சோனா எஃப்எம் 107.8

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பாத்து வையே.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்கு டீசல் இருக்கான்னு பாத்து வையே.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: வேண்டும்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் முகமது அபுல் ஹசன் ஷாதலி. நான் சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியில் 5ஆம் ஆண்டு படித்து வருகிறேன். நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சிறிய ஒரு பாடல் பாடுகிறேன். அதன் பெயர் கண்ணான கண்ணே.

தே என் நேரமும் உமை காண துடிக்கின்றதே. நான் வாழும் நொடியெல்லாம் வாடியே போகும், வாஞ்சை மலரதனை காணாமலே.

ஓடும் திருநபியின் திருக்காதலை நாம் ஏந்தினாள். இனி என்னுள் இருந்தால் உமை காண முடியாது என்றே என் கண் இரண்டும் சொல்கின்றதே. இனி என்னுள் இருந்தால் உமை காண முடியாது என்றே என் கண் இரண்டும் சொல்கின்றதே. ஓயாமல் கண்ணீராய் வடிகின்றதே எனதுயிர்.

0: ஆடவே.
1: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
2: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
3: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
2: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
4: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: கடந்து சென்றவை அனைத்தும் பாதைகள் அல்ல, நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள். இன்னைக்கு திங்கட்கிழமை, வாரத்துடைய முதல் நாளுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். நேற்று எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, என்ன வீட்டில் கப்புன்னு படுத்து தூங்கியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால இந்த நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செமையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாத்துறதுக்காக சத்யானா பல

0: தகவல்களை எடுத்துட்டு வந்திருக்கேன். அது எல்லாத்தையும் ஒவ்வொரு சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியில் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்குங்க. சில பேர் நம்ம கூட இருப்பாங்க, சில பேர் பாதிலேயே விட்டுட்டு போயிடுவாங்க. சில கனவுகள் நிறைவேறும், சில கனவுகள் கனவாகவே போயிடும். ஆனால் அதுக்காக வாழ்க்கை நின்று போயிடுமா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லைங்க. ஏன்னா நம்ம கடந்து வந்த ஒவ்வொரு விஷயமும் ஒரு பாதை மட்டும் கிடையாது, அது நமக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு பாடமும் இருக்குது. ஒரு தோல்வி சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணு, நீ எந்த இடத்த தப்பு பண்ணியோ அதை மாற்றிக்கோ, இவ்வளோதாங்க விஷயமே. ஒரு ஏமாற்றம் சொல்லி கொடுக்கறது என்னென்னா, எல்லாத்தையும் கண்மூடித்தனமாக நம்பாத, ஒன்றை நீயே நம்ப அப்படிங்கிறது. ஒரு பிரிவு கற்றுக் கொடுக்கறது, ஒன்றை நீயே நேசிக்க கற்றுக்கோ, அது உனக்கு போதும் அப்படிங்கிறது. இப்படி வாழ்க்கையில் எல்லா சம்பவமே நம்மளை உடைக்கிறதுக்காக வரல, நம்மளை செதுக்கிறதுக்காக வந்திருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வருது. இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்னைக்கு வானம் மேகமூட்டத்தோடு தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே சூரியன் பிரைட்டான ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு, பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததா உங்க அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
1: சோனா எஃப்எம் 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
2: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
0: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்தியான என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய சோழ மன்னர் யார்? தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய சோழ மன்னர் யார் அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலாக 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலாக காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் டயல் பண்ணுங்க 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதில பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ் மே வெயிட்டிங்ல இருக்குது, அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாவே அசோக் சரவணனுடைய அடிராட்டின போல் சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, சா கந்தசாமி அவர்களோட சாயாவனம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த சாயாவனம் அப்படின்னா என்ன நாகராஜ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு கிராமத்தில் பல தலைமுறையாக யாருமே பராமரிக்காமல் அதுவாக அடர்ந்து வளர்ந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அதுதான் சாயாவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த தோப்பில் விதவிதமான புளிய மரங்கள், மூங்கில்கள், மாமரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பறவைகள் விலங்குகளும் அந்த ஒரு காட்டில் வந்து இருக்கும். இப்படிப்பட்ட ஊரில் இருந்து சின்ன வயசுலேயே வந்து வேற ஒரு ஊருக்கு போனவர் தான் சிதம்பரம். அவங்களுடைய அம்மா வந்து சின்ன வயசுலேயே அவரை வந்து வேற ஒரு ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பல வருடங்கள் கழித்து நல்லா காசு பணம்லாம் சம்பாதிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும்போது திரும்பவும் அதே ஒரு ஊருக்கு வராருங்க. அவருடைய மைண்ட் செட் திரும்ப வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஊரில் பெரியவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈக்குவலாக நாமளும் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு வராரு. அவரோட லட்சியம் என்னவாக இருந்தது அப்படின்னா, அந்த சாயாவனம் அப்படின்ற ஒரு தோப்பு இருக்குது இல்லைங்களா, அதை விலைக்கு வாங்கி மொத்தமாக அதில் இருக்கிற மரங்கள் அதுக்கப்புறம் விலங்குகள் இது எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டு ஒரு கரும்பாலையை வந்து கொண்டு வரணும், சுகர் ஃபேக்ட்ரியை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் அவருடைய எண்ணம். இந்த ஒரு விஷயத்துக்கு அவருக்கு துணையாக இருக்கிறது யார் அப்படின்னா, அந்த ஊரில் இவரோட மாமா முறையில் வரக்கூடிய சிவனாண்டி தேவர் அப்படின்றவர் தான் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவரோட உதவியோடு தான் அந்த காட்டை வந்து அழிக்கிற வேலைகளை வந்து வேகமாக செய்கிறாருங்க சிதம்பரம். ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா, மரங்கள் கொடிகள் அது எல்லாத்தையும் வெட்டிட்டு அந்த ஒரு மரங்கள் கொடிகள் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மலை மாதிரி குவிக்கிறாங்க. அந்த பசுமையான காட்டிலிருந்து வெட்டப்பட்ட அந்த எல்லாத்தையுமே தீ வச்சு அழிக்கிறாங்க. அந்த ஒரு இடம் வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. அந்த தீயில் எதிர்பாராத விதமாக அந்த காட்டை பார்த்துக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு சின்ன வீடு, அந்த வீடுமே வந்து எரிஞ்சு போயிருதுங்க. இதை பார்த்துட்டு சிதம்பரம் அவருடைய மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறார் அப்படின்னா, என் திட்டத்தில் சில விஷயங்கள் வந்து என்னை மீறி நடந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையாளராக அங்கேருந்து கடந்து போயிடுறாருங்க. காடு அழிஞ்சு அந்த இடத்துல கரும்பாலை உருவாகுது. இந்த கதையோட கிளைமேக்ஸ், அந்த கரும்பாலையெல்லாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா, சிதம்பரம் ஆற்றங்கரை ஓரமாக அப்படியே நின்றுட்டுருக்கிறார். அப்போ அங்கே ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க வராங்க. சிதம்பரம் கடையில் கிடைக்கிற புளி சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிதம்பரம் உடனே என்ன சொல்கிறாரு, சரிங்க பாட்டி நான் வேறு ஒரு புளி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு யதார்த்தமான வார்த்தையை சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தான் நீ வந்து கருக்கிட்டியே, அப்புறம் எங்கேருந்து புளி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பாட்டி. இந்த ஒரு விஷயம் சிதம்பரத்தை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துது. அந்த சாயாவனம், வளமான ஒரு தோப்பு, அந்த பாட்டி குரலில் அவர்கிட்ட பேசின மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு இடம் வந்து ஃபீல் ஆகிருக்குங்க அந்த நாவலை வந்து படிக்கும்போது. கட்டாயமாக இந்த ஒரு நாவலை எல்லாருமே வாங்கி படிங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற சா கந்தசாமி அவர்கள் எழுதின சாயாவனம். நன்றி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
4: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல

0: வாகை சுடா கேம் சொல்ல கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
1: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சுடவா சுடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சூப்பரான ரெண்டு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இந்த தாளிப்பு சமையல்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பருப்பு குழம்பு சாப்பிட்றது, அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பொரியல் பண்ணுறது, இது எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் அதிகமாக இருக்கும். என்ன அப்படின்னா வெங்காயம். இந்த வெங்காயத்துடைய மருத்துவ பயன்கள் ரொம்ப ரொம்ப அதிகங்க. இதில் வந்துட்டு வைட்டமின் சி, நார்ச்சத்து மற்றும் ஆக்டி ஆக்சிடென்ட்கள் இதெல்லாமே நிறைஞ்சிருக்குது. வெங்காயத்துடைய இந்த சாறு மிக்க இந்த காய்கறி வந்துட்டு நிறைய விஷயங்களில் உதவுது. இது செரிமானத்தை மேம்படுத்துறது மட்டும் இல்லாமல் இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றவும் இது ரொம்பவே உதவியாக இருக்குது. அதே மாதிரி வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சல்ஃபர் மற்றும் குயசட்டின் அப்படிங்கிற இந்த வேதிப்பொருட்கள் வந்து ரத்த அழுத்தத்தை குறைக்கவும் மாரடைப்பு அபாயத்தை தடுக்கவும் வந்து ரொம்பவே உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செரிமானம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியையுமே அதிகமாகுது. வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ப்ரீபயோட்டிக் அப்படிங்கிற இந்த வேதிப்பொருள் பார்த்திங்கன்னா வெங்காயத்தில் 10 உடல் நலன்மைகளோடு உள்ளடக்கியிருக்குது. இதனால் நார்ச்சத்து குடல் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை வளர்த்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குது. அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோய் கட்டுப்பாடு, முடி வளர்ச்சி, இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வெங்காயம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முக்கியமாக வலி நிவாரணியாகவும் செயல்படுது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு நல்ல மருத்துவ குணங்கள் மிக்க ஒரு காய்கறி தான் இந்த வெங்காயம். இப்போ அடுத்ததான் நம்ம சேலத்தில் மற்ற காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 20 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், சின்ன வெங்காயம் 50 ரூபாய், பெரிய வெங்காயம் 35 ரூபாய், பச்சை மிளகாய் 44 ரூபாய், கத்தரிக்காய் 34 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 32 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், முருங்கைக்காய் 80 ரூபாய், பீர்க்கங்காய் 50 ரூபாய், சுரக்காய் 25 ரூபாய், புடலங்காய் 34 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், நாட்டு பாகற்காய் 55 ரூபாய், தேங்காய் 50 ரூபாய், முள்ளங்கி 35 ரூபாய், பீன்ஸ் 85 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 90 ரூபாய், அவரைக்காய் 90 ரூபாய், கேரட் 60 ரூபாய், மாங்காய் 25 ரூபாய், பழங்களில் வாழைப்பழம் 40 ரூபாய், புவன் வாழை 40 ரூபாய், தேன் வாழை 50 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், செவ்வாழை 70 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 50 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், இஞ்சி 165 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 20 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிடுச்சு இருக்குது அப்படின்னு மரணம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, வாழப்பாடி உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: மச்சான், இந்த உலகத்திலேயே ரொம்ப சாஃப்டானவங்க டாக்டர்டா. அவங்க கிட்டயே போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கனா, அப்படி என்னதான்டா பண்ணிருப்ப?
3: காய்ச்சல் அடிக்குதுன்னு டாக்டர் கிட்ட போனா பூசி போடணும்னு சொன்னாரு.
2: கரெக்ட் தான். அப்புறம்
3: அப்புறம் என்ன, டக்குன்னு டென்ஷன் ஆகி அடி ஆரம்பிச்சிட்டாரு.
2: டக்குன்னு டென்ஷன் ஆயிட்டாரா? சரி, இந்த இடைப்பட்ட கேப்ல நீ என்ன பண்ண?
3: ஒண்ணுமே பண்ணல மச்சான், ஊசி போடும் போது தடுத்துக்கிட்டே இருந்தேன், அவ்வளவுதான்டா பண்ணேன்.
2: ஏன்டா அப்படி பண்ண?
3: அவரு தானே தடுப்பூசி போடணும்னு சொன்னாரு.
4: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ?
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியே கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: பலமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணி பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: இப்போது நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது வந்து ஒரு கருமஜாப் இருந்தால் பரவாயில்லாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு வீடு தாங்க வந்திருக்குது. நினச்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய இந்திய ரயில்வேயில் 6565 காலி இடங்கள் இருக்குது இப்போது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா டெக்னீஷியன் கிரேடு 1 பிரிவில் சிக்னல் பிரிவில் வந்துட்டு 323, டெக்னீஷியன் கிரேடு 3 பிரிவில் 6242 அப்படின்னு மொத்தமாக 6565 இடங்கள் காலியாக இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி ஐடிஐ முடிச்சிருக்கணும், டிப்ளமோ முடிச்சிருக்கணும், பிஇ பிஎஸ்சி முடிச்சவங்களாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான வயது வரம்பு 18 வயசுலேருந்து 30 வயசு இருக்கக்கூடியவங்க, அப்படி இல்லைனா 18 வயசுலேருந்து 33 வயசு இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கான தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, மருத்துவ சோதனை, இந்த 3 முறைகள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கான விண்ணப்பிக்கக்கூடிய முறை ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். விண்ணப்ப கட்டணம் 500 ரூபாய், பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது, 250 ரூபாய் மினிமம் கட்டணம் போதும் அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 29/7/2026, அடுத்த மாதம் இதே டேட்டில் வந்துட்டு நீங்கள் கட்டணிங்க, அதுக்குள்ளார நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணணும் 29/7/2026 அன்னைக்குள்ளார. இது பற்றின விவரங்கள் உங்களுக்கு கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னா RRB சென்னை

rrbchennai.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க உங்களை பத்தின கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம், இல்ல ஆன்லைன்ல அப்ளை பண்ற மாதிரி இருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது வந்து ஜாப் தேவைப்படுது அப்படின்னா அவங்க கிட்ட சொல்லி மறக்காம அப்ளை பண்ண சொல்லிடுங்க. இப்போ அடுத்ததா உங்களுக்காக ஏஆர் ஆனந்த் அண்ட் இஞ்சியோடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. வார இறுதியில் வரக்கூடிய பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்போ அடுத்தது இன்னொரு சூப்பரான அப்டேட்மே வெயிட்டிங்ல இருக்குது, அது என்ன அப்டேட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாட்டை கேட்டு வந்துருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன்னா உங்கள் சத்யா. இப்போது ஆண்டிப்பட்டியில் விளைவிக்கப்பட்டு வரக்கூடிய இந்த மல்லிகை பூக்கள் வந்துட்டு துபாய், சிங்கப்பூர் மாதிரியான நாடுகளுக்குமே ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்துட்டுருக்குது அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. ஆண்டிப்பட்டியில் விளைவிக்கப்பட்டு வரக்கூடிய மல்லிகை பூக்கள் ஆர்டரின் பெயரில் சிங்கப்பூர், துபாய் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்துட்டுருக்குது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பகுதியில் திம்மராம அரசநாயக்கம் பாளையம், அதுக்கப்புறமா டி பொம்மிநாயக்கன் பட்டி, ராஜகோபாலன் பட்டி உட்பட பல கிராமங்களில் மல்லிகை பூக்கள் விளைச்சல் அதிகமாகவே இருக்குது. சீசன் காலத்தில் ஆண்டிப்பட்டி பகுதியில் தினமும் 10-15 டன் மல்லிகை வரைக்குமே விளைச்சல் அதிகமாக இருக்கும். உள்ளூர் தேவைக்கு போக சென் தயாரிப்பு கூடங்களுக்கு அனுப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போது பலத்த காற்று வீசுறதுனால மல்லிகை விளைச்சல் குறைஞ்சி தினமும் 3 டன் அளவில் பூக்கள் வந்துட்டுருக்குது. வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் வியாபாரிகளுக்கு ஆர்டரின் பெயரில் கிடைக்கிறதுனால பெங்களூர் வழியாக துபாய், சிங்கப்பூர் நாடுகளுக்கு வந்துட்டு அனுப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆண்டிப்பட்டி பூ மார்க்கெட் வியாபாரி அவர்கள் சொன்னது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மல்லிகை கிலோவுக்கு 300 ரூபாயிலிருந்து 400 ரூபாய் வரைக்குமே விற்பனையாகிட்டு இருக்குது. ஆர்டருக்கு ஏற்ப வெளிமாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பிட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னும், சில வியாபாரிகள் பெங்களூர் வழியாக துபாய், சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு பூக்களை ஏற்றுமதி செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஆர்டர்கள் தொடர்ந்து கிடச்சிட்டு வந்துருக்கனால வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆணுச்சு அப்படின்னா பூக்களுடைய தேவை இங்கே நம்முடைய உள்நாட்டில் அதிகமாகும் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த ஒரு தகவல் தொடர்ந்து இன்னைக்கு நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,195 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 1,5,560 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 240 ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 2,40,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் முட்டையோட விலை 6.50 காசுகளாக இப்போதைக்கு விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ முட்டையோட விலை கடந்த நாட்களை விட இப்போ 5 காசுகள் அதிகமாகி 6.50 காசுகளாக வந்துட்டு விற்பனையாகிட்டு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வந்துட்டு அப்படி தான் விற்பனையாகிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்குமே எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதே மாதிரி 6.50 காசுகளாக தான் இருக்குது. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் முட்டையோட விலை அதிகமாக போகுதா இல்லை கம்மியாக போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலையுமே கடந்த நாட்களை விட இப்போது லைட்டாக குறைஞ்சிருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போது வெள்ளியோடைய விலை கிராமுக்கு 240 ரூபாய், பாருக்கு 2,40,000 ரூபாய் அப்படி மாதிரி குறைஞ்சிருக்குது. அதே மாதிரி தான் தங்கத்தோடைய விலையுமே கிராமுக்கு 13,195 ரூபாய், பவுனுக்கு 1,5,560 ரூபாய் அளவுக்கு குறைஞ்சிருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் இப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போது ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, நம்மளுடைய தமிழகத்தில் இன்றைக்கி 10 இடங்களில் வெயிலுடைய அளவு சதம் அடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. மதுரையில் நேற்று சாயங்காலம் நிலவரப்படி 104 டிகிரி பாரன்ஹீட், அதாவது 40 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் பதிவாகி இருக்குது. தமிழகத்தில் நேற்று 10 இடங்களில் வெயில் சதம் அடிச்சிருக்குது. இதில் அதிகபட்சமாக மதுரையில் 104 டிகிரி பாரன்ஹீட், அதாவது 40 டிகிரி செல்சியஸுக்கு மேலே வெப்பம் பதிவாகிருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக திருத்தணியில் 103 டிகிரி பாரன்ஹீட், அதாவது 39.5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெயில் வாட்டி வதச்சிருக்குது. சென்னை நுங்கம்பாக்கம், மீனம்பாக்கம், நாகப்பட்டினம், நாமக்கல், பாளையங்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சி, வேலூர் ஆகிய இடங்களில் 38 டிகிரி செல்சியஸுக்கு மேலே வெப்பம் பதிவாகியிருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய 10 இடங்களில் வெயில் வந்து சதம் அடிச்சிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய சேலத்திலுமே இன்றைக்கி வானம் மேகமூட்டத்தோடு தான் இருக்கும் அப்படி மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலுமே வெயில் வந்து பிரைட்டாக ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு. ஸோ பார்க்கலாம், இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் வெயில் இதே மாதிரி தான் அதிகமாக போகுதா இல்லை கம்மியாக போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் நம்ம சேலம் மேட்டுமணியோட நீர்மட்ட நிலவரம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, நீர்மட்டம் 78.1

அடியாகவும் நீரிருப்பு 40.87 TMC ஆகவும் இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 146 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1000 கனஅடியாகவுமே இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு. இந்தளவுக்கு அப்படின்னா வெறும் 146 கனஅடி அப்படி மாதிரி தான் அதிகம் கம்மியாக இருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்பு 1000 கனஅடியாக இருக்குது. இப்போ நீர் வரத்தையும் நீர் திறப்பையும் கம்பேர் பண்ணும்போது நீர் திறப்பை விட நீர் வரத்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதனால் மற்றும் நீர்மட்டம் மற்றும் நீர் இருப்புமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் நீங்களும் எடுத்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். அதே நேரத்தில் கொஞ்சம் சேஃப்டி யூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் வந்துட்டு பிடிச்சி வச்சுருங்க அந்த குடத்தில் வந்துட்டு நல்லா மூடி வச்சுருங்க. ஸோ இந்த ஒரு தகவல் தொடர்ந்து அடுத்து உங்களுக்கு ஜாரு முரளியின் பிஎஸ்பியுடைய காம்போல எம்மா சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்கிறதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்கில் இருக்குது. அதில் இப்போது முதலாவதாக என்ன அப்டேட் சொல்ல போகிறேன் அப்படின்னா, சாம்பல்பூர் டு ஈரோடு இடையே சிறப்பு ரயில் இப்போது இயக்கப்பட போகிறாங்க அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. ஒடிஷாவுடைய சாம்பல்பூர் டு ஈரோடு இடையே வர ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரைக்குமே வார சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதுபடி புதன்கிழமை தோறும் காலையில் 11:35 சாம்பல்பூரில் புறப்படக்கூடிய ரயில் மறுநாள் நைட்டு 10:50 ஈரோட்டை அடையும் அப்படின்னும், சாயங்காலம் 6:18 ஜோலார்பேட்டை, நைட்டு 8:10 சேலத்தில் நின்று போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுமரகையில் ஜூலை மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்குமே இயக்கப்பட இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது வெள்ளிக்கிழமை மதியம் 2:35 ஈரோட்டில் புறப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. புறப்பட்டு அடுத்த நாள் நைட்டு 11:15 சாம்பல்பூரை அடையும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்குது. மதியம் 3:40 சேலம், சாயங்காலம் 3:58 ஜோலார்பேட்டையில் நின்று போகும் அப்படின் மாதிரி சேலம் ரயில்வே கோட்டை நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது சாம்பல்பூர்

ஈரோடு இடையே இயக்கப்படக்கூடிய இந்த ரயிலில் பயணிக்கிற மாதிரி பயணிகளாக நீங்கள் இறங்கிக்கிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கே இருக்க போகுது அப்படின்னா, மாமாங்கம் வெண்ணங்குடி முனியப்பன் கோவில், சீலநாயக்கன்பட்டி, குகை, சந்தியூர், மல்லூர், அம்மாப்பேட்டை, அயோத்தியாப்பட்டினம், பொன்னம்மாப்பேட்டை, ஜங்ஷன், வின்சென்ட், புதிய பஸ் நிலையம், இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லை இந்த பகுதிகளை தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிடுங்க, ஆஃபீஸ் டைம் ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி கிளம்பி போயிடுங்க. முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க, காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க, ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. அதே மாதிரி இன்றைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா, தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய சோழ மன்னர் யார், தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய சோழ மன்னர் யார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள மறக்காம உங்களோட பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதில் பதிவு பண்ணுங்க. இப்போ அடுத்ததா மதன் தங்கதுரையுடைய யாரு அவ எங்க இருக்க அந்த சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை, அதாவது

0: அதனால மெட்டு டேம் கட்டப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு இந்த தண்ணீரை சேலத்துக்கு கொண்டு வரணும், சேலம் மக்களுக்கு மேட்டூர் தண்ணி குடிநீராக கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாட வந்து சேலம் மாநகரத்துக்கும் இதர பகுதிகளுக்கும் பனமரத்துப்பட்டி ஏரியினுடைய தண்ணீர் தான் வந்தது, அதுதான் நம்ம மக்கள் குடிநீராக பயன்படுத்துறாங்க. இப்போ அதனுடைய உற்பத்தியோ அந்த தண்ணீருடைய அளவு குறைஞ்சி போனதுனால சேலம் மாநகரின் தண்ணீர் தேவைக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணி, அப்போ வந்து மெட்ராஸ் கவர்மெண்ட்டுடைய கவர்னராக லார்டு எர்ஸ்கின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து காவிரி குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை வந்து 22/10/1937 அவர் வந்து இங்கே சேலத்தில் நம்ம அஸ்தம்பட்டி பகுதியில் இன்னைக்கு இருக்கிற குடிநீர் மேல்நிலை தொட்டி, ரெண்டு தொட்டி இருக்கு பாருங்க, அஸ்தம்பட்டி டேங்க், வாட்டர் டேங்க், அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு போட்டு சேலம் மேட்டூர் வாட்டர் ஸ்கீமை வந்து அவர் வந்து அடிக்கல் நாட்டுறாரு. அந்த கல்வெட்டு இன்னமும் இருக்கு. அப்புறம் இந்த திட்டத்துக்கான இரண்டு தொட்டிகளும் அப்புறம் பைப்பு வசதிகளும் அனைத்துமே வந்து பூமிக்குள்ள பதிக்கிறதான அந்த பணிகள் அனைத்துமே முடிக்கப்பட்டது. எல்லாமே முடிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில இரண்டாம் உலகப் போர் வந்துருச்சு. அதாவது 1939 இரண்டாம் உலகப் போர் வந்ததுனால எல்லா விதமான திட்டங்களும் அப்படியே கிடப்பில் போட்டுட்டு போருக்கான காரியங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதனால வந்து இந்த திட்டம் வந்து சேலம் மேட்டூர் குடிநீர் திட்டம் வந்து அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. அப்போ வந்து 1952 இந்த பணிகளை அப்போ வந்து சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த சேலத்தைச் சேர்ந்த மூதறிஞர் ராஜாஜி இந்த கிடப்பில் போட்ட அந்த திட்டத்தை திருப்பியும் ரிவைவ் பண்ணி திருப்பியும் அதுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்து அந்த திட்டத்துக்கான எல்லா பணிகளையும் திருப்பியும் துவக்கி சேலத்துக்கு வந்து தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் வந்து ஒரு மிகவும் ஒரு தீர்க்கமாக அதை எடுத்து நம்ம ஊர் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தில் அவர் வந்து இந்த காரியத்தை சாதிச்சாரு. அப்போ வந்து ஏற்கனவே அந்த பைப்புகள்லாம் பதிக்கப்பட்ட நிலையில் தொட்டிகளும் கட்டப்பட்ட நிலையில் இதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு மேட்டூர்லேருந்து தண்ணியை வந்து அந்த பைப்புகள் மூலமாக அனுப்பி இந்த டேங்கில் ரெப்பி இதை வந்து ஒரு செம்பில் வந்து அந்த தண்ணியை பிடிச்சி அன்னைக்கு வந்து அந்த இடத்துல அஸ்தம்பட்டி நீர்த்தேக்கத்துக்கு முன்பாக மிகப்பெரிய கூட்டம் நின்றது. அந்த விழா வந்து 1952 ஏப்ரல் 20 அஸ்தம்பட்டி குடிநீர் தேக்க தொட்டிகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த விழாவில் ஒரு செம்பில் மேட்டூர் தண்ணியை வந்து மூதறிஞர் ராஜாஜி பிடிச்சி அந்த தண்ணியை வந்து மக்கள் மேலே தெளிச்சாரு. அந்த தண்ணியை வந்து மக்களுக்கு அதை வந்து காட்டினார். இப்படிதான் வந்து சேலத்துக்கான அந்த குடிநீர் திட்டம் வந்து நிறைவேறியது. இன்னைக்கு நம்ம வந்து காவிரி தண்ணியை குடிக்கிறோம்னு சொன்னால் அதற்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாறு இதன் பின்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.
1: சோனா FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
0: உங்களோட பரபரப்பான காலை பொழுதை இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
4: இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது வந்து வேணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்டேட் தான் வந்திருக்குது. என்ன அப்படின்னா, சென்னை துறைமுக கழகத்தில் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரிங்காக இப்போ வந்துட்டு காலி இடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. சென்னை துறைமுக கழகத்தில் காலியாக இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு.

இவங்களுக்கான கல்வி தகுதி பிஇ பிடெக் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான வயது வரம்பு 35 வயசுக்குள்ளார இருக்கணும். இவங்களுக்கான தேர்ச்சி முறை நேர்முக தேர்வு, அதாவது டைரக்ட் இன்டர்வியூ மட்டும்தான். இவங்களுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை இணையதளத்தில் இருக்கக்கூடிய விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செஞ்சு அது கூட சான்றிதழ்களோட நகல்களை வந்துட்டு அட்டாச் பண்ணி தபால் அல்லது நேரில் விண்ணப்பிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த அட்ரஸ்க்கு அப்படின்னா, த செக்ரட்டரி, சென்னை போர்ட் அத்தாரிட்டி, ராஜாஜி ரோட், சென்னை 600001 அப்படிங்கிற இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். என்னைக்குள்ளார அப்படின்னா 30/6/2026 அன்னைக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணணும். எந்த வெப்சைட்டில் அப்படின்னா chennaiport.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் 30ஆம் தேதிக்குள்ளார, அதாவது நாளைக்கு ஈவினிங்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படுது இந்த ஜாப் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிவிடுங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்துட்டு chennaiport.gov.in அப்படிங்கிற இந்த லிங்கில் இருக்கக்கூடிய அந்த விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செஞ்சு அதை பூர்த்தி செஞ்சு சான்றிதழ்களோட அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பிடணும். இப்போது அடுத்ததாக இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, யார் அப்படின்னா ஸ்டாலின் அண்ணா. அவங்க வந்துட்டு ஏத்தாப்பூர் பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சொன்ன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஸ்டாலின் அண்ணா. உங்களுக்கு இன்றைக்கான நாள் மாதிரி எல்லா நாளுமே நம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக போகணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும். என்னென்ன விஷயங்களும் அச்சீவ் பண்ண நினைச்சுங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும். உங்களோட லைஃப்பில் வெற்றிகள் தாறு மர கிளம்பணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் எப்பவுமே ஹாப்பியாக இருங்க. இப்போ அடுத்ததான் மார்ட்டின் கார்ஜினுடைய குண்டுக்குள்ளி சாங் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியே கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: மண் வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, மின் அலுவலகம் வந்துட்டு இப்போ இடமாற்றம் செய்யப்பட்டிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துல அப்படின்னா, சேலம் முத்துநாயக்கம்பட்டி ரோடு சுந்தர்நகரில் இருக்கக்கூடிய மல்லமுப்பம்பட்டி மின்வாரிய பிரிவு அலுவலகம் செயல்பட்டு வந்துட்டுருக்குது. சில நிர்வாக காரணங்களால் அந்த அலுவலகம் இன்னையிலிருந்து சேலம் கொல்லப்பட்டி சனிசந்தை செல்லக்கூடிய வழியில் கதவு எண் 2/49 அப்படிங்கிற இந்த முகவரியில் செயல்படும் அப்படி மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. நுகர்வோர் அங்கே வந்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு பயன்பெற்றுக் கொள்ளலாம் அப்படி மாதிரி செயற்பொறியாளர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ முத்துநாயக்கம்பட்டி ரோடு மல்லப்பம்பட்டி அந்த பிரிவு அலுவலகம் இருந்த அந்த இடத்துல வந்துட்டு இப்போ இல்லை. இப்போ அதுக்கு பதிலாக கொல்லப்பட்டி சனிக்கிழமை சந்தையில் வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு இருக்குது இந்த அலுவலகம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இப்போ அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் இருக்குதுங்க. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாமே வந்துட்டு 4G நோக்கி போக போகிறோம் அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. என்ன சத்தியம் சொல்கிறேன், இப்போ தான் 5G போயிட்டுருக்கோம், அட்வான்ஸில் போகணும்னு தான் 4G பற்றி சொல்கிறீ அப்படின்னு மாதிரி நினைக்கலாம். ஏன்னா சிப் தட்டுப்பாடு உள்ளிட்ட பல காரணங்களால் இந்தியாவில் அதிக அளவில் 5G பதிலாக 4G மொபைல் ஃபோன்களை அறிமுகம் செய்ய பெரும்பாலான தயாரிப்பு நிறுவனங்கள் திட்டம் போட்டிருக்காங்க. மிட்ரேஞ்சில் இருக்கக்கூடிய இந்த ஃபோன்கள் எல்லாமே சீக்கிரமாகவே அறிமுகமாகும் அப்படி மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரியான டெக்னாலஜி ரிலேட்டட் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை இருக்கலாம், சாயங்காலம் 4 மணியிலேருந்து 5 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய டெக் குரு நிகழ்ச்சி கேளுங்க திவாகரன். அவங்க கூட உங்களுக்காக டெக்னாலஜி ரிலேட்டட் நிறைய விஷயங்கள் கொண்டு சேர்த்துருக்காரு. ஃபோன் ஸ்கேம் ஆனிச்சு அப்படின்னா அதை வந்து எப்படி உங்களோட ஃபோனை பாதுகாத்துக்கலாம், உங்களோட ஃபோன் வந்துட்டு ஸ்டோரேஜ் அதிகமாகிடுச்சு அப்படின்னா எப்படி நீங்கள் கிளியர் பண்ணுறது, அதே மாதிரி உங்கள் ஃபோன் வந்துட்டு ஹேங் ஆகிடுச்சு அப்படின்னா அதை எப்படி நீங்கள் வந்துட்டு ரெக்கவர் பண்ணுறது, உங்கள் ஃபோனில் வந்துருக்கக்கூடிய முக்கியமான சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் அப்புறம் வந்துட்டு ஃபீச்சர்ஸ் இதெல்லாமே வந்துட்டு கொண்டு சேர்த்துருக்காங்க. ஸோ மறக்காம கேளுங்க டெக் குரு நிகழ்ச்சி திவாகரன். அவங்க கூட அடுத்ததாக இன்றைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னென்னா, இன்றைய தலைமுறைக்கு மிக முக்கியம் புத்தக வாசிப்பா டிஜிட்டல் கற்றலா. இன்றைய தலைமுறைக்கு மிக முக்கியம் டிஜிட்டல் வாசிப்பா புத்தக வாசிப்பா டிஜிட்டல் கற்றலா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம்குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக திலக்ஷன் செந்தில்குமாருடைய விண்மீன் போலவே சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். என்ன உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, நேற்று 28/6/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பல இடங்களில் போலியோ சொட்டு மருந்து முகாம் ஒன்று நடந்திருக்குது. சேலம் மாவட்டம் முழுக்கவுமே 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கக்கூடிய சிறப்பு முகாம் நேற்று நடந்திருக்குது. நாடு முழுக்கவுமே பிறந்த 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கக்கூடிய முகாம் 28/6/2026 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 மணியிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே நடந்திருக்குது. இந்த முகாமில் வந்துட்டு பல பெற்றோர்களுமே தங்களுடைய குழந்தைகளுக்கு தீவிரமாக வந்துட்டு போலியோ சொட்டு மருந்து முகாமில் கலந்துக்கிட்டு அவங்களுக்கான குழந்தைகளுக்கான அந்த போலியோ சொட்டு மருந்து வந்துட்டு வாங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அனைத்து அரசு மருத்துவமனைகள், அனைத்து நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அங்கன்வாடி மையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு இடங்களிலுமே போலியோ சொட்டு மருந்து முகாம் சிறப்பாக நடைபெற்றிருக்குது. போலியோ சொட்டு மருந்து வழங்கக்கூடிய பணியை வந்துட்டு மருத்துவர்கள் ரொம்ப சூப்பராக வந்துட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா புஷ்பாஸ்ரீ. அவங்க வந்துட்டு சதாசிவம்பூரம் பகுதியிலேருந்து நாளைக்கு அவங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே புஷ்பாஸ்ரீ. உங்களுக்கு நாளைக்கான நாள் செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக போகணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட லைஃப்பில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும். என்ன விஷயங்களை அச்சீவ் பண்ண நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம்ம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதேமாதிரி நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நம்ம நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீட்பேக் என்ன வந்தாலும் நம்மளோட நிலை எனக்கு மறக்காமல் சென்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்ததா உங்களுக்காக பிளேஸுடைய தனியா சாங் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து பர்த்டே விஷயம் சொல்ல வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீ யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிற தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டாவே போதும் நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நீ யாருக்கு விஷ் பண்ணணும், யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக பிளேஸுடைய தனியான சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே உங்களுக்காக சொல்கிறதுக்காக ஒரு அப்டேட் வெயிட்டிங்கில் இருக்குதுங்க. என்ன அப்படின்னா, இன்றைக்கான எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படிங்கிறதா. இன்றைக்கான எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னென்னா, இன்றைய தலைமுறைக்கு மிக முக்கியம் புத்தக வாசிப்பா டிஜிட்டல் கற்றலா. இன்றைய தலைமுறைக்கு மிக முக்கியம் புத்தக வாசிப்பா டிஜிட்டல் கற்றலா அப்படிங்கிறதா இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதேமே நம்மளோட நிலை என்னான 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
5: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
4: எஸ், இன்னைக்கான கேள்வியை சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, தஞ்சை பெரிய

கோவிலை கட்டிய சோழ மன்னர் யார்? தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய சோழ மன்னர் யார் அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் முதலாம் ராஜராஜ சோழன். இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கஸ்தூரி அண்ணா திருப்பூரில் இருந்தும், ருக்மணி பாட்டி தாதக்கா பாட்டியில் இருந்தும், ஆதவன் அண்ணா மூலனூர் திருப்பூரில் இருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், துரை அண்ணா கோயம்புத்தூர் அன்னூர் கஞ்சப்பள்ளியில் இருந்தும், ஸ்ரீஜாக்கா தாதக்கா பாட்டியில் இருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா சிம்மாண்டப்பட்டியில் இருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியில் இருந்தும், அதே மாதிரி வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியில் இருந்து கேள்விக்கான பதில் சரியா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாரிமுத்து, காவியா, தினேஷ், தனிஷ், தர்னிஷா இவங்களுமே இந்த கேள்விக்கான பதில் சரியா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, மறக்காம நம்ம சோன எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணிலிருந்து 9 மணி கூட உறப்பாக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787707178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் கிட்ட விடுபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா போபேனர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி கேட்டுட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அருமையான காலை வணக்கம். ஐடியர் மக்களே, இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களோட ஜாலியாக பேசிட்டு விளாட வந்துட்டேன். திவாகர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு 3 நாள் லீவு, நிறைய பேருக்கு வந்து மொஹரம்க்கு சனி ஞாயிறு இந்த லீவ்லாம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து இன்னைக்கு வேலைக்கு காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போகணும்னு நினைக்கிறப்ப வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் கவலைப்படாதீங்க, இன்னொரு 4 நாள் எப்படி இந்த 3 நாள் லீவ் சல்லுன்னு போனுச்சோ அந்த 4 நாளும் சல்லுன்னு போயிட்டு திரும்ப அடுத்த வர லீவ் வந்துடும். அதனால் இந்த நாளை நல்லா ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக வெல்கம் பண்ணி சூப்பராக கொண்டு போங்க. இன்றைக்கி எல்லோருக்கும் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி குட் மார்னிங் சொல்லிவிட்டு இன்றைக்கி உங்களோட விளையாடுறதுக்காக ஒரு அருமையான வார்த்தை விளையாட்டு தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வார்த்தை விளையாட்டோட ரூல்ஸ் என்னென்னா, உங்கள்கிட்ட நான் ஒரு நம்பர் சொல்லுவேன், அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி அத்தனை எழுத்துக்களை போட்டு ஒரு வார்த்தையை சொல்லணும். உதாரணத்துக்கு 1 அப்படின்னா கை, தீ, பை அப்படின்னு சொல்லணும். 2 அப்படின்னா கல், கால், பால் அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி நான் உங்ககிட்ட ஒரு நம்பர் சொல்லுவேன், அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அத்தனை எழுத்துக்களை போட்டு வார்த்தையை டக்கு டக்குன்னு சொல்லுவீங்களா. இதுதான் இன்னைக்கான விளையாட்டோட ரூல்ஸ். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். நல்ல உள்ளங்களே, 9787-7107 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது வாக்கிற என் கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அன்பான் நேர் காத்துட்டு இருக்காரு. முதல் நேரம் அவர் கூட இந்த விளையாட்டை விளையாடுவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துல இருந்து பேசுறேங்க.
1: மாணிக்கவேல் அண்ணா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: அருமை அருமை மாணிக்கம் அண்ணா, எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு?
2: நல்லா போயிட்டு இருக்கேன் இன்னைக்கு.
1: சூப்பர் அண்ணா. அண்ணா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
2: மார்க்கம்

0: ஓகே, அடுத்து ரெண்டு.
1: பால்.
0: மூணு.
1: மயில்.
0: ஒன்று.
1: கை.
0: சூப்பர் அண்ணா, அருமையா அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா.
1: நன்றி.
0: மங்களபுரத்துல இருந்து நம்ம மாணிக்கம்மன் கால் பண்ணி முதல் நேரா விளையாண்டு அசத்திட்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனகம் 107.8 வாகை சுடுவான் நிகழ்ச்சி நினைஞ்சிருக்கீங்க. அது வாக்கரேனுடன் இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டுவாங்க, இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட என்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனகம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

எனக்குள்ள பாயும் ஆயுதமா காதல் அம்பு வீசுற பார்வையில அடிராஜா நானா எனக்கு எத்த குயின் நீதா காதல் பொருள் என்னை வெளுத்தி புட்டா என் மனச தொழுத்தேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, சா கந்தசாமி அவர்களோட சாயாவனம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த சாயாவனம் அப்படின்னா என்ன நாகராஜ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு கிராமத்தில் பல தலைமுறையாக யாருமே பராமரிக்காமல் அதுவாக அடர்ந்து வளர்ந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அதுதான் சாயாவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த தோப்பில் விதவிதமான புளிய மரங்கள், மூங்கில்கள், மாமரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பறவைகள் விலங்குகளும் அந்த ஒரு காட்டில் வந்து இருக்கும். இப்படிப்பட்ட ஊரில் இருந்து சின்ன வயசுலேயே வந்து வேறு ஒரு ஊருக்கு போனவர் தான் சிதம்பரம். அவங்களுடைய அம்மா வந்து சின்ன வயசுலேயே அவரை வந்து வேறு ஒரு ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பல வருடங்கள் கழித்து நல்லா காசு பணம்லாம் சம்பாதிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலமையில் இருக்கும்போது திரும்பவும் அதே ஒரு ஊருக்கு வராருங்க. அவருடைய மைண்ட் செட் திரும்ப வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஊரில் பெரியவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈக்குவலாக நாம்ளும் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு வராரு. அவரோட லட்சியம் என்னவாக இருந்தது அப்படின்னா, அந்த சாயாவனம் அப்படின்ற ஒரு தோப்பு இருக்குது இல்லைங்களா, அதை விலைக்கு வாங்கி மொத்தமாக அதில் இருக்கிற மரங்கள், அதுக்கப்புறம் விலங்குகள், இது எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டு ஒரு கரும்பாலையை வந்து கொண்டு வரணும், சுகர் ஃபேக்டரியை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் அவருடைய எண்ணம். இந்த ஒரு விஷயத்துக்கு அவருக்கு துணையாக இருக்கிறது யார் அப்படின்னா, அந்த ஊரில் இவரோட மாமா முறையில் வரக்கூடிய சிவனாண்டி தேவர்

0: அப்படின்றவர் தான் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவரோட உதவியோடு தான் அந்த காட்டை வந்து அழிக்கிற வேலைகளை வந்து வேகமாக செய்கிறாருங்க சிதம்பரம். ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா மரங்கள் கொடிகள் அது எல்லாத்தையும் வெட்டிட்டு அந்த ஒரு மரங்கள் கொடிகள் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மலை மாதிரி குவிக்கிறாங்க. அந்த பசுமையான காட்டிலிருந்து வெட்டப்பட்ட அந்த எல்லாத்தையுமே தீ வச்சு அழிக்கிறாங்க. அந்த ஒரு இடம் வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. அந்த தீயில எதிர்பாராத விதமா அந்த காட்டை பார்த்துக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு சின்ன வீடு, அந்த வீடுமே வந்து எரிஞ்சு போயிருதுங்க. இதை பார்த்துட்டு சிதம்பரம் அவருடைய மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறார் அப்படின்னா, என் திட்டத்துல சில விஷயங்கள் வந்து என்னை மீறி நடந்துருச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையாளரா அங்கிருந்து கடந்து போயிடுறாருங்க. காடு அழிஞ்சு அந்த இடத்துல கரும்பாலை உருவாகுது. இந்த கதையோட கிளைமேக்ஸ் அந்த கரும்பாலையெல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா சிதம்பரம் ஆற்றங்கரை ஓரமாக அப்படியே நின்றுட்டு இருக்கிறார். அப்போ அங்கே ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க வராங்க. சிதம்பரம் கடையில் கிடைக்கிற புளி சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிதம்பரம் உடனே என்ன சொல்கிறாரு, சரிங்க பாட்டி நான் வேற ஒரு புளி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு யதார்த்தமான வார்த்தையை சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தான் நீ வந்து கருக்கிட்டியே, அப்புறம் எங்கேருந்து புளி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பாட்டி. இந்த ஒரு விஷயம் சிதம்பரத்தை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துது. அந்த சாயாவனம், வளமான ஒரு தோப்பு, அந்த பாட்டி குரலில் அவர்கிட்ட பேசின மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு இடம் வந்து ஃபீல் ஆகிருக்குங்க அந்த நாவலை வந்து படிக்கும்போது. கட்டாயமாக இந்த ஒரு நாவலை எல்லாருமே வாங்கி படிங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற சா கந்தசாமி அவர்கள் எழுதின சாயாவனம். நன்றி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. அது வாக்கர் என்னுடன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விளையாட்டு தான் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வார்த்தை விளையாட்டு. உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு நம்பர் சொல்லுவேன். அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி எழுத்துக்களை போட்டு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லணும். இன்றைக்கி இந்த விளையாட்டு தான் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம் மக்களே. இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எனக்கு கால் பண்ணுங்கள். 9787-7107-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அது பார்க்குறவங்க கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அருமையான நேயர் காத்துட்டு இருக்காங்க. அவங்களோட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு நல்ல ரேடியோ பேசும் எடுக்கிறதுனால வந்திருப்பது திருப்பூர் மாவட்டம் மூலூர் ஆதவனுங்க.
1: ஆதவன் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நீண்ட நாள் ஆட்சி பேசி ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டுட்டீங்க, எடுக்க முடியல, இப்ப வெளியிட்டு இருந்தேன்.
1: பரவாயில்ல பரவாயில்ல ஆதவன் அண்ணா,
2: நம்பர் சொல்லுவீங்க, அதுக்கு தகுந்த வார்த்தை சொல்லுவோம் இல்லைங்களா?
1: ஆமா ஆமாங்கண்ணா, விளையாடுவோமா?
2: விளையாடலாம்.
1: ஓகே, உங்களுக்கான நம்பர் 3.
2: கையல்
1: ஒண்ணு, ஒரு வார்த்தை போதும், ஒரு வார்த்தை போதும். அடுத்து 2. ஓகே, 1.
2: கை,
1: 4.
2: கானகம்,
1: கானகம். சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமை விளாண்டு காதவண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா.
2: நன்றி.
1: திருப்பூர்ல இருந்து ஆதவன் அண்ணா கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. அன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு, அதாவது நம்ம ஆதவன் அண்ணா பேருமே பார்த்தீங்கன்னா 4 எழுத்துக்களில் தான் இருக்கா ஆதவன் அப்படின்ட்டு. 4 கேட்டப்போ அவர் பேர் கூட சொல்லியிருக்கலாம். அதனால சூப்பர் ஆளான் ரொம்ப நன்றி அண்ணா, இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களே, தொடர்ந்து நினைந்திருங்கள். சோனாயகம் 107.8 வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கீங்க. அது வாக்கர் என்னோட. இன்றைக்கி வந்து நம்ம வார்த்தை விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம்.

ஒரு நம்பர் சொல்லுவேன், அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எழுத்துக்களை போட்டு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லணும். ஒரே ஒரு வார்த்தை அந்த மாதிரி கேட்க கேட்க நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக இன்னொரு நேரம் அணிஞ்சிருக்காங்க. அவங்களோட விளையாடுறதுக்கு முன்னாடி உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். சுனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: என்னடா ஏதோ பெரிய சயின்டிஸ்ட் லெவலுக்கு யோசிச்சு.

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியை கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டுருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா வார்த்தை விளையாட்டு. உங்கள்கிட்ட ஒரு நம்பர் ஒன்று சொல்லுவேன், அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி எழுத்துக்களை போட்டு நீங்கள் ஒரு வார்த்தையை என்கிட்ட சொல்லணும். இதுதான் இன்றைக்கான விளையாட்டாக விளையாண்டுட்ருக்கோம். இந்த வார்த்தை விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள் மைடியர் மக்களே. 9787-707-8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா இது பார்க்குறேன் கூட ஜாலியாக பேசிகிட்டே விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்
3: வணக்கம்
4: வணக்கம்.
3: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் சன்னி.
3: சூப்பர் சூப்பர் பாட்டி. எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு இன்றைய நாள்?
4: இன்றைய நாள் நேற்று வரை ஒரு சோகமா இருந்தேன், இன்னைக்கு சுகமாயிட்டேன்.
3: சூப்பர் பாட்டி. சரிங்க பாட்டி, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
4: பருவகாலம்.
3: சூப்பர் பாட்டி. அடுத்து 4.
4: தங்கம்.
3: தங்கம். 1.
4: தை.
3: தை. சூப்பர் சூப்பர் பாட்டி. யாருமே நன்றி பாட்டி. போதும் போதும் பாட்டி, ரொம்ப நன்றி பாட்டி.
4: நன்றி
3: நன்றி பாட்டி. தாதகாபட்டியில இருந்து நம்ம ருக்குமணி பாட்டி கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி பாட்டி. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் என்னுடன். உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: இதழ் ஒற்றி போட்ட இலை இருக்கு, உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் என்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் உரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாளி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: சமுதாய எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கிற உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவாவில் ஒரு செமையான விளையாட்டு, சூப்பரான ஒரு விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். வார்த்தை விளையாட்டு. உங்ககிட்ட நான் வந்து ஒரு நம்பர் ஒன்று சொல்லுவேன், அந்த நம்பரில் வச்சு அந்த நம்பரில் இருக்க எழுத்துக்களை போட்டு நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை ஒன்று சொல்லணும். இந்த விளையாட்டு தான் நீங்கள் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787-70-107 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணீங்கன்னா அது பார்க்கற கூட ஜாலியாக பேசிக்கிட்டே விளையாடலாம். இன்றைக்கி இந்த விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக அவர் நேரடைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் தம்பி. குற்றத்தில் கஸ்தூரி இருக்கீங்களா?
1: கஸ்தூரியனா, அற்புதமாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: அருமை.
1: நாலு.
2: பூதானம்.
1: பூதானம்.
2: பூதானம்.
1: அற்புதம், அற்புதம் கஸ்தூரி அண்ணா. அருமையாளா நீங்க, ரொம்ப நன்றி அண்ணா.
2: இன்னும்
1: ஓகே, சரி. அஞ்சு.

0: என்னங்க?
1: அஞ்சு அஞ்சு
0: அஞ்சு அஞ்சு. விவசாயம்
1: விவசாயம்
0: விவசாயம்.
1: ஓகே. ஏழு
0: ஏழு. அன்பளிப்பு
1: அன்பளிப்பு. சூப்பர் அண்ணா, அற்புதமாக விளையாண்டிங்கண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா. அன்பளிப்பு ஏழு அண்ணா வரும். அன்பளிப்பு ஆறு வர மாதிரி. சரி சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றி. திருப்பூர் மாவட்டத்திலேருந்து நம்ம கஸ்தூரி நான் கால் பண்ணி சிறப்பாக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. அற்புதமாக விளையாண்டீங்க கஸ்தூரி அண்ணா, ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களே, நீங்களும் இந்த விளையாட்டில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787-707-1078 அப்படிங்கிற நம்பருக்கு. அன்பளிப்பு அப்படிங்கிறத வந்து ஆறு எழுத்துக்கள் தான் வருது நான் சொன்ன மாதிரி. ஏன்னா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா விளையாண்டிங்கண்ணா, ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களே, நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787-707-1078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அது பார்க்குறேன் கூட ஜாலியாக பேசிட்டு விளையாடலாம். இப்போ உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு ஹாவ் குதர்ஸோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா. வாகை சூடவா.
1: இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அற்புதமான நேர் காத்துட்டு இருக்காங்க. அவங்களோட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம். கலைசெல்வியக்கா, எப்படி இருக்கீங்க?
2: அருமையா, சூப்பரா இருக்கேன். நீங்க அங்குல அனைவரும் எப்படி இருக்காங்க? நீங்க எப்படி இருக்கீங்க?
1: எல்லாருமே நல்லா இருக்கும் அக்கா, எல்லாருமே சூப்பரா இருக்கும்.
2: மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. நேற்று டாப் 10 சூப்பரா, சூப்பர், சம சம பாராட்டுகள், வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
2: சொல்லுங்க தீவாகர்
1: அக்கா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு
2: விளையாடுறோம் தெரியுமா? நீங்க வந்து ஒரு எண்கள் கொடுப்பீங்க, அதை வச்சு நாங்க வார்த்தைகள் சொல்லணும்.
1: அதான் அக்கா, விளையாடுவோமா?
2: ஆரம்பிக்கலாம், ஆரம்பிக்கலாம்.
1: நாலு.
2: நாலு வாழ்க்கை.
1: வாழ்க்கை நாலு வரும்க்கா?
2: வாழ்க்கை வந்து கடவுள்.
1: உன் வாழ்க்கை மூணு தான் வருமா? கடவுள், கடவுள், சூப்பராக்கா. அடுத்து ரெண்டு. புரியல.
2: கண், கண்,
1: கண். ஓகே, ஐந்து.
2: ஐந்து வாழ்க்கை.
1: ஐந்து வா அக்கா.
2: ஐந்துக்கு வந்து

0: அதுக்கு என்ன சொல்றது, உங்களுக்கு ஹீரோ கப்பில் மேஜை
1: நானே சொல்லிடுறேன் விடுங்க. அக்காவுக்காக நானே
0: சொல்லிடுறேன்,
1: இந்த மாதிரி நிறைய வரும் அக்கா. இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா ட்ரை பண்ணீங்க, ரொம்ப நன்றி அக்கா.
0: என்னக்கா?
1: பலாசோலை. பலாசோலை ஐந்து வருமாக்கா? சரி சரிங்க அக்கா, சரிங்க அக்கா, ரொம்ப நன்றி அக்கா. அருமையா இல்ல, நீங்க நன்றி அக்கா. சரிக்கா சரிக்கா, வருதுக்கா வருது, நன்றி அக்கா. அருமையா இல்ல, நீங்க நன்றி. மேட்டு வட்டமாய் முதல்ல இந்த கலைசெல்வி அக்கா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. அதாவது நிறைய இடம் நிறைய வார்த்தைகள் இருக்குது, பழங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதிர்ந்து இந்த மாதிரி நிறையா இருக்குது. அக்காவுக்கு டக்குன்னு எதுவும் ஞாபகம் வரல, அதே மாதிரி நாலு எழுத்துக்கள்லேயும் நிறையா வார்த்தைகள் இருக்குது. இருந்தாலும் சூப்பராக விளையாண்டிங்கக்கா, ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவானுகள் சில உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவா நிகழ்ச்சியோட முதல் ஒரு மணி நேரம் முடிஞ்சு அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே நம்ம வந்தாச்சு. அடுத்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் யாராவது விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எனக்கு கால் பண்ணுங்கள். 9787-70-107 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது வாக்கர் என் கூட ஜாலியாக விளையாடலாம். இதனைத் தொடர்ந்து இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பெயர் தான் வந்து வார்த்தை விளையாட்டு. உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு நம்பர் சொல்லுவேன், அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி அத்தனை எழுத்துக்களை போட்டு நீங்கள் ஒரு வார்த்தையை என்கிட்ட சொல்லணும். இந்த விளையாட்டு தான் நீங்கள் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் மக்களே. 9787-70-107 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி என் கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாட காத்துட்டு இருக்க ஒரு அன்பான நேர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் பாஸ்கர். நாங்க எல்லாரும் சூப்பரா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கேன். எப்படி போச்சு ஒரு வாரம்?
1: அருமையா போச்சு, அருமையா போச்சு. நான் அருமையா போனுச்சு. நீங்க இல்லாததுனால இல்லனா நல்லா போனுச்சு. பொதுவாவே நல்லா
2: போனுச்சுன்னா
1: சரிங்கண்ணா. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு
2: விளையாண்டுட்டு
1: இருக்கோம் தெரியுமா?
2: சொல்றேன்.
1: ஆமாங்க, நான் விளையாடுவோமா? ஓகே, உங்களுக்கான நம்பர் 4.
2: 4 சத்தம்.
1: சத்தம். 3.
2: 3 கடமை.
1: 5.
2: தமிழ்நாடு.
1: தமிழ்நாடு. என்னண்ணா டக்குன்னு சொல்லிட்டீங்க, சூப்பர் அண்ணா, அருமையா. ஆமா ஆமா, டக்குன்னு அவங்களால அந்த டைம்ல யோசிச்சு இது பண்ண முடியல.
2: இருந்தாலும் வராது.
1: ஆமா ஆமா, நல்லா நல்லா ட்ரை பண்ணாங்கண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா, சூப்பரா
2: விளையாண்டீங்க.
1: நன்றி. டால்மியகாலிலிருந்து நம்ம பாஸ்கரண்ணா கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி அண்ணா நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பாட்டை கேட்டு வாங்க. நம்ம இன்னும் நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, 3EE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட்

மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: மன்னா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை, அதாவது 34 மேட்டூர் டேம் கட்டப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு இந்த தண்ணீரை சேலத்துக்கு கொண்டு வரணும், சேலம் மக்களுக்கு மேட்டூர் தண்ணி குடிநீராக கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாட வந்து சேலம் மாநகரத்துக்கும் இதர பகுதிகளுக்கும் பனமரத்துப்பட்டி ஏரியினுடைய தண்ணீர் தான் வந்தது, அதுதான் நம்ம மக்கள் குடிநீராக பயன்படுத்தினாங்க. இப்போ அதனுடைய உற்பத்தியோ அந்த தண்ணீருடைய அளவு குறைஞ்சி போனதுனால சேலம் மாநகரின் தண்ணீர் தேவைக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணி, அப்போ வந்து மெட்ராஸ் கவர்மெண்ட்டுடைய கவர்னரா லார்டு எர்ஸ்கின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து காவிரி குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை வந்து 22/10/1937 அவர் வந்து இங்கே சேலத்தில் நம்ம அஸ்தம்பட்டி பகுதியில் இன்னைக்கு இருக்கிற குடிநீர் மேல்நிலை தொட்டி, ரெண்டு தொட்டி இருக்கு பாருங்க, அஸ்தம்பட்டி டேங்க், வாட்டர் டேங்க், அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு போட்டு சேலம் மேட்டூர் வாட்டர் ஸ்கீமை வந்து அவர் வந்து அடிக்கல் நாட்டுறாரு. அந்த கல்வெட்டு இன்னும் இருக்கு. அப்புறம் இந்த திட்டத்துக்கான இரண்டு தொட்டிகளும் அப்புறம் பைப்பு வசதிகளும் அனைத்துமே வந்து பூமிக்குள்ள பதிக்கிறதான அந்த பணிகள் அனைத்துமே முடிக்கப்பட்டது. எல்லாமே முடிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில இரண்டாம் உலக போர் வந்துருச்சு, அதாவது 1939 இரண்டாம் உலக போர் வந்ததுனால எல்லா விதமான திட்டங்களும் அப்படியே கிடப்புல போட்டுட்டு போருக்கான காரியங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதனால வந்து இந்த திட்டம் வந்து சேலம் மேட்டூர் குடிநீர் திட்டம் வந்து அப்படியே கிடப்புல போடப்பட்டது. அப்போ வந்து 1952 இந்த பணிகளை அப்போ வந்து சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த சேலத்தைச் சேர்ந்த மூதறிஞர் ராஜாஜி இந்த கிடப்புல போட்ட அந்த திட்டத்தை திருப்பியும் ரிவைவ் பண்ணி திருப்பியும் அதுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்து அந்த திட்டத்துக்கான எல்லா பணிகளையும் திருப்பியும் துவக்கி சேலத்துக்கு வந்து தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் வந்து ஒரு மிகவும் ஒரு தீர்க்கமாக அதை எடுத்து நம்ம ஊர் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தில் அவர் வந்து இந்த காரியத்தை சாதிச்சார். அப்போ வந்து ஏற்கனவே அந்த பைப்புகள்லாம் பதிக்கப்பட்ட நிலையில் தொட்டிகளும் கட்டப்பட்ட நிலையில் இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மேட்டூர்லேருந்து தண்ணியை வந்து அந்த பைப்புகள் மூலமாக அனுப்பி இந்த டேங்கில் ரப்பி இதை வந்து ஒரு செம்பில் வந்து அந்த தண்ணியை பிடிச்சி அன்னைக்கு வந்து அந்த இடத்துல அஸ்தம்பட்டி நீர்த்தேக்கத்துக்கு முன்பாக மிகப்பெரிய கூட்டம் நின்றது. அந்த விழா வந்து 1952 April 20 அஸ்தம்பட்டி குடிநீர் தேக்க தொட்டிகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த விழாவில் ஒரு செம்புல மேட்டூர் தண்ணியை வந்து மூதறிஞர் ராஜாஜி பிடிச்சி அந்த தண்ணியை வந்து மக்கள் மேலே தெளிச்சாரு. அந்த தண்ணியை வந்து மக்களுக்கு அதை வந்து காட்டினார். இப்படிதான் வந்து சேலத்துக்கான அந்த குடிநீர் திட்டம் வந்து நிறைவேறியது. இன்னைக்கு நம்ம வந்து காவிரி தண்ணியை குடிக்கிறோம்னு சொன்னா அதற்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாறு இதன் பின்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107

0: 90.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடவாலாம் நம்ம சூப்பரான ஒரு வார்த்தை விளையாட்டு தான் மக்களை விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த வார்த்தை விளையாட்டோட விதிமுறைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட நான் வந்து ஒரு நம்பர் ஒன்று சொல்லுவேன், அந்த நம்பருக்கு ஏற்றுன மாதிரி அத்தனை எழுத்துக்களை போட்டு நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787107.8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது வாக்கரை கூட விளையாடலாம். 9787107.8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் கால் பண்ணோம். இப்போ ஒரு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பாடல் பிடிச்சிருந்தா பாடலோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787107.8 அப்படிங்கிற நம்பருக்கு. இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அருமையான நேர் காத்துட்டு இருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் திவா, சேலம் இரும்பாலையிலிருந்து
1: எல்லாருமே சூப்பரா இருக்கும் எழிலக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கும் திவா, நேற்று டாப்டன் மியூசிக் ரொம்ப நல்லா போச்சு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி அக்கா, ரொம்ப நன்றி அக்கா. இன்னைக்கு நம்ம
2: நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, டெக் குரு நிகழ்ச்சி எல்லாம் தெரியாத விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப நன்றி.
1: தேங்க்யூ சோ மச் அக்கா, தேங்க்யூ அக்கா.
2: உங்களுக்கான
1: நம்பர் 4.
2: நாற்காலி.
1: சூப்பர் அக்கா. அடுத்து 3. தவம். 2. விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி நினைச்சிருக்கீங்க. அது வாக்கரேனுடன் உங்களுக்காக இப்போ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சூப்பரான ஒரு பாட்டு, அற்பா மகளோட ஒரு பாச பாட்டு, நம்ம நேயர்கள் நிறைய பேருக்கு பிடிச்ச பாட்டு தான் வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்,
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்.
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை.
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030366633300.

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியே கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: மக்காத நெகிழி மண்வளத்தை அளிக்கும், மக்கும் துணிப்பை மண்வளத்தை காக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பார்க்கற உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடுவால ஒரு சூப்பரான செமையான நம்ம ஒரு வார்த்தை விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். உங்ககிட்ட நான் வந்து ஒரு எழுத்து இல்லை ஒரு நம்பர்

0: ஒன்று சொல்லுவேன், அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி அத்தனை எழுத்துக்களை போட்டு நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
1: இனிய நற்காலை வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: நான் சூப்பரா இருக்கேன் சந்திரசேகர். அண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கீங்க நாள் பொழுதெல்லாம்? உங்களுக்கு
0: அற்புதமா போயிட்டு இருக்கு. நான் அருமையா போயிட்டு இருக்கு.
1: சூப்பர் சூப்பர். மழையெல்லாம் பெஞ்சுதா வீக்கெண்ட்ஸ்ல?
0: நான் மழை பெஞ்ச மாதிரி பெஞ்சதுண்ணா, ஆனா ரொம்ப அழகா லைட்டா துரல் ட்ரிசலிங் மட்டும்.
1: வேலூர்லயும் அப்படிதான் லைட்டா மழை பெஞ்சுது. ஓரளவுக்கு பரவாயில்ல கிளைமேட்.
0: சரிங்கண்ணா. அண்ணா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு
1: இருக்கோம் தெரியுமா? ஆமா ஆமா, நீங்க ஒரு நம்பர் சொல்லுவீங்க, அதுக்கு ஏத்த மாதிரி வார்த்தை சொல்லணும்.
0: ஆமாங்க, நான் விளையாடுவோமா? ஓகே, உங்களுக்கான நம்பர் 5.
1: ஓகே, மணிமேகலை.
0: மணிமேகலை சூப்பர் அண்ணா. 3.
1: தயிர்.
0: தயிர் 1.
1: கோ
0: 2.
1: நான்
0: சூப்பர் அண்ணா. அருமையா, நீங்க ரொம்ப நன்றி அண்ணா. மக்களே,
2: அதெல்லாம் கோல்டன் டேஸ்ல மச்சான். ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ், கிரிக்கெட், பப்ஜி, டீ கடை, ஸ்னீக் அவுட்ஸ் அண்ட் நைட் ரைட்ஸ். இதெல்லாம் என்னைக்கும் மறையாத, என்னைக்கும் மறக்காத, எப்போதும் நம்ம கூட இருக்க

மனிஷா, ஒரு நொடி ஒரு வருஷத்தை விட பெருசாக தெரியுதுன்னு சொன்னால் நம்ப முடியுதா? எனக்கு இப்போ அப்படி தான் இருக்குது. வந்துட்டுருக்கேன் உன்னை பார்க்க, உன் கையை பிடிக்க, உன் கண்ணில் தொலைஞ்சு போக, உன் மூச்சு காற்று சுவாசிக்க. வந்துட்டுருக்கேன், காத்திரு காதலோட ஒரு ரைடுக்கு.

இந்த நொடி, இந்த நொடிக்கு தான் காத்துட்டு இருந்தேன். உன் கையை பிடிக்க, உன் செருப்புல என் கவலையை மறக்க, ஐனோ நீ வருவன, என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போவன்னு. லெட்ஸ் கோ.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பார்க்குற உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடவாவில் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சமையான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பெயர் தான் வந்து வார்த்தை விளையாட்டு. உங்ககிட்ட நான் ஒரு நம்பர் சொல்லுவேன், அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி அத்தனை எழுத்துக்களை போட்டு நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லணும். எதான் அன்னைக்கான விளையாட்டாக விளையாண்டுட்டுருக்கோம், இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787 7107.8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஒரு சூப்பரான இந்த விளையாட்டை விளையாடலாம். இதனைத் தொடர்ந்து இப்போ ஒரு சமையான பாட்டு கேட்டிருப்பீங்க. இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சோனா எஃப்எம்மை நீங்கள் வந்து ரேடியோவில் மட்டும்தான் கேட்க முடியும்னு இல்லை, நீங்கள் ஆப்லேயுமே கேட்டுக்கலாம். உங்கள்கிட்ட ஆண்ட்ராய்டு இல்லை ஐஃபோன் ரன்னில் எது இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து எங்கே இருந்தாலும் உங்களால் கேட்டுக்க முடியும். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சோனா எஃப்எம்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஆப் வரும், அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். இப்படி ரேடியோவில் கேட்க முடியலன்னு யாரும் ஃபீல் பண்ணாமல் ஆப்பில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக சூப்பரான அடுத்த ஒரு சமையான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேயர்கள் கூட இன்றைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவார் நிகழ்ச்சியில் திவாகரனுடன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடுவாவில் ஒரு சூப்பரான ஒரு விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா வார்த்தை விளையாட்டு. உங்ககிட்ட நான் வந்து ஒரு எழுத்துக்கள் இல்லை ஒரு நம்பர் ஒன்று சொல்லுவேன், அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் வந்து போட்டு என்கிட்ட என் கூட விளையாடணும். எப்படின்னா உங்ககிட்ட உதாரணத்துக்கு நான் 4 அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் 4 எழுத்துக்களை போட்டு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லணும். 2 அப்படின்னு சொல்கிறேன்னா 2 எழுத்துக்களை போட்டு ஒரு வார்த்தையை சொல்லணும். இந்த மாதிரி நான் கேட்குறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு எழுத்துக்களை போட்டு என்கிட்ட வார்த்தையை சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாண்டுட்ருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787 107.8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா திவாகரன் கூட இந்த விளையாட்டை ஜாலியாக விளையாடலாம். இதனைத் தொடர்ந்து சூப்பரான ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க கண்டிப்பாக. அந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அந்த பாடல் பிடிச்சிருந்தது அப்படின்னா பாடலோட கருத்துக்களையும் அனுப்புங்க. இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரடைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
2: ராஜேஷ் கண்ணா, எப்படி இருக்கீங்க? சூப்பர் அண்ணா. சரிங்க ராஜேஷ் கண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
3: ஒன்னு
2: சூப்பர் அண்ணா.

0: அன்னைக்கு ரொம்ப நன்றி அண்ணா.
1: ரொம்ப ரொம்ப நன்றி, வாய்ப்பு கொடுத்து ரொம்ப ரொம்ப நன்றி.
0: நன்றி அண்ணா, நன்றி அண்ணா,
1: நன்றி நன்றி. பாய் பாய் பாய் பாய்.
0: நாட்டாமங்கலத்துல இருந்து ராஜேஷ் கண்ணா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா அன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களே, இன்றைக்கி வாகை சுடுவா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்றைக்கி நிகழ்ச்சியை பற்றினா கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. மறக்காமல் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புற மக்களே, உங்களுக்காக சூப்பரான பாட்டெலாம் வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நான் சொன்ன நம்பருக்கு அனுப்புங்க. உங்களிடம் இருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் வாகை சுடுவா. நன்றி மக்களே, டாடா மக்களே, பை பாய்.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப வேதியியல் முதுகலை பட்டதாரி 600 நாட்டு காய்கறி விதைகளை சேமிச்சு இந்தியா ஃபுல்லாவே விற்பனை செஞ்சிருக்காரு. ஊதா நிற தக்காளிகள், 25 கிலோ பூசணிக்காய்கள் இருந்து 4 அடி உயர சுரக்காய்கள் வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 27 வயதான கோகுல் ராஜோட பண்ணை காய்கறிகளின் ஒரு நடமாடும் அருங்காட்சியகம் போலவே காட்சி அளிக்குதுன்னா பாத்துக்கோங்களேன். அவரு 600 மேற்பட்ட உள்ளூர் விதை வகைகளை சேகரிச்சு பாதுகாத்து அதை இந்தியா ஃபுல்லாவே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வழங்கி வராரு. பெரும்பாலான இளைஞர்கள் வழக்கமான தொழில்களை தேர்ந்தெடுத்து வரக்கூடிய வேலையில தமிழ்நாட்டின் சேலம் மாவட்டம் காமலாபுரம் கிராமத்தை சேர்ந்த 27 வயதான கோகுல்ராஜு ஒரு மாறுபட்ட பாதையை தேர்ந்தெடுத்திருக்காரு. வேதியியல் முதுகலை பட்டம் பெற்றிருந்த அவரு ஒருபோதும் வேலைக்கு ட்ரை பண்ணல. மாறா அவரு 600 மேற்பட்ட நாட்டு விதை வகை தொகுப்பை உருவாக்கி இந்தியா அழிந்து வரக்கூடிய காய்கறி பன்மைய பாதுகாத்து வராரு. 25 கிலோ எடை இருக்கக்கூடிய பூசணிக்காய்கள் மற்றும் ஊதா நிற தக்காளிகள் இருந்து காரமான மிளகாய்கள் மற்றும் 4 அடி நீளம் இருக்கக்கூடிய சுரக்காய்கள் வரைக்கும் அவரோட வயல்கள் வேளாண் பல்லுயிர் பெருக்கத்தின் ஒரு உயிருள்ள களஞ்சியமா மாறியிருக்கு. இவருக்கு விவசாயத்தின் மீதான ஆர்வம் சின்ன வயசுல இருந்தே தொடங்கி இருக்கு. அவரோட குடும்பத்தினர் 2 ஏக்கர் நிலத்துல பெரும்பாலும் ரசாயன கலவைய பயன்படுத்தி கரும்பு, மஞ்சள் மற்றும் நெல் பயிரிட்டு வந்தாங்க. 2017 தன்னோட BSc பட்டப்படிப்பை படிச்சிட்டு இருந்தப்ப அவரு சொந்தமா விவசாயம் செய்ய முடிவு செஞ்சிருக்காரு. அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க இதை ஏத்துக்கவே இல்லைன்னு அவரு சொல்றாரு. அதனால வீட்டுக்கு பக்கத்துல வெறும் 10 அடிக்கு 20 அடி அளவுள்ள குடும்ப நிலத்தை பயன்படுத்துறபடி அவங்க என்கிட்ட கேட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த நிலம் பாறைகளும் கற்களும் நிறைஞ்சு சாகுபடிக்கு ஏற்றதா இல்லாம இருந்துச்சுன்னு சொல்றாரு. அவரு 3 அடி ஆழம் வரைக்கும் இருந்த கற்களை நான் வந்து அகற்றிட்டு அந்த இடத்தை தாவர கழிவுகள் மற்றும் மாட்டு சாண உரத்தால நிரப்பினேன்னு சொல்றாரு கோகுல்ராஜ். மண்ணை சீரமைச்சதுக்கு அப்புறமா அவரு மரவள்ளி கிழங்கு, முள்ளங்கி, கத்தரிக்காய், சர்க்கரை வெள்ளி கிழங்கு, பாகற்காய் மற்றும் அவரைக்காய் இது எல்லாத்தையும் நட்டிருக்காரு. அறுவடை எதிர்பார்ப்புகளை மீறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வழக்கமா கிடைக்கக்கூடிய காய்கறிகள்ல இருந்து இதனுடைய சுவை வந்து முற்றிலுமா மாறுபட்டு இருந்துச்சு. அதுவே தொடர்ந்து பயிரிட என ஊக்குவித்தது அப்படின்னு அவர் சொல்றாரு. 2020 கோகுல்ராஜோட குடும்பத்தினர் அவருக்கு 1/2 ஏக்கர் விவசாய நிலத்தை ஒதுக்கினாங்க. இருந்தாலுமே அந்த ஆண்டு டிசம்பர்ல ஏற்பட்ட கடுமையான வெள்ளம் நான் நட்டிருந்த எல்லா காய்கறி பயிர்களையும் அழிச்சிருச்சுன்னு சொல்றாரு. முயற்சிய கைவிடுறதுக்கு பதிலா அவரு வெள்ளப்பெருக்கால அதிகமா பாதிக்கப்படாத உயரமான நிலப்பகுதிக்கு சாகுபடிய மாத்திருக்காரு. அதே சமயம் பக்கத்துல இருக்கக்கூடிய விவசாயிகள் தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய பழங்குடியின சமூகங்கள் மற்றும் இணையத்துல விதைகளை விற்கக்கூடிய பாதுகாவலர்கிட்ட இருந்து நான் நாட்டு விதைகளை சேகரிச்சு வந்தேன்னு அவர் சொல்றாரு. என்னங்க இந்த காலத்துல இப்படி இருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா ஆச்சரியமா தாங்க இருக்கு. சரிங்க, இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில இந்த மாதிரி விழிப்புணர்வு நிறைய ஏற்பட்டுட்டு வருது அப்படின்னு கூட சொல்லலாம் விவசாயத்துல. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாய்மீது
1: குறைபாடா, கவலை வேண்டாம்.
2: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
1: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
2: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
1: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
2: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
1: மேலும் தொடர்புக்கு 7036663333.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
4: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, சா கந்தசாமி அவர்களோட சாயாவனம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த சாயாவனம் அப்படின்னா என்ன நாகராஜ் அப்படின்னு கேட்குறீங்களா?

0: ஒரு கிராமத்தில் பல தலைமுறையாக யாருமே பராமரிக்காமல் அதுவாக அடர்ந்து வளர்ந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அதுதான் சாயாவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த தோப்பில் விதவிதமான புளிய மரங்கள், மூங்கில்கள், மாமரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பறவைகள் விலங்குகளும் அந்த ஒரு காட்டில் வந்து இருக்கும். இப்படிப்பட்ட ஊரில் இருந்து சின்ன வயசுலேயே வந்து வேறு ஒரு ஊருக்கு போனவர் தான் சிதம்பரம். அவங்களுடைய அம்மா வந்து சின்ன வயசுலேயே அவரை வந்து வேறு ஒரு ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பல வருடங்கள் கழித்து நல்லா காசு பணம்லாம் சம்பாதிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலமையில் இருக்கும்போது திரும்பவும் அதே ஒரு ஊருக்கு வராருங்க. அவருடைய மைண்ட் செட் திரும்ப வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஊரில் பெரியவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈக்குவலாக நாமளும் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு வராரு. அவரோட லட்சியம் என்னவாக இருந்தது அப்படின்னா, அந்த சாயாவனம் அப்படின்ற ஒரு தோப்பு இருக்குது இல்லைங்களா, அதை விலைக்கு வாங்கி மொத்தமாக அதில் இருக்கிற மரங்கள் அதுக்கப்புறம் விலங்குகள் இது எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டு ஒரு கரும்பாலையை வந்து கொண்டு வரணும், சுகர் ஃபேக்ட்ரியை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் அவருடைய எண்ணம். இந்த ஒரு விஷயத்துக்கு அவருக்கு துணையாக இருக்கிறது யார் அப்படின்னா, அந்த ஊரில் இவரோட மாமா முறையில் வரக்கூடிய சிவனாண்டி தேவர் அப்படின்றவர் தான் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவரோட உதவியோடு தான் அந்த காட்டை வந்து அழிக்கிற வேலைகளை வந்து வேகமாக செய்கிறாருங்க சிதம்பரம். ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா, மரங்கள் கொடிகள் அது எல்லாத்தையும் வெட்டிட்டு அந்த ஒரு மரங்கள் கொடிகள் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மலை மாதிரி குவிக்கிறாங்க. அந்த பசுமையான காட்டிலிருந்து வெட்டப்பட்ட அந்த எல்லாத்தையுமே தீ வச்சு அழிக்கிறாங்க. அந்த ஒரு இடம் வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. அந்த தீயில் எதிர்பாராத விதமாக அந்த காட்டை பார்த்துக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு சின்ன வீடு, அந்த வீடுமே வந்து எரிஞ்சு போயிருதுங்க. இதை பார்த்துட்டு சிதம்பரம் அவருடைய மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறார் அப்படின்னா, என் திட்டத்தில் சில விஷயங்கள் வந்து என்னை மீறி நடந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையாளராக அங்கேருந்து கடந்து போயிடுறாருங்க. காடு அழிஞ்சு அந்த இடத்துல கரும்பாலை உருவாகுது. இந்த கதையோட கிளைமேக்ஸ், அந்த கரும்பாலையெல்லாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா, சிதம்பரம் ஆற்றங்கரை ஓரமாக அப்படியே நின்றுட்டுருக்கிறாரு. அப்போ அங்கே ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க வராங்க. சிதம்பரம் கடையில் கிடைக்கிற புளி சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிதம்பரம் உடனே என்ன சொல்கிறாரு, சரிங்க பாட்டி நான் வேறு ஒரு புளி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு யதார்த்தமான வார்த்தையை சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தான் நீ வந்து கறிக்கிட்டியே, அப்புறம் எங்கேருந்து புளி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பாட்டி. இந்த ஒரு விஷயம் சிதம்பரத்தை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துது. அந்த சாயாவனம், வளமான ஒரு தோப்பு, அந்த பாட்டி குரலில் அவர்கிட்ட பேசின மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு இடம் வந்து ஃபீல் ஆகிருக்குங்க அந்த நாவலை வந்து படிக்கும்போது. கட்டாயமாக இந்த ஒரு நாவலை எல்லாருமே வாங்கி படிங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற சா கந்தசாமி அவர்கள் எழுதின சாயாவனம். நன்றி.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஏ நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சென்னை தலைமை செயலகத்துல சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையில வேளாண் பொறியாளரா இருக்கக்கூடிய பிரிட்டோராஜ் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நிலக்கடலை சாகுபடியில முக்கிய தொழில்நுட்பம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
5: இது இல்லாம நம்ம என்ன செய்யணும்? பொதுவா 90 நாள் அல்லது 100 நாள் கடலை, 90 நாள் கடலைன்னு வச்சுக்கோங்க,

0: 50வது நாள், 65வது நாள், 80வது நாள், மூணு நாளும் உங்களோட நுண்ணூட்டு சத்து கலவை வந்து உங்க அக்ரி ஆபீஸ்ல வைக்கும். அது ஒரு கிலோ வாங்கி 100 லிட்டர் தண்ணியில கலந்து அது கூட நம்ம பஞ்சகாவியம் அல்லது மீனம் இல கலந்து ஸ்ப்ரே பண்ணிடணும். இது இதெல்லாம் நான் வந்து கண்டிப்பா பண்ண வேண்டியது. எதுக்கு 1400 கிலோ லாபம் எடுக்க நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான தொழில்நுட்பம். இப்ப இதை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இடைப்பட்ட நாள்ல நம்ம என்னெல்லாம் தெளிக்கலாம் அப்படின்னா, விலை குறைவா இருக்க கரைசல், அதாவது வெறும் 700 ரூபாய்க்கு நம்ம தயார் பண்றது வந்து ஈயம் கரைசல், அதே மாதிரி சாணப்பாசி கரைசல் 100 ரூபா தான், அந்த 100 ரூபாய பெருக்கமடைய செஞ்சு வச்சுக்கலாம். வேஸ்ட் டீகம்போசர் அது ஒரு 60 ரூபா தான், அதை பெருக்கமடைய செஞ்சு வச்சுக்கலாம். அப்புறம் மீனமிலும் நம்ம போட்டு வச்சுக்கலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க. இப்ப இந்த கரைசல்கள் இருக்குன்னா இதெல்லாம் கலந்து ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொரு 10 நாளைக்கு ஒரு முறை தெளிச்சுக்கிட்டோம்னா, அல்லது 15 நாளைக்கு ஒரு முறை, அல்லது 20 நாளைக்கு ஒரு முறை, தேவையை பொறுத்து வளர்ச்சியை பொறுத்து நம்ம நம்ம நிலத்தோட தன்மை பொறுத்து நம்ம தெளிச்சுக்கிட்டோம்னா, 5 தெளிப்போ 7 தெளிப்போ அப்படி தெளிச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பான லாபத்தை நம்மளால பார்க்க முடியும். இந்த நிலக்கடலை சாகுபடிங்கிறது எல்லா விதமான நிலத்திலையும் பண்ணலாம், அதுவும் இந்த காலத்துல பண்ணலாம். மாமரத்துக்கு ஊடு பயிராகவோ அல்லது எந்த பயிருக்கும் ஊடு பயிரா பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எல்லா விதமான நிலங்கள்லயும் பண்ணலாங்க. தண்ணி தேங்கி நிக்க கூடாதுங்கிறது ஒரு பக்கம் இருக்குங்க, ஆனா நான் சொல்லக்கூடிய இந்த மாவட்டங்கள்ல தண்ணி தேங்கி நிக்காது. இருந்தாலும் நீங்க வந்து காடு சும்மா போடாம இந்த விதைகளை வாங்கி நடவு பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த வருஷத்துல கொஞ்சம் பின்னோக்கி மழை கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அந்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்ல நமக்கு மழை கிடைக்கிறப்ப ஒரு சிறப்பான லாபத்தை எடுக்கிறதுக்கு இந்த ஒரு மானாவாரி பயிரா எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. தெளிப்பு மட்டும்தான் நம்ம சொல்றோம், மிச்சிருக்க திரவங்கள் நம்ம கையில இருக்குன்னா எப்ப மழை பெய்தோ அந்த ஈரத்துல கலந்து ஊத்தி தண்ணியில கலந்து ஊத்தி விட்டுறலாங்க. எவ்வளவு ஊத்தணும், எவ்வளவு வேணாலும் கலந்து ஊத்தலாம். அப்படி ஊத்துறப்ப மண்ணும் வளமாகும், காய் நல்லா பெருகி கிடைக்கும் சரிங்களா. அப்ப நம்ம கையில என்னென்னலாம் வாங்கி வச்சுக்கணும், பக்கத்துல அக்ரி ஆபீஸ்ல 200 ரூபா 250 ரூபாய்க்கு பாசுவோ பாக்டீரியா அப்படின்னு சொல்லி ஒரு திரவம் வைப்பாங்க, அது வந்து 1-2 லிட்டர் வாங்கிக்கலாம். ஆரம்பத்துல 15 நாளைக்கு ஒரு முறை அதை தரையில கொடுத்துக்கலாங்க. அதே மாதிரி மத்த நுண்ணூட்டு கலவையை வாங்கிக்கலாம், ஜிப்சம் வாங்கிக்கலாம். இதை மட்டும் நீங்க கொடுத்துட்டு நம்ம மீனமிலம், ஈயம் கரைசல், சாணப்பாசி கரைசல், அதே மாதிரி உயிர் கரைசல் இதெல்லாம் நீங்க வந்து கொடுத்துக்கலாம். இப்ப நான் சொன்ன இந்த கரைசல்கள் பத்தி தெரியணும்னா என்னுடைய தொலைபேசி நம்பர் நான் தரேங்க, இந்த நம்பர்ல நீங்க கேளுங்க. அதுக்கான அட்டவணையும் எப்படி பண்ணணுங்கிற விளக்கமான பதிவை நான் கொடுக்குறேன். என்னோட பேர் பிரிட்டோராஜ். என்னோட தொலைபேசி நம்பர் வந்து 99 444 50 552. உங்களுடைய சந்தேகங்கள் எதுனாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க அல்லது டெலிகிராம் தளத்துல கேளுங்க, உங்களுக்கு வேணுங்கிற செய்திகளை நான் தரேன். இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்புறதுக்கு எங்களுக்கு உதவியா இருந்த சோனா எஃப்எம் அவங்களுக்கு எங்களுடைய இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்க. நன்றி.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப நிலக்கடலை சாகுபடி எல்லா விதமான நிலத்திலையும் பண்ணலாங்க. எந்தெந்த பயிருக்கு இடையில ஊடு பயிரா பண்ணலாம் உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: மச்சான், இந்த உலகத்திலேயே ரொம்ப சாஃப்டானவங்க டாக்டர்டா, அவங்க கிட்டயே போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கனா, அப்படி என்னதான்டா பண்ணிருப்ப?
1: காய்ச்சல் அடிக்குதுன்னு டாக்டர் கிட்ட போனா பூசி போடணும்னு
0: சொன்னாரு. கரெக்ட் தான். அப்புறம்
1: அப்புறம் என்ன, டக்குன்னு டென்ஷன் ஆகி அடி ஆரம்பிச்சிட்டாரு.
0: என்னது டக்குன்னு டென்ஷன் ஆயிட்டாரா? சரி, இந்த இடைப்பட்ட கேப்ல நீ என்ன பண்ண?
1: ஒண்ணுமே பண்ணல மச்சான், ஊசி போடும் போது தடுத்துக்கிட்டே இருந்தேன், அவ்வளவுதான்டா பண்ணேன்.
0: ஏன்டா அப்படி பண்ண?
1: அவரு தானே தடுப்பூசி போடணும்னு சொன்னாரு.
2: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?

0: மச்சான் சேகரே, என்ன மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடியே கெடுக்கும் மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: நீர்வளம் நிலவளம் காக்க நெகிழியை தவிர்ப்போம். மகிழ்வாய் வாழ இயற்கையாளான பொருட்களையே பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். நீங்களுமே வந்து யோசிக்கலாம். நானே சொல்லிடுறேன். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரம் மோட்டுப்பட்டி கிராமத்துல இருந்து கல்பனாக்கா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப அவங்க வந்து புலி விவசாயம் என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, அதனுடைய வேலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: என் பேர் கல்பனாங்க. நாங்கள் வந்து மோட்டுப்பட்டி. நாங்கள் வந்து புளி வியாபாரம் பண்ணுவோம். புளி வந்து முதல்ல மரத்துலேருந்து அடிச்சிட்டு வந்து இங்கே எங்கள் ஊர்லேயே போட்டு அடித்து நறுக்கி பஜாருக்கு அனுப்பிவிடுவோம். அப்புறம் வியாபாரிங்க வந்து கேட்டாலும் கொடுப்போம். புளியங்காய் சீசன் பொறுத்து ஏறும் இறங்கும். அது வந்து புளியங்காய் அதிகமாக வரத்து பொறுத்து இருக்குது. அதனால் புளியம்பட்டின்னு பேர் வந்தது. இது எந்த சீசனில் வரணும்னு தை மாதம் ஸ்டார்டிங். தை மாதம் ஆரம்பித்து தை மாசி பங்குன்னு சித்திரை 4 மாதத்துக்கு தொழில் நடக்கும். இங்கே வந்து பெண்களுக்கு வந்து இது ஒரு தொழில் மாதிரி. அவங்க எல்லாருமே வீட்டு வேலையை பண்ணிட்டு புளி நறுக்குவாங்க. ஒரு நாளைக்கு 2 கூடை நறுக்குவாங்க. கூடை கணக்கு தான். ஒரு கூடைக்கு வந்து 250 ரூபா அப்படி நறுக்குனாங்க அப்படின்னா நல்லா ஸ்பீடாக நறுக்குறீங்க. 2 கூடை நறுக்குவாங்க. கொஞ்சம் இதாக புதுசாக நறுக்குறீங்க, ஒவ்வொரு கூடை நறுக்குவாங்க. அப்புறம் இப்போ வந்து சமீபத்தில் இந்த வருஷத்தில் வந்து ஸ்கேல் இடையில வச்சு புளி அளந்து போடுறாங்க நறுக்கிறதுக்கு. சிறு நாம்மளே நறுக்கணும் அப்படின்னா நாங்கள் இப்போ நறுக்கணும் அப்படின்னா ஒரு 10 மூட்டைக்காய் விளக்காய் வாங்கி வந்து நாங்கள் நறுக்கி ஊர்வலி கொண்டு போய் விற்போம். புளியில எங்களுக்கு லாபம் இருக்கும். அதுதான் எங்கள் சொந்த தொழில். பூர்வீகமாக அந்த தொழில் தான் இந்த ஊரில் அதிகமாக செய்வோம். நம்ம அன்றாட தேவைக்கு மக்களுக்கு தேவைப்படுற பொருள் புளிய மரம் வந்து இருக்குது. ரோட்டு வருதுன்னா அதை வச்சு நம்மளுக்கு ஒரு வாழ்வாதாரம் வருது. இல்லை புளி வந்து எல்லா உணவுலையும் நம்ம சேர்த்திக்கிறோம். இப்போ எல்லா குழம்புக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா புளி இல்லாமல் நிறைய குழம்பு செய்ய முடியாது. ரெண்டாவது என்னென்னா புளிங்கிறது வந்து ஒரு பஜார்லேயே கொண்டு போடுறாங்க அப்படின்னா ஏசியில் வச்சாங்களா வெள்ளையாக இருக்குமா. அதுவே ஏசியில் வைக்கல அப்படின்னா ஒரு 3 மாதம் கழித்து கருப்பாக மாறிடும், கலர் மாறிடும். அது வந்து ஏசியில் பதப்படுத்தி வச்சோம் அப்படின்னா அந்த வெள்ளை எப்படி இருக்குதோ புதுசாக புளி அந்த கலர்லேயே இருக்கு. அது ஏன்னா புளி எதனால் பழசான புளி வாங்க மாட்டாங்க, கருப்பாயிருது, கருத்து போயிருது. அது குழம்புல ஊற்றணுமா கலர் மாறிடுது இல்லை, அதனால் வாங்க மாட்டாங்க ஒரு சிலர். ஆனால் மேட்டூர் சைட்லாம் புளிக்கு வந்து வாங்குவாங்க. ஏன்னா மீன் குழம்புக்கு வந்து பழைய புளி ஊற்றி குழம்பு வச்சா நல்லா ருசி இருக்கும்.

0: வேணும் அப்படின்னு பழைய புளியும் வாங்குவாங்க. எங்கள் ஊரில் இருக்கிற பெண்கள் வந்து வியாபாரம் எடுத்துகிட்டு போய் விற்பாங்க. புளி நறுக்கி இப்போ நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா நிறைய பெண்கள் இருக்கிறவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க ஊர் ஊருக்கு. அங்கே கொண்டு போய் கிலோ கணக்கில் விற்பாங்க, சந்தையில் கொண்டு போய் விற்பாங்க. அதனால் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு வருமானம். நறுக்குறவங்க நறுக்குவாங்க, எடுத்துகிட்டு போய் விற்கிற பெண்களும் விற்பாங்க. இப்போ நறுக்குறவங்களுக்கு கூட கொஞ்சம் தான் லாபம் இருக்கும், எடுத்துகிட்டு போய் விற்கிறவங்களுக்கு வந்து அதிகமான லாபம் இருக்கும். அவங்க கொண்டு போய் அதை கொஞ்சம் விலை அதிகமாக வச்சு விற்பாங்க. அவங்களும் அந்த உழைப்புக்கு தகுந்த இது இருக்கும் அதில்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா இப்ப புது புளி வாங்குவாங்க குழம்புக்கு, அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பழைய புளியா கொடுங்க, இப்ப இந்த மீன் குழம்பு இதெல்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பழைய புளி தான் டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி புளி வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொன்னாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: Hi friends, my name is MS.

சங்கர். ஐ எம் இண்டி பண்டன் மியூசிக் கம்போசர். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் ரோலர் கோஸ்டர். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா எஃப்எம்க்கு உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள்.

0: சோனாயப்பம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பயிர் நோகியல் துறையில் இணை பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் கார்த்திகேயன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப வெங்காயத்துல ஏற்படக்கூடிய நோய்களும் அதோட மேலாண்மை முறையும் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: அன்பான விவசாய பெருமக்களே, வணக்கம். இன்று நாம் வெங்காயத்தில் ஏற்படும் நோய்களும் அவற்றின் மேலாண்மை முறைகளும் பற்றி பார்ப்போம். வெங்காயம் இந்தியாவில் வணிக ரீதியாக முக்கிய காய்கறி பயிர்களில் ஒன்றாகும். அது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சிறு மற்றும் குறு விவசாயிகளால் பரவலாக பயிரிடப்படுகிறது. தமிழ்நாட்டில் பெரம்பலூர், திருச்சி, திண்டுக்கல், திருநெல்வேலி, திருப்பூர், தூத்துக்குடி, நாமக்கல், விருதுநகர் மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் பெருவாரியாக பயிரிடப்படுகிறது. தமிழகத்தில் வெங்காயம் பயிரிடப்பட்டுள்ள பெரும்பாலான பகுதிகளில் நோய் தாக்குதல் அதிகமாக காணப்படுகிறது. அதனால் வெங்காயத்தின் விலை மிகவும் அதிகமாக உள்ள பொழுது இதன் தாக்குதல் இருந்தால் அதன் மகசூல் இழப்பு பெருவாரியாக அமைகிறது. இந்தியாவில் வெங்காயம் உற்பத்தியில் தமிழ்நாடு 9வது இடத்தில் உள்ளது. பெரும்பாலான பகுதிகளில் ஊதா நிற இலைக்கருகள் நோய், வெங்காய காய அழுகல், அடிச்சாம்பல் நோய், பாக்டீரியா அழுகல் நோய் தாக்குதல் அதிகமாக காணப்படுகிறது. எனவே விவசாயிகள் நோய்களின் தன்மையை பொறுத்து ஆரம்ப நிலையிலேயே கட்டுப்படுத்தும் பொழுது இதன் தாக்குதலை வெகுவாக நாம் குறைக்கலாம். பெருவாரியான விவசாயிகள் பயிரிடும் பொழுது ஊதா நிற இலைக்கருகள் நோய் அதிகமாக தென்படுகிறது. வெங்காய சாகுபடியில் பொறுத்து மட்டில் மகசூல் இழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய்களில் மிகவும் முக்கியமான நோயாக இது கருதப்படுகிறது. நோயின் தீவிரம் பருவத்திற்கு பருவம் மாறுபடும். இந்த நோய் பெரும்பாலும் குளிர்காலத்தில் பயிரிடப்படும் பொழுது பயிரில் மாறுகளி தை மாதங்களில் அதிகமாக காணப்படும். எனவே உழவர்கள் இதனை பனிச்சூறை என்று அழைக்கிறார்கள். இந்த நோய் தீவிரமாக தாக்கும் பொழுது மகசூல் இழப்பு அதிகமாக இருக்கும். நோயின் அறிகுறியாக இலைப்பகுதி வெளிரி பச்சையம் இழந்து நீள் வடிவ வட்ட வடிவிலான ஊதா நிற புள்ளிகள் தென்படும். இதனிடையே கருமை நிற புள்ளிகள் பூசண வித்துக்கள் உற்பத்தியாகும். நோய் தீவிரமாகும் பொழுது பல புள்ளிகள் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து செடி முழுவதிலும் பரவி பாதிப்பை ஏற்படுத்தி இலைகள் காய்ந்து கருகி விடுகின்றன. இலைகள் பாதிப்படைவதனால் வெங்காயம் சரிவர முதிர்ச்சி அடையாமல் மகசூல் இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது. எனவே இந்த நோயை கட்டுப்படுத்த நோய் தாக்காத வயல்களிலிருந்து நடவு வெங்காயம் தேர்வு செய்ய வேண்டும்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப நோய்கள் வந்து வெங்காயத்துல எந்த மாதிரி தாக்குதலை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கு.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: FM 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜூன் மாதத்துல உங்களோட தக்காளி செடிகளுக்கு தேவையானது சிறந்த செடிகள், அதிக அறுவடை மற்றும் சுவையான தக்காளிகளுக்கான 5 எளிய பணிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வசந்த காலத்துல தக்காளி நடுறது முக்கியம் தானங்க, ஆனா ஜூன் மாதத்துல உங்களோட செடிகளை பராமரிக்கிறதன் முக்கியத்துவத்தையும் குறைச்சி மதிப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. நீங்க இப்பெல்லாம் நல்ல தக்காளி பராமரிப்பு பழங்களை தொடங்குனீங்க அப்படின்னா, சிறந்த தரமான பழங்களையும் அதிக பழங்களையும் நீண்ட காலம் வாழக்கூடிய ஒரு செடியையும் பெறுவீங்க. நீங்க தக்காளி வளர்க்கிறப்ப ஜூன் மாதத்திலேயே திருப்தி அடைஞ்சு விடக்கூடாதுங்க. தக்காளி செடிகள் பச்சை இலைகள்ல இருந்து கோடை கால பழங்களா வளரும் காலகட்டம் கோடையின் தொடக்கம்னு சொல்லலாம். கவலைப்பட வேணாங்க, செய்ய வேண்டிய பணிகள் என்ன சிக்கலானது அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். ஜூன் மாதத்துல தக்காளி செடிகளுக்கு நீங்க செய்ய வேண்டிய முதல் 5 விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தண்ணியை ஊத்துறது, உரம் இடுறது, ஆதரவு அமைப்பு வழங்குறது, மூடாக்கு இடுறது, அதோட கத்தரிச்சு விடுறது அப்படின்னு சொல்லிட்டு எளிய வழிகள் தான் இதுக்கு இருக்கு. ஜூன் மாதத்துல தக்காளிக்கு என்ன தேவை? தக்காளி செடிகள் நல்லா வளர்றதுக்கு அதுக்கு தினமும் குறைஞ்சது 6 மணி நேரம் நேரடி சூரிய ஒளி கிடைக்கிற மாதிரி சரியான இடமும் ஈரப்பதமான நீரு நல்லா வடியக்கூடிய மண்ணும் தேவையா இருக்கு. நீங்க மே மாதத்துல நட்டிருந்தீங்க பராமரிப்பு பணிகள் ஜூன் மாதத்துல தொடங்கும். அந்த செடிகளை ஆரோக்கியமாகவும் செழிப்பாகவும் வச்சிருக்கிறதுக்கு உதவக்கூடிய 5 மிக முக்கியமான பணிகள் என்ன அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். தக்காளி செடிகள் வேகத்தக்க வேகத்துல வளருங்க. ஜூன் மாத தொடக்கத்துல அதுக்கு ஆதரவு அமைப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஜூன் மாத இறுதியில செடிகள் ரொம்பவே கனமாகவும் சிக்கலாகவும் இருக்கிறதுனால அதை நகர்த்தறது கடினமாய் போயிடுது. நீங்க அதுக்கு ஆதரவு அளிக்கல அப்படின்னாவே என்ன ஆகும்? அது தரையில இழுபடலாம், வளைஞ்சு போகலாம், நோய் வந்து தாக்கலாம், ஏன் அது முறிஞ்சு கூட போகலாங்க. மாடுலர் தக்காளி கூண்டுகள், முளைகள் மற்றும் பந்தல்கள் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சிறந்த ஆதரவு தேர்வுன்னு சொல்லலாம். நீங்க ஒரு பாரம்பரிய கூண்ட நிறுவ அதிக காலம் காத்திருந்தா இந்த மாடுலர் அமைப்பை உங்களால செடிகளை சுத்திலும் எந்த சிரமமும் இல்லாம சீக்கிரமாவே உருவாக்க முடியும். ஒரு பெரிய பழுத்த தக்காளிய வெட்டி பாருங்களேன், அது சாறு நிறைஞ்சு காணப்படுங்க. சீரான நீர் இல்லாம தக்காளிய வளர்க்க முடியாது அப்படின்றது இதுல இருந்து நம்மளுக்கு தெரியும். எல்லா இளம் தக்காளி செடிகளுக்கும் ஈரமான மண்ணு தேவை அப்படின்னாலுமே ஜூன் மாதத்துல வெப்பநிலை அதிகரிக்கிறப்ப தக்காளி செடிகளுக்கு இன்னுமே அதிக நீர் தேவைப்படுது. ஜூன் மாத நீர் பாசனத்துக்கு சீரா ஆழமா நீர் பாய்ச்சறது விதின்னு சொல்லலாம். இது ஆழமான வலுவான வேர் அமைப்புகளையும் சிறந்த வறட்சி எதிர்ப்பு திறனையும் ஊக்குவிக்குது. மெதுவா ஆழமாவும் நீர் பாய்ச்சணும். செடிகளோட வேர்களை சுத்தி நீர் செல்ற மாதிரி விடணும். ஒருபோதும் அதனுடைய மேல வந்து நம்ம படாம பாத்துக்கணும். வாரத்துக்கு 1 தடவையாவது நம்ம வந்து பாசனம் செய்யணும். ஆனா வானிலை வெப்பமாகவும் வறண்டதாகவும் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இன்னுமே அடிக்கடி தண்ணீர் பாய்ச்ச வேண்டியிருக்கும். செடிகளோட அடிப்பகுதியை சுத்திலுமா தலைக்கோலம் இடணும். என்னங்க சுவையான தக்காளிகளுக்கான எளிய பணிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நினைக்கிறேன். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூடவே ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பேர் வந்து சரண்யா மேம் தான். இவங்க வந்து குறிப்பா குழந்தைகளுக்காகவே ஒரு புட்டிக் வச்சிருக்காங்க. எதனால வந்து அதை வந்து ஆரம்பிச்சாங்க, அதுல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் யூனிக்கா அவங்க பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம்.
2: வணக்கம்
1: மேம். உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க மேம்.
2: என்னோட பேர் சரண்யா. நான் பேசிக்கா ஆக்சுவலாக நான் சோனால தான் இன்ஜினியரிங் முடித்தேன். 6 இயர்ஸ் ஐடியில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் எனக்கு ஐடியில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் முடிச்சுட்டு இப்போ கிட்ஸ் போட்டிக் ரன் பண்ணிகிட்ருக்கேன்.
1: சூப்பர் சூப்பர் மேம். மேம், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருந்தேன், ஐடியில் ஒர்க் பண்ணேன்னு சொல்லிட்டு, அந்த ஃபீல்டிலேருந்து இதை சூஸ் பண்ணுறதுக்காக என்ன ரீசன் மேம்?
2: என்ன ஃபஸ்ட் ரீசன்னா எனக்கு வந்து ஐடியில் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட் கிடையாது. என்னன்னா நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. ஜஸ்ட் நம்ம என்னமோ ஒரு டூல் இருக்கும், நம்ம அதை டெஸ்ட் பண்ணுவோம், அதை ப்ராக்டிக்கலாக லைவாக எங்கே ஒர்க் பண்ணுவாங்கங்கிறது தெரியாது. ஸோ இன்னொன்று வந்து என்னால் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ண முடியல. கிட்ஸையும் பார்த்துட்டு என்னால் ஜாபையும் பார்த்துட்டு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண முடியல. இப்போ பிஸ்னஸ்னால் என்னோட ஓன் ப்ரிஃபரன்ஸ். ஸோ நான் வந்து எனக்கு ப்ளஸ் எனக்கு ஃபேஷன் டிசைனிங் பண்ணுங்கிற இன்ட்ரெஸ்ட் அதிகம் இருந்ததுனால நான் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். அவர் வந்து சென்னையில் வலசர்வாக்கம்ல இருக்க டி சாஃப்ட் அப்படிங்கிற இன்ஸ்டியூட்ல போயிட்டு என்கொயரி பண்ணிட்டு டி சாஃப்ட்ல நான் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் முடிச்சிட்டு நான் உடனே கிட்ஸ் போட்டிக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இப்போ அதை நான் வந்து ஒரு 5 இயர்ஸ் ஆகுது. இப்போ நான் வந்து கொஞ்சம் நல்லா ரன் பண்ணிட்டு இருக்கேன்.
1: சூப்பர் சூப்பர். அதாவது ஐடி ஃபீல்ட்ல விட்டுட்டு இந்த ஜாபை வந்து நீங்க தேர்ந்தெடுத்து இந்த பிசினஸ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மேம். மேம், அடுத்தது வந்து உங்களோட பொட்டிக்ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றீங்க மேம்?
2: ஆக்சுவலாக நான் கோர்ஸ் முடிச்சது வந்து எல்லாமே தான் பண்ணோம். அடல்ட்ஸ் கிட்ஸ் எல்லாமே பண்ணது. நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறதுன்னு பார்த்தா கிட்ஸ் ட்ரெஸ் தான். அது மெயினாக வந்து கேர்ள் கிட்ஸ்க்கு பண்ணிட்டு இருக்கேன். எதனாலனா இப்போ என்னோட பொண்ணுக்கு வந்து ட்ரெஸ் சூஸ் பண்ணும்போது அவங்க ஃபஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறது கம்ஃபர்ட். ஸோ நானும் இப்போ என்னோட பொட்டிக்கில் நான் எதை வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா கிட்ஸ்க்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், யூனிக்காக இருக்கணும், குவாலிட்டியாகவும் இருக்கணும். பட் அதே டைமில் வந்துட்டு ப்ரைஸ் வந்து ரீசனபிளாக இருக்கணும். நாம் இப்போ ஒரு ரெடிமேட் ஷாப்புக்கு போனோம்னா ஒன்று குவாலிட்டியாக இருக்கும், அது இல்ல பிரைஸ் அஃபோர்டபிளா இருக்காது. சோ நான் ஃபோக்கஸ் பண்ற விஷயம் என்னன்னா குவாலிட்டி பிளஸ் பிரைஸ் அஃபோர்டபிளா இருக்கிறது, கிட்ஸ்க்கு கம்ஃபர்டபிளா இருக்க மாதிரியான டிரெஸ் வந்து நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். பிளஸ் என்னன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்ப கஸ்டமர்ஸ் எப்படி கேக்குறாங்களோ அவங்க குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி நாங்க வந்து இப்ப பண்ணிட்டு இருக்கோம். மெயினா ஃபோக்கஸ் பண்றது கேர்ள் பேபிக்கு. இப்ப ஒரு 2 இயர்ஸா வந்துட்டு நாங்க பாய்ஸ்க்கும் பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னா இந்த பஞ்சகச்சம் அந்த மாதிரியான டிரெஸ் வந்து நாங்க பாய் பேபிஸ்க்கும் பண்ணிட்டு இருக்கோம்.
1: சூப்பர் சூப்பர் மேம். அதாவது ரொம்பவே குறிப்பா வந்து கேர்ள்ஸ்க்கு தான் நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்றத வந்து கேட்கவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து அடல்ட்க்கு பெரியவங்களுக்கு தான் வந்து பண்றதான் அதிக ஆர்வம் செலுத்துவாங்க. பட் ஆனா நீங்க குழந்தைங்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்றீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மேம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான சரண்யா மேம் அவர்கள் அவங்களோட பொட்டிக்ல என்ன மாதிரி விஷயங்கள் பண்றாங்க, குறிப்பா யாருக்காக பண்றாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

ஜூனியர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. அதாவது 34 மேட்டூர் டேம் கட்டப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு இந்த தண்ணீரை சேலத்துக்கு கொண்டு வரணும், சேலம் மக்களுக்கு மேட்டூர் தண்ணி குடிநீராக கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து சேலம் மாநகரத்துக்கும் இதர பகுதிகளுக்கும் பனமரத்துப்பட்டி ஏரியினுடைய தண்ணீர் தான் வந்தது. அதுதான் நம்ம மக்கள் குடிநீராக பயன்படுத்துனாங்க. இப்போ அதனுடைய உற்பத்தியோ அந்த தண்ணீருடைய அளவு குறைஞ்சி போனதுனால சேலம் மாநகரின் தண்ணீர் தேவைக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணி, அப்போ வந்து மெட்ராஸ் கவர்மெண்ட்டுடைய கவர்னரா லார்டு எர்ஸ்கின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து காவிரி குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை வந்து 22/10/1937 அவர் வந்து இங்கே சேலத்தில் நம்ம அஸ்தம்பட்டி பகுதியில் இன்னைக்கு இருக்கிற குடிநீர் மேல்நிலை தொட்டி, ரெண்டு தொட்டி இருக்கு பாருங்க, அஸ்தம்பட்டி டேங்க், வாட்டர் டேங்க், அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு போட்டு சேலம் மேட்டூர் வாட்டர் ஸ்கீமை வந்து அவர் வந்து அடிக்கல் நாட்டுறாரு. அந்த கல்வெட்டு இன்னும் இருக்கு. அப்புறம் இந்த திட்டத்துக்கான இரண்டு தொட்டிகளும் அப்புறம் பைப்பு வசதிகளும் அனைத்துமே வந்து பூமிக்குள்ள பதிக்கிறதான அந்த பணிகள் அனைத்துமே முடிக்கப்பட்டது. எல்லாமே முடிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில இரண்டாம் உலக போர் வந்துருச்சு. அதாவது 1939 இரண்டாம் உலக போர் வந்ததுனால எல்லா விதமான திட்டங்களும் அப்படியே கிடப்புல போட்டுட்டு போருக்கான காரியங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதனால வந்து இந்த திட்டம் வந்து சேலம் மேட்டூர் குடிநீர் திட்டம் வந்து அப்படியே கிடப்புல போடப்பட்டது. அப்போ வந்து 1952 இந்த பணிகளை அப்போ வந்து சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த சேலத்தைச் சேர்ந்த மூதறிஞர் ராஜாஜி இந்த கிடப்புல போட்ட அந்த திட்டத்தை திருப்பியும் ரிவைவ் பண்ணி திருப்பியும் அதுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்து அந்த திட்டத்துக்கான எல்லா பணிகளையும் திருப்பியும் தோக்கி சேலத்துக்கு வந்து தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் வந்து ஒரு மிகவும் ஒரு தீர்க்கமாக அதை எடுத்து நம்ம ஊர் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் வந்து இந்த காரியத்தை சாதிச்சார். அப்போ வந்து ஏற்கனவே அந்த பைப்புகள்லாம் பதிக்கப்பட்ட நிலையில், தொட்டிகளும் கட்டப்பட்ட நிலையில் இதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு மேட்டூர்லேருந்து தண்ணியை வந்து அந்த பைப்புகள் மூலமாக அனுப்பி இந்த டேங்கில் ரெப்பி இதை வந்து ஒரு செம்பில் வந்து அந்த தண்ணியை பிடிச்சி அன்னைக்கு வந்து அந்த இடத்துல அஸ்தம்பட்டி நீர்த்தேக்கத்துக்கு முன்பாக மிகப்பெரிய கூட்டம் நின்றது. அந்த விழா வந்து 1952 ஏப்ரல் 20 அஸ்தம்பட்டி குடிநீர் தேக்க தொட்டிகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த விழாவில் ஒரு செம்புல மேட்டூர் தண்ணியை வந்து மூதறிஞர் ராஜாஜி பிடிச்சி அந்த தண்ணியை வந்து மக்கள் மேலே தெளிச்சாரு. அந்த தண்ணியை வந்து மக்களுக்கு அதை வந்து காட்டினார். இப்படிதான் வந்து சேலத்துக்கான அந்த குடிநீர் திட்டம் வந்து நிறைவேறியது. இன்னைக்கு நம்ம வந்து காவிரி தண்ணியை குடிக்கிறோம்னு சொன்னா அதற்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாறு இதன் பின்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நிகழ்ச்சியில நம்ம கூடவே சரண்யா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பொட்டிக்ல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், பொதுவாகவே பொட்டிக் அப்படின்னாவே ஆஃப்லைன்ல தான் வந்து டக்குன்னு ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி நீங்க இதை வந்து ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கீங்க மேம்?
3: ஆக்சுவலா இது எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் கரெக்டா என்னோட கோர்ஸ் முடிக்கிற டைம் வந்து கோவிடோட ஃபர்ஸ்ட் லாக்டவுன் அந்த டைம் ஆயிடுச்சு. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, நான் அப்போ கொஞ்சம் எனக்கு ஸ்ட்ரக் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து கோர்ஸ் முடிச்ச உடனேவே நம்ம நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிருந்தேன். ஸோ அப்போ என்ன பண்றதுங்கும் போது தான் என்னோட பிரதர் வந்து ஐடியா கொடுத்தாங்க, இந்த மாதிரி வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்கு, ஸோ அதில் வந்துட்டு நீ போஸ்ட் போட்டு சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து சாராஸ் பொட்டிக் அப்படிங்கிற பேஜில் தான் ஃபஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பேஜில் வந்து ஃபஸ்ட்டு என்னோட பொண்ணுக்கு வந்து என்கிட்ட இருக்கிற கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணி நான் போஸ்ட் போட ஆரம்பித்தேன். என்னென்னா, லாக்டவுன் டைமுங்கிறதுனால அப்போ யாராலையுமே வந்துட்டு ஷாப்பில் போய் டைரெக்டாக ஆஃப்லைன் பர்ச்சேஸ் பண்ண முடியல. ஸோ ஆக்சுவலி அந்த நெகட்டிவிட்டி எனக்கு பாசிட்டிவாக மாறிடுச்சு. ஸோ அந்த டைமில் வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் அதிகமாக இருந்ததுனால எனக்கு தெரிஞ்ச கஸ்டமர்ஸ், அதாவது என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி எனக்கு கஸ்டமர்ஸ் நிறையா கிடைச்சாங்க. என்னோட பழைய ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணவங்க, அவங்க பசங்களுக்கு நான் போடுற போஸ்ட்டை பார்த்துட்டு அவங்க ப்ளஸ் அதே ட்ரெஸ்ஸை வாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதுலேருந்து பில் பண்ணத்தான் நான் இந்த ஆன்லைன் இது. இன்னொன்று என்னென்னா, இப்போ ஆஃப்லைன்னா நான் தனியாக ஸ்டோர் போடணும், ப்ளஸ் எனக்கு பில்டிங் காஸ்ட் அது இருக்குது, ரெண்டல் கொடுக்கணும். ஸோ அது எல்லாமே நான் என்ன பண்ணேன்னா, என்னோட கிளாத் இன்வெஸ்ட்மெண்ட்க்கும் மெஷின் இன்வெஸ்ட்மெண்ட்க்கும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ எனக்கு இப்போ வந்து ஆன்லைனுங்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்குது. கொரியரும் அதே மாதிரி தான், இப்போ என் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுவார். ஸோ நாங்கள் வந்து இப்போ நான் எந்த டைம் முடிச்சேனாலும் அவர் வந்து அந்த கொரியர் பேக்கேஜிங் டெலிவரி அதெல்லாம் பார்த்துட்டதுனால எனக்கு ஆன்லைனில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. ஆக்சுவலாக ஆஃப்லைனை விட ஆன்லைனில் பண்ணுறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது.
1: ஓகே ஓகே, சூப்பர் மேம். மேம், நெக்ஸ்ட்டு இந்த பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ணியிருந்திருப்பீங்க, அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மறக்க முடியாதா இருக்கும். அது என்ன கிளாத்து, யாருக்காக பண்ணீங்க?
3: என்னோட பொண்ணுக்காக தான் பண்ணேன். ஆக்சுவலாக ஒரு ஒயிட் பிளாக், ஒரு ஒயிட்டில் ஒரு பிளாக் ஃப்ளவர் போட்ட மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸு. சிம்பிளாக கிளாஸில் எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதே இன்னும் சொல்ல போனால், நான் அதை என் பொண்ணுக்கு நான் பாடி மெஷர்மெண்ட் பண்ணல, எனக்கு கிளாஸில் கொடுத்த ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் வச்சு நான் வந்து என் பொண்ணுக்கு அந்த ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணேன். ஆக்சுவலாக போட்டு பார்த்தும் போது அவங்களுக்கு ஃபிட்டிங் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது. அங்கேருந்து தான் எனக்கு கான்ஃபிடென்ட் வந்தது. இப்போ எனக்கு நான் ஆர்டர்ஸ் எப்படி எடுப்பேன்னா, இப்போ கஸ்டமர் கிட்ட நான் கிட்டோட ஏஜ் கேட்டுப்பேன். இப்போ அப் டு ஒரு 7 இயர்ஸ் இருக்கிற கிட்டுக்கு நான் சைஸ் மெஷர்மெண்ட், என்கிட்ட இருக்கிற சைஸ் மெஷர்மெண்ட்டில் வாங்கினாவே அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இதை நான் டெவலப் பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்டிச் பண்ண ட்ரெஸ் எல்லாமே வந்துட்டு என்னோட பொண்ணுக்காக தான் பண்ணேன். இப்போ நான் ஒரு கிளாத் வாங்குறேன்னா அப்போது என்னோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 5 மீட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த 5 மீட்டர்ஸில் வேறு கஸ்டமர்ஸ் யாராவது கேட்டாங்கன்னா அதே மாதிரி சேம் பேட்டர்ன் நான் ஸ்டிச் பண்ணி சேல் பண்ண ஆரம்பித்தேன்.
1: சூப்பர் சூப்பர் மா. அதாவது முதல் நீங்கள் தைச்ச அந்த கிளாத் வந்து உங்கள் மகளுக்காக அப்படின்னு சொல்லும் போது அது கண்டிப்பாக உங்களுக்கு மறக்க முடியாததாக இருக்கும்.
3: கண்டிப்பாக.
1: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான சரண்யா மேம், அவங்களோட முதல் அனுபவமாக இருக்கட்டும், அவங்களோட ஆன்லைனில் எப்படி வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக நம்மக்கிட்ட பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டிலை தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியை கெடுக்கும் மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: எரியும் பிளாஸ்டிக்கை தவிர்த்து துணிப்பையை கைகளில் ஏந்துவோம். எதிர்காலத்தை வளமானதாய் மாற்றுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூடவே சரண்யா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணும் போது என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு, தொடர்ந்து அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், கண்டிப்பா இந்த பொட்டிக் வந்து ஆன்லைன்ல வச்சு நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கும் போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கும். என்னென்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு மேம், எப்படி அதை தொடர்ந்து ஓவர் கம் பண்ணி கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க மேம்?
4: ஸ்ட்ரகிள்ஸ்னு பார்த்தா எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாக் எப்படி மெயின்டைன் பண்றது அப்படிங்கறது ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு. பிகாஸ் என்னோட ஃபர்ஸ்ட் எய்ம் வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தது, பிளஸ் ரீசனபிள் ப்ரைஸ். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹோல்சேலர் தெரியாது, ஹோல்சேலர் கிட்ட எடுக்கிறோம்னா நம்ம எடுத்தோடனே வந்து ஒரு பல்க் பர்ச்சேஸ் போகணும். பட் இனிஷியல் ஸ்டேட்ல என்னால் அந்த பல்க் பர்ச்சேஸ் போக முடியாது. ஸோ நான் வந்து நார்மலான ஒரு ரீட்டைல் ஷாப்ல அதிக விலைக்கு எடுத்து நான் அதை வந்து எனக்கு மினிமம் மார்ஜின்க்கு வச்சு நான் சேல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் அந்த டைம்ல என்னோட எய்ம் என்னவா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கஸ்டமர்ஸை கவர் பண்ணணும். ஸோ அதனால நான் என்னோட கம்மி மார்ஜின்காகவே நான் பண்ணிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் ஆன்லைன்ல பண்றதுல பெரிய இது என்ன இருந்துச்சுன்னா கஸ்டமரோட ட்ரஸ்ட். என்னன்னா அவங்க பேமெண்ட் வந்து நான் எப்படி வாங்குவேன்னா, ஒன்ஸ் அவங்க ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு அவங்க பேமெண்ட் ஃபுல் பேமெண்ட் அனுப்புனதுக்கு அப்புறமேட்டு தான் நான் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணவே ப்ராசஸ் பண்ணுவேன். பண்ணி 12 days கழிச்சு தான் டெலிவரி இருக்கும். ஸோ அந்த ட்ரஸ்ட்டை வந்து கஸ்டமர் கிட்ட கெயின் பண்ணுறது எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரொம்பவே வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. பட் அந்த மாதிரி எனக்கு ஆர்டர்ஸ் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 4 கஸ்டமர் வந்தாங்க. ஸோ அவங்க கொடுக்குற ரிவ்யூவை நான் என்னோட பேஜில் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அந்த ரிவ்யூவை வச்சு எனக்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஓகே, நம்மளை கஸ்டமர் ட்ரஸ்ட் பண்ணி வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறது அந்த கஸ்டமரோட ட்ரஸ்ட்டை ஏர்ன் பண்ணுறது ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அடுத்தது என்னென்னா, இப்போ நார்த் சைட்லேருந்து நாங்கள் எப்படின்னா ஆல் இண்டியா கொரியர்ஸ் இனிஷியலாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுவாங்களா, எனக்கு நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு சில அன்னோன் நேம்லன்ஸ் ஆர்டர் வரும். பட் எனிவே நம்ம அவங்களையும் கஸ்டமராக தான் ட்ரீட் பண்ணணும். ஸோ அவங்க வந்து நம்மக்கிட்ட எல்லா என்கொயரியுமே பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஜிபே ஸ்கேம்லாம் வந்து இனிஷியல் ஸ்டேட்டில் வந்த டைம் ஏதோ ஒரு நம்பரை டைப் பண்ணி அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ நான் 700 ரேட் சொல்கிறேன்னா அவங்க, மேம் நான் தெரியாமல் 7000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், ரிமைனிங் அமௌண்ட் எனக்கு நீங்கள் அனுப்புங்க, அந்த மாதிரிலாம் சொல்லி ஸ்கேம் இருந்துச்சு. நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா, ஜிபேல அவங்க பண்ணாலுமே நான் என்னோட வந்து பேங்கிங்கில் போய் செக் பண்ணுவேன், ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணிட்டு தான் அமௌண்ட் ரிசீவ் ஆகிடுச்சு அப்படிங்கிற இதை நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இது வந்து எனக்கு இனிஷியல் ஸ்டேட்டில் ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ அவங்கள ஃபேஸ் பண்ணுறது, ஒரு சில வந்து இல்லை எனக்கு அமௌண்ட் நீங்கள் ரீஃபண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற டைமில் நான் அதை எப்படி இது பண்ணேன்னா, ஓகே என்னோட பிரதர் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்க, என்னோட அங்கிள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, நான் அவங்க கிட்ட சொல்லி நீங்கள் எந்த ஏரியான்னு சொல்லுங்கள், அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நீங்கள் வாங்கிட்டு போயிடுங்க, அந்த மாதிரி சொன்னா அடுத்த செகண்ட் அவங்க டோட்டல் ப்ரொஃபைலே பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இனிஷியலாக நான் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ்னா இந்த மாதிரிலாம் தான் இருந்துச்சு. பிளஸ் கொரியர் அனுப்புறது, இனிஷியல் ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கொரியர் எந்த இடத்துல போய் பண்றது, டைமிங்க்கு ஏன்னா டெலிவரி பண்ணணும். இப்போ தீபாவளி டைம்ல ஆர்டர்ஸ் எடுக்கிறோம்னா இப்போ கேரளா ஆந்திரா அங்கெல்லாம் வந்து டெலிவரி ரீச் ஆகிறதே வந்துட்டு 4 days 5 days ஆயிடும். இப்போ தமிழ்நாடுல எடுத்தோம்னா நெக்ஸ்ட் டே ஒரு சில ஏரியால ரீச் ஆகும்.

0: ஒரு சில ஏரியாவில் 2 days ஆகும். ஸோ அதை நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதர் ஸ்டேட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் டெலிவரியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் தமிழ்நாடுக்குள்ளார இருக்கிற ஆர்டர்ஸ் வந்து டெலிவரி பண்ணுற மாதிரி அந்த கொரியர் ட்ராக்கிங் நாம் பண்ணணும். இப்போ நான் டெலிவரி முடிச்சிருச்சுன்னா அதோட கிடையாது, நான் ஒவ்வொரு ஆர்டரையும் ட்ராக் பண்ணணும். பிகாஸ் எல்லா கஸ்டமர்ஸும் கேட்பாங்க இன்னும் டெலிவரி ரீச் ஆகலன்னு. ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து அதை ட்ராக் பண்ணுவோம், இந்த கஸ்டமர் ஐடி இது பண்ணணும் அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் தான் என்னோட சேலஞ்சஸாக இருந்துச்சு இனிஷியல் ஸ்டேஜஸில்.
1: ஓகே ஓகே மேம், ஒரு பொட்டிக் அப்படின்ட்டு நம்ம சாதாரணமாக நம்ம நினைக்கக்கூடாது, அதுலேயும் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான சரண்யா மேம், அவங்களோட பொட்டிக்கில் என்னென்ன மாதிரி சவால்கள் இருந்துச்சு, அதை தாண்டி தொடர்ந்து எப்படி பயணிக்கிறாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே சரண்யா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பொட்டிக்னால யாரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, இன்னும் அவங்க என்ன விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இந்த பொட்டிக் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், இல்ல இந்த 5 இயர்ஸ் ஜேர்னியா இருக்கட்டும், இதுல யார உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க மேம்?
2: ஆருத்ராங்கிற நேம்ல இப்ப நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் இன்ஸ்டாகிராம்ல. ஃபர்ஸ்ட் எனக்கு இனிஷியலாக சப்போர்ட் பண்ணது என்னோட ஹஸ்பண்ட் தான். ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனேவே அவர் எதுவுமே சொல்ல, ஜாபை விட போகிற எதுவுமே கேட்கல. நெக்ஸ்ட் டேவே எனக்கு கூட தெரில, அவர் டிசாஃப்ட்டை போய் என்கொயரி பண்ணிவிட்டு என்னை அடுத்த நாள் அட்மிஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். செகண்ட் வந்து என்னோட பசங்க ரொம்பவே கோஆப்ரேட் பண்ணாங்க. ரெண்டு பேருமே அப்போ ரொம்ப சின்ன பசங்க. ஏன்னா மார்னிங் 6:30 அவர் கிளாஸில் கொண்டு போய் விடணும். அந்த டைம் எந்திரிச்சு வந்து பசங்க எல்லாரும் சேர்ந்து தான் வந்து என்னை கிளாஸ்க்கு விட்டுட்டு திரும்ப என்னை கூட்டி

0: கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணதே என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய பசங்க. அடுத்தது என்னோடய தம்பி. அவன் எப்படின்னா எனக்கு ஆன்லைனில் எப்படி பண்ணுறது, என்ன மாதிரி நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் அதை கொண்டு போகிறது, அந்த மாதிரி எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தான். அடுத்தது என்னோடய அப்பா. ஃபஸ்ட்டு அப்பாவுக்கு நான் ஐடியிலேருந்து இங்கே வந்தது பிடிக்கல தான், பட் ஓகே நம்ம பண்ணுறோம், நான் ஏதோ ஒன்று கரெக்டாக தான் பண்ணுறேன் அப்படின்னு புரிஞ்சிட்டதுக்கப்புறமேட்டு எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணது என்னோடய அப்பா. இப்போ வரைக்கும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு எல்லா இதுலேயுமே, எனக்கு கிளாத் பர்ச்சேசிங், மேட்சிங் எப்படி எடுக்கிறது, எந்த கிளாத் எடுத்தால் குழந்தைங்களுக்கு அது நல்லா போகும், அந்தளவுக்கு எனக்கு ஐடியாஸ் கொடுத்துட்டு கொரியருக்கு பார்க்கறது, டெலிவரி பார்த்துக்கிறது, அது எல்லா விஷயத்துலையுமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு.
1: சூப்பர் சூப்பர். அதாவது ஒரு ஹோல் ஃபேமிலியும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்தது இந்த பொட்டிக்கு இல்லாமல் வேறு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்க மேம்?
0: பொட்டிக்கு இல்லாமல் அடுத்தது நான் பண்ணுறது டைனி ட்ரெஷர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். செவாபெட்டில் ஷாப் இருக்குது, இதுவும் நாங்கள் ஆன்லைனில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது தான். இப்போ ரீட்டைல் ஷாப் வந்து நாங்கள் செவாபெட்டில் வச்சுருக்கோம். இதுவுமே என்னோடய பொண்ணுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. எப்படின்னா ஒரு பர்த்டே ஹேம்பர் பாப்பாவுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாப்பாவுக்காக நான் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படின்னா இந்த யூனிகார்ன் தீம் பேஸ்ட் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் இதையே நாம் பிஸ்னஸாக நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ வந்து நான் யார் யார் வந்து ஹோல்சேலர் டீலர்ஸ் அந்த மாதிரிலாம் தேடி எங்களுக்கு கிடைச்சும் போது தான் இந்த டைனி ட்ரெஷர் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ அதுவுமே எங்களுக்கு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இப்போ ரீட்டைல் ஷாப் வந்து ஷவாப்பேட்டில் அங்காளம்மன் கோவில் ஸ்ட்ரீட்டில் வச்சுருக்கோம். எல்லாமே இப்போ குழந்தைங்களுக்கு தேவையான பென்சில் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், லஞ்ச் பாக்ஸு, பென்னு, மாடர்னாக என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நாங்கள் இப்போ அங்கே வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுவும் இப்போ நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அது இப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிறாரு.
1: சூப்பர் சூப்பர் மேம். அதாவது ஒரு விஷயத்தோடு நிறுத்தாமல் தொடர்ந்து குழந்தைங்களுக்காக அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான சரண்யா மேம் அவங்களோட பொட்டிக் மட்டும் இல்லாமல் அதை தாண்டி என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக நம்ம கிட்ட பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் உங்களுக்காக இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: இணைஞ்சிருக்காங்க அவங்களோட பொட்டிக்ல என்னமாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க, அது மட்டும் இல்லாம அவங்க வாழ்க்கையில இன்னும் என்னென்ன விஷயங்கள் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்ப வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஃபேமிலியும் இருக்கும், இந்த பிசினஸும் இருக்கும், ரெண்டுத்தையுமே எப்படி நீங்க ஈக்குவலா பேலன்ஸ் பண்றீங்க மேம்?
4: எப்படி பேலன்ஸ் பண்றேன்னா, பசங்க வந்து இனிஷியல்ல இருந்தே நான் ஒர்க் பண்றத பார்த்ததுனால அவங்களாவே ஒரு மாதிரி சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆயிட்டாங்க. பிளஸ் நான் கோவிட் டைம்ல ஊர்ல இருந்து பிசினஸ் பண்ண போதெல்லாம் என்னோட மாமா அத்தை இருந்தாங்க. ஸோ என்னோட பசங்க வந்து அவங்க மாமா அத்தை வந்து பசங்களை பார்த்துப்பாங்க. ஸோ நானும் என்னோட பிசினஸ் வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடிஞ்சுது. பிளஸ் ஸோ பசங்க அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆயிட்டதுனால இனிஷியலாகவே பசங்க கிட்ட நம்ம அதை புரிய வச்சிட்டோம்னா நான் அவங்க வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிக்குவாங்க. ஸோ நம்மளும் நம்ம பிசினஸையும் பார்த்துட்டு நானும் வந்துட்டு பசங்களையும் பார்த்துக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருந்தது.
3: ஓகே ஓகே, சூப்பர் மேம். மேம், அடுத்தது வந்து இப்போ இருக்க பெண்கள் வந்து ஒரு திருமணம் ஆனதுக்கு அப்புறமா இருக்கட்டும், இல்லை குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட ஜேர்னி வந்து அங்கேயே ஸ்டாப் ஆயிடுது. அதுக்கடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். அந்த மாதிரி இருக்க பெண்களுக்கு வந்து உங்களோட அனுபவத்தில் வந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மேம்?
4: கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும். இப்போ நானுமே வந்து ஒரு ஃபுல் டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போயிட்டு இனிமேட் நம்மளால் இதை பண்ண முடியாது அப்படின்னு நான் கடந்து வந்த சூழ்நிலையெல்லாம் இருக்குது. ஆனாலுமே நம்ம எதுக்காக இதை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் நமக்குள்ளார கண்டிப்பாக இருக்கணும். இப்போ வந்து நான் ஓஞ்சி போய் இல்லை என்னால் இனிமேட் இதை முடியாது அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன்னா இப்போ என்னோட பசங்க என்னை பார்த்து தான் வளர்றாங்க. அவங்களுக்கு நான் மோட்டிவேஷனாக இருக்கணும். இப்போ என்னால் இதை சாதிக்க முடிஞ்சுன்னா இப்போ என் பொண்ணுக்கு அது ஒரு அம்மா அப்பாரு எவ்வளோ தைரியமாக இருக்காங்க, இதை பண்ணுறாங்க அப்படிங்கும் போது நம்ம கிட்ட இருந்து தான் நம்ம பசங்க கற்றுப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு வந்துட்டு பார்த்தா ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும், நாம் இதை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு வெறி வந்து நம்ம மனசில் இருக்கணும் எப்பயுமே. எல்லாராலையுமே எல்லாமே சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம எதை செஞ்சாலுமே நம்மளால் அதை கண்டிப்பாக சாதிக்க முடியும்.
3: சூப்பர் சூப்பர் மேம், கண்டிப்பாக நீங்கள் சொன்ன விஷயம் வந்து எல்லாருக்குமே பயனுள்ளதாகவே இருந்திருக்கும் மேம். அடுத்தது உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன மேம்?
4: என்னோட ஃபியூச்சர் பிளான் அப்படின்னு பார்த்தா, நான் சென்னையிலேருந்து இப்போ நாங்கள் சேலம் ரீலோகேட் ஆகிருக்கோம். சென்னையில் இருந்த போது நான் ஆருத்ரா டெய்லரிங் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு அகாடமி ரன் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக 3 பேட்சஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ திரும்ப நான் வந்து இங்கே டெய்லரிங் ஸ்கூல் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணோம், பிகாஸ் இங்கே வந்து எங்களுக்கு பிளேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கும், சீக்கிரமாகவே டெய்லரிங் ஸ்கூல் திரும்ப ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் என்னோட அடுத்த கோல்.
3: சூப்பர் மேம், கண்டிப்பாக சீக்கிரமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்கன்னு சொல்லிட்டு நானுமே எங்கள் சோனா எஃப்எம் சார்பாக உங்களை வாழ்த்துறேன்.
4: தேங்க்யூ.
3: அடுத்தது இப்போ இன்டர்வியூவில் நீங்கள் பேசின அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு?
4: ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது எனக்கு இங்கே வந்து பேசினது. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு சோனா காலேஜ் படித்த ஸ்டூடெண்ட் தான். இன்னைக்கு சோனா எஃப்எம்ல வந்து இன்டர்வியூ கொடுக்குற அளவுக்கு நான் கொஞ்சம் அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
3: தேங்க்யூ தேங்க்யூ மேம். மேம், இந்த ஒரு மணி நேரமாக நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையாக தெளிவாக பதில் சொன்னீங்க, நன்றி மேம்.
4: தேங்க்யூ.
3: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான சரண்யா மேம் அவங்களோட பொட்டிக் மட்டும் இல்லாமல் அதில் இன்னும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக பேசினாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நான் உங்கள் தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன் நான் ஏஞ்சல் கிரேசி, மற்றும்
2: நான் உங்க சத்யா. மணியோ ஒன்னாச்சு, எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆச்சு. சத்யா மற்றும் ஏஞ்சல் நான் வந்தாச்சு உங்க கூட பேசுறதுக்காக. ஏஞ்சல், இன்னைக்கு நம்ம என்ன தலைப்புல பேச போறோம்?
1: இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் புத்தக வாசிப்பு முக்கியமா இல்ல டெக்னாலஜி ரொம்ப முக்கியமா? இதுதான் சத்யா டாபிக்.
2: ஏஞ்சல், நீங்க சொன்ன உடனே எனக்கு ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது. பல தலைவர்கள் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா, ஒரு புத்தகம் ஒரு நல்ல மனிதன் உருவாக்கும். ஒரு மருத்துவராக இருக்கட்டும் இல்லை ஒரு வக்கீலாக இருக்கட்டும், அதுக்கு ஒரு மனிதன் வந்துட்டு உருவாகிறாரு அப்படின்னா இந்த சமூகத்துக்கு அதுக்கு காரணம் புத்தகங்கள் தான் அப்படின்னு மாதிரி நிறைய தலைவர்கள் சொல்லதை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி உலகத்தில் அது சரியா இருக்குமா?
1: சத்யா, அது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா புத்தக வாசிப்பு ரொம்ப முக்கியம்தான், ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தா டெக்னாலஜியோட யூஸ்ஃபுல் வந்து அதிகமாக போயிட்டே இருக்குது. ஏன்னா ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, லாக்டவுன் டைமில் யோசிச்சு பாருங்கள், எந்த ஒரு இதுவுமே கனெக்ஷனுமே இல்லாத டைமில் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் நம்ம படித்தோம், நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே பண்ணோம். அதை யோசிக்கும் போது டெக்னாலஜி ரொம்ப முக்கியம்னு எனக்கு தோணுது.
2: கண்டிப்பாக ஏஞ்சல், இந்த கொரோனா பீரியடில் லாக்டவுன் பீரியடில் வந்து நம்ம நிறைய பேர் வந்துட்டு ஆன்லைன் மூலமாக தான் கிளாஸஸ் எல்லாம் படித்தோம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்துட்டு கொரோனா பீரியடில் அது மூலமாக தான் வந்துட்டு கிளாஸஸ் எல்லாமே வந்துட்டு போயிருந்தாங்க, அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுலேயுமே சில திருமூலம் நடந்துச்சு. என்னன்னு தெரியுமா?
1: என்ன சத்யா?
2: கண்டிப்பாக நீங்களுமே பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஆன்லைன் கிளாஸில் நம்மளுடைய ஃபோட்டோ ஏதாவது எடுத்து வச்சுட்டு நம்ம எதுவும் கவனிச்சிட்டு இருக்க மாதிரியே ஒரு புருடாவை கொலை போட்டுட்டு அப்படியே எங்கேயாவது வெளியே விளையாடுறதுக்கு அப்படி இப்படின்னு போயிட வேண்டியது. அது மாதிரி சில ஏமாத்து வேலைகள், சில தவறான விஷயங்களையும் அந்த டெக்னாலஜி மூலமாக கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே அதிகமாக இருக்குது இல்லையா ஏஞ்சல்?
1: ஆமாம் சத்யா, எனக்கு கூட ப்ராஜெக்ட் டைமில் வந்து என் ஃப்ரெண்ட் அப்படி தான் பண்ணிட்டான். அப்படியே அவன் ஃபோட்டோவை எடுத்து போட்டு அவன் இருக்க மாதிரியே சொல்லிட்டு வாய்ஸ் மட்டும் வருது, ஃபோட்டோ தனியாக போயிட்டுருக்கு.
2: அதே தான் ஏஞ்சல், அந்த இந்த டெக்னாலஜியில் இது மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கதா செய்யும். ஆனால் புத்தகம் வாசிக்கும் போது இந்த மாதிரி எந்த விஷயமே கிடையாது. ஏன்னா அது வந்து மேனுவலாக இருக்குது இல்லையா, அதை படித்தோம்னா நம்மளுக்கு அறிவு வரும், படிக்கலைன்னா நம்மளுக்கு என்ன விஷயங்கள் தேவையோ அது வராது, அவ்வளோதான் விஷயம். அதனால் புத்தகம் வாசிப்பு தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இது பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க.
1: சோனா எஃப்எம்மோட நிலை என்னான 9787707 அப்படின்ற நிலை எனக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
2: எட்டத்திற்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா மற்றும் ஏஞ்சல் கிரேசி கூட. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக மார்டின் கார்டினருடைய குண்டு குள்ளி சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி. 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுலி. நன்றி.
1: என்னடா ஏதோ பெரிய சயின்டிஸ்ட் லெவலுக்கு யோசிச்சுட்டு இருக்க
2: மச்சான். எனக்கு ஐடியா அருவியா கொட்டுது, அதை என்ன பண்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: டேய் பாத்துடா, வேஸ்ட் ஆகிட போகுது
2: மச்சான். நேத்து பேங்க்ல அமௌண்ட் எடுக்கலாம்னு போனா.
1: சரி, ஏன்னா பேங்க்ல அமௌண்ட் இல்லையா?
2: அதுலடா அமௌண்ட் எடுக்கலாம்னு போனா ஷாக் அடிக்குது.
1: எனக்கு ஷாக் அடிக்குதா? அது எப்படிடா?
2: ஏன்னா அது கரண்ட் அக்கௌண்ட்.
3: நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, சா கந்தசாமி அவர்களோட சாயாவனம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த சாயாவனம் அப்படின்னா என்ன நாகராஜ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு கிராமத்தில் பல தலைமுறையாக யாருமே பராமரிக்காமல் அதுவாக அடர்ந்து வளர்ந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அதுதான் சாயாவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த தோப்பில் விதவிதமான புளிய மரங்கள், மூங்கில்கள், மாமரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பறவைகள் விலங்குகளும் அந்த ஒரு காட்டில் வந்து இருக்கும். இப்படிப்பட்ட ஊரில் இருந்து சின்ன வயசுலேயே வந்து வேறு ஒரு ஊருக்கு போனவர் தான் சிதம்பரம். அவங்களுடைய அம்மா வந்து சின்ன வயசுலேயே அவரை வந்து வேறு ஒரு ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பல வருடங்கள் கழித்து நல்லா காசு பணம்லாம் சம்பாதிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலமையில் இருக்கும்போது திரும்பவும் அதே ஒரு ஊருக்கு வராருங்க. அவருடைய மைண்ட் செட் திரும்ப வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஊரில் பெரியவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈக்குவலாக நாமளும் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு வராரு. அவரோட லட்சியம் என்னவாக இருந்தது அப்படின்னா, அந்த சாயாவனம் அப்படின்ற ஒரு தோப்பு இருக்குது இல்லைங்களா, அதை விலைக்கு வாங்கி மொத்தமாக அதில் இருக்கிற மரங்கள் அதுக்கப்புறம் விலங்குகள் இது எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டு ஒரு கரும்பாலையை வந்து கொண்டு வரணும், சுகர் ஃபேக்டரியை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றது அவருடைய எண்ணம். இந்த ஒரு விஷயத்துக்கு அவருக்கு துணையாக இருக்கிறது யார் அப்படின்னா, அந்த ஊரில் இவரோட மாமா முறையில் வரக்கூடிய சிவனாண்டி தேவர் அப்படின்றவர் தான் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவரோட உதவியோடு தான் அந்த காட்டை வந்து அழிக்கிற வேலைகளை வந்து வேகமாக செய்கிறாருங்க சிதம்பரம். ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா, மரங்கள் கொடிகள் இது எல்லாத்தையும் வெட்டிட்டு அந்த ஒரு மரங்கள் கொடிகள் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மலை மாதிரி குவிக்கிறாங்க. அந்த பசுமையான காட்டிலிருந்து வெட்டப்பட்ட அந்த எல்லாத்தையுமே தீ வச்சு அழிக்கிறாங்க. அந்த ஒரு இடம் வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. அந்த தீயில் எதிர்பாராத விதமாக அந்த காட்டை பார்த்துக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு சின்ன வீடு, அந்த வீடுமே வந்து எரிஞ்சு போயிருதுங்க. இதை பார்த்துட்டு சிதம்பரம் அவருடைய மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறார் அப்படின்னா, என் திட்டத்தில் சில விஷயங்கள் வந்து என்னை மீறி நடந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையாளராக அங்கேருந்து கடந்து போயிடுறாருங்க. காடு அழிஞ்சு அந்த இடத்துல கரும்பாலை உருவாகுது. இந்த கதையோட கிளைமேக்ஸ், அந்த கரும்பாலையெல்லாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா, சிதம்பரம் ஆற்றங்கரை ஓரமாக அப்படியே நின்றுட்டுருக்கிறார். அப்போ அங்கே ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க வராங்க. சிதம்பரம் கடையில் கிடைக்கிற புளி சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிதம்பரம் உடனே என்ன சொல்கிறாரு, சரிங்க பாட்டி நான் வேறு ஒரு புளி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு யதார்த்தமான வார்த்தையை சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தான் நீ வந்து கருக்கிட்டியே, அப்புறம் எங்கேருந்து புளி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பாட்டி. இந்த ஒரு விஷயம் சிதம்பரத்தை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துது. அந்த சாயாவனம், வளமான ஒரு தோப்பு, அந்த பாட்டி குரலில் அவர்கிட்ட பேசின மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு இடம் வந்து ஃபீல் ஆகிருக்குங்க அந்த நாவலை வந்து படிக்கும்போது. கட்டாயமாக இந்த ஒரு நாவலை எல்லாருமே வாங்கி படிங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற சா கந்தசாமி அவர்கள் எழுதின சாயாவனம். நன்றி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
2: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
3: பாட்டி, நான் தான் நம்ம சோனா எஃப்எம்ல இன்றும் நலமுடன் நிகழ்ச்சி கேக்குறேனே, அந்த நிகழ்ச்சியில இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க.
4: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
6: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், ஏஞ்சல் கிரேசி, மற்றும்
7: நான் உங்க சத்யா.
6: இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் புத்தக வாசிப்பு ரொம்ப முக்கியமா இல்லை டெக்னாலஜி ரொம்ப முக்கியமா? இந்த தலைப்பில் வந்து நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
8: ஹலோ வணக்கம் பாபா.
6: வணக்கம் வணக்கம்.
8: நான்
6: அண்ணா சொல்லுங்க, நான் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க.
8: அதாவதுங்க, இந்த காலகட்டத்துக்கு டெக்னாலஜி முக்கியம்தாங்க இதுன்னு சொல்றது இல்லைங்க. ஆனா இந்த டெக்னாலஜியை உருவாக்கப்பட்டதே இந்த புத்தக பதிப்பு நாள்ல கலைவாணர் ஒரு பாடல்ல சொல்லுவாருங்க, தஞ்சாவூரை எடுத்து தலைகேடா பாடம் படிக்க அப்படின்னு பாடுவாரு. அந்த மாதிரிங்க இங்க தமிழ்நாட்டில இருந்து இந்த ஏற்றிகளை பதிச்சுட்டா வந்து ஏரோப்ளேனே தயார் பண்ணதாக சொல்றாங்க ரயில் சகோதரர்கள். அதனால படிப்பு கண்டிப்பா முக்கியங்க. டெக்னாலஜி அப்படிங்கறது இப்ப அண்மை காலத்துல வந்தது, இது முதன் முதல்ல இல்லை இல்லை. அதனால டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறதே இந்த படிப்பு தான், கல்வியா அப்படிங்கறது என்னுடைய கருத்துங்க.
6: சூப்பர் சூப்பர், நான் ரொம்ப சூப்பரா பேசினீங்க, நன்றி.
8: நன்றிங்கம்மா.
7: ஏஞ்சல் கஸ்தூரி அண்ணா ஒரு விஷயத்த சொன்னார், எனக்கு அப்போ தான் வந்து இன்னொரு விஷயமே ஞாபகம் வந்துச்சு. அவர் சொன்ன விஷயங்கள் அந்த ஏரோஃபிளான் கண்டுபிடிச்சதெல்லாம் வந்து புத்தகம் மூலமாக தான் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது. கண்டிப்பாக நானுமே அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். தட்டாம்பூச்சி பார்த்துருக்கீங்களா?
6: தட்டாம்பூச்சியாக பார்த்துருக்கேன் சத்யா.
7: இந்த மழை காலத்தெல்லாம் வந்து இந்த வயல் மேலாம் வந்துட்டு இப்படியே பறந்துட்டு இருக்கோம், அதை பார்த்து தான் வந்துட்டு ஏரோஃபிளைனே கண்டுபிடிச்சாங்களாம். அப்போது பேசிக்கே வந்துட்டு கீழே தான் இருக்குது, நம்ம வந்து புத்தகத்தை பார்த்து தான் ஒவ்வொன்றையும் கற்றுக்கிட்டு டெக்னாலஜியில் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டார் இல்லையா?
6: ஆமாம் சத்யா, அவர் சொல்லும் போதே சொன்னார் புத்தகம் அப்படின்றது அப்போலேருந்தே இருக்குது, டெக்னாலஜின்றது இப்போ வந்தது தான், அதுவே நம்ம வாசித்ததுலேருந்து தான் வந்துச்சு அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராக பேசினார் சத்யா.
7: சூப்பர் ஏஞ்சல். இதே மாதிரி இன்னொருத்தருடைய கருத்துக்களுமே கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில.

0: Rockstar Bite.
1: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
2: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
1: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
2: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ?
1: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
3: குடி குடியே கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணிப்பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம்

0: 7.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல்ல எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான் ஏஞ்சல் கிரேசி மற்றும்
2: நான் உங்க சத்யா.
1: இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் புத்தக வாசிக்கிறது ரொம்பவே முக்கியமா, அப்படி இல்லை டெக்னாலஜி ரொம்ப முக்கியமா அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ வணக்கம்.
3: ஹலோ சோனா எஃப்எம் இனிய தொகுப்பாளர்கள் இருவருக்கும், அதாவது ஏஞ்சல் கிரேசி ரத்யா இருவருக்கும் நண்பர்கள் வணக்கத்துடன். திருப்பூர் மாவட்டம் மோலனூர் ஆலவன்.
2: வணக்கம் அண்ணா. வணக்கம்.
3: முன்னோர்கள் மாதிரி எடுத்துக்கலாம் புத்தகங்கள், அதாவது டிஜிட்டல் வாசிப்பு அதுலாம் வந்து இப்போ இப்படி சூழ்நிலை கேட்ட மாதிரி வந்து அதையும் குறை சொல்ல மாட்டேன். நானு புத்தகங்கள் வாசிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா வந்து கண்ணுக்கு வந்து கண்ணுக்கு பயிற்சின்னே சொல்லுவாங்க, அப்படியே நல்லா அப்படியே படிச்சுட்டு அதுன்னு வர்றது. டிஜிட்டல் படிப்பு வந்து அது எப்படி கேட்டால் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் ஓய்வு எடுப்போம் இல்லையா, இல்லைங்களா, அதோட சேர்ந்ததுங்க. ஆக மொத்தத்தில் ஒன்று ஒன்று சொல்றேங்க, டிஜிட்டல் கண்டுபிடிப்பு கொரோனா காலகட்டத்தில் நிறைய மாணவர்களுக்கெல்லாம் ரொம்ப உதவியது, அது மறுப்பு இருக்கு இல்லை. அது இருந்தாட்டி தான் நிறைய பேருடைய படிப்புகளும் வந்து வீட்டில இருந்தே தொடர முடிந்தது. இப்போ ஒண்ணும் வேண்டாம், திருக்குறள் எழுதியிருக்காரு நம்ம திருவள்ளுவர்னு வைங்க, அந்த காலத்துல அப்போ உள்ள டிஜிட்டல் வைங்க அதெல்லாம் கிடையாது. அவர் எழுத்தாணி வச்சு ஓலையில பாத்தீங்கன்னா பனைய ஓலையில எழுதி அந்த கருத்துக்களை எல்லாம் 133 அதிகாரம் 1330 குறளை கொடுத்தாரு. புத்தக வாசிப்பு கூட அந்த காலத்துல அது அதுங்க. அப்புறம் வந்து புத்தகம் படிக்கிற இது வந்துங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு சமமாகத்தான் பார்க்க முடியுது. ஆனா ஒன்று டிஜிட்டல் வாசிப்புல வந்து நம்ம ஒரு மணி நேரத்துல இது வந்து வாசிப்பு பண்றீங்கன்னா அந்த செல்போனும் மற்ற அதுக்கு உண்டானதுல ஒரு 10 நிமிஷம் கண்களுக்கு ஓய்வு கொடுக்கும். அப்படி வாசிப்பு நான் அந்த கருத்துக்களை அப்படியே மேலோட்டு அதை பார்த்துக்கிட்டே வர முடியும், கண்ணுக்கு பயிற்சியா இருக்கும். இது ரொம்ப ஒரு மணி நேரத்துக்கு 10 நிமிஷம் ஓய்வு எடுக்காம இருந்தா கண்டனடிகள்லாம் அணிய வேண்டி வருவீங்களா, இல்ல நீ அதுல எல்லாம் இருக்கிறீங்களா இல்லையா, அதனால சொல்றேங்க. இப்போ இருக்கிறேன் இப்ப நான் பேச முடியுது, புத்தகத்தை வச்சு பேச முடியுமா, இவரு நேரடியாக அங்க வருது, நீங்க நான் பேசுற கருத்தை உள்வாசிக்க முடியுது. ஆனா புத்தக வாசிப்பு வந்து குறைஞ்சுக்கிட்டு வருவாங்க, இப்போ டிஜிட்டல் வாசிப்புல அதிகமா போயிட்டு இருக்காங்க. புத்தக வாசிப்பு வந்து அதிகமா வர்றது மிகவும் நல்லது, டிஜிட்டல் வாசிப்பு வேண்டியதுதான், அப்பப்போ அதையும் பார்த்து ஆகணும். நீ அதை இல்லைன்னு நான் சொல்லுங்கல்ல, புத்தகம் படிக்கிற பழக்கங்கள்லாம் வந்து ரொம்ப இன்னும் வர வளரணும். இப்ப பாருங்க, மூணு பக்கத்துல வெள்ளவோ இல்ல கூட புத்தக கண்காட்சி போட்டிருக்காங்க, 2-3 நினைக்கிறேன் நடுவில் வந்து ஒரு சுகி சிவா அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து புத்தக வாசிப்புகளை கண்காட்சி போட்டு வாசிப்பு திறனை பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்துறாங்க. அந்த மாதிரி வந்து நல்ல புத்தகங்களை வாங்கி படிக்கணும், அதுல டிஜிட்டல் வாசிக்கலாம், அதை பத்தி தவறே இல்லைங்க. எப்படின்னா ஒரு புத்தகம் ஒன்று இருக்குங்களா, எனக்கு கருத்து பதிவு, புத்தக வாசிப்பு இன்னும் வளர வேண்டும், இன்னும் மாணவர் அதிகமா வாசிக்கணுங்கிற என்ன கருத்தை பதிவு செய்யறேன்.
1: சூப்பர் சூப்பர், நான் ரொம்ப சூப்பரா பேசுனீங்க, நன்றி.
3: நமக்கு நன்றி, இருவருக்கும் மிக்க நன்றி. சத்யாவட்டி சொல்லுறீங்க, அவருக்கு சொல்லுங்க.
1: சூப்பரா பேசினாங்க ரெண்டுமே, ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நீங்களுமே எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில பேசணும் அப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலையனுக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான் ஏஞ்சல் கிரேசி மற்றும்
2: நான் உங்க சத்யா.
1: இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, இப்ப இருக்க காலகட்டத்துக்கு புத்தக வாசிப்பு ரொம்ப முக்கியமா இல்ல டெக்னாலஜி முக்கியமா, இந்த தலைப்புல தான் பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், நான் ருக்மணி அம்மா தாதகப்பட்டியில இருந்து பேசுறேன். வணக்கம் சனி.
1: வணக்கம் பாட்டி.
3: அதாவது எலிமெண்ட்ரியில தான் புக்கை வேகமா படிக்க வாசிக்க சொல்லுவாங்க. ஏன்னா அவனுக்கு எழுத்து தெரியுதா தெரியலையா, அவன் தப்பா படிக்கிறானா, இதெல்லாம் கவனிக்கிறதுக்காக அவங்க அம்மா அடுப்பட்ட இருந்துட்டு இந்த வாசிக்கிறத பாப்பாங்க, கரெக்டா வாசிக்கிறானான்ட்டு. அப்போ எலிமெண்ட்ரி முடிஞ்ச உடனே ஹையர் எலிமெண்ட்ரி வருது. 8th வரைக்கும் வரும்போது ஓரளவுக்கு கிடுகிடுன்னு படிச்சிருவான், எழுத்து நல்லா தெரிஞ்சுப்பான் படிச்சிருவான். அப்போ அவனுக்கு வாசிப்புங்கிறது அதுக்கு மேல வரும்போது அமைதியாயிடுறாங்க. வாசிப்பு திறன் நல்லா வந்துருச்சு அப்படின்னு வாய் விட்டு படிக்கிறத நிறுத்திட்டு மனதுக்குள்ள படிக்கிற அளவுக்கு வந்துடுறாங்க. அதே போல டெக்னாலஜி எடுத்துட்டோமா, இதோட வாய் விட்டு படிக்கிற அளவுக்கு ஒண்ணு இல்லை, டெக்னாலஜி வந்து பாக்குற இதான் இருக்குது. அதனால இப்போ வாசிப்பு திறன் வந்து நம்ம ஹையர் எலிமெண்ட் வரும்போது குறைஞ்சிருது, ஹையர் குவாலிஃபிகேஷன்ல குறைஞ்சிருது. அதனால இங்க வாசிப்பு திறன் குறைகிறதுனால டெக்னாலஜி இது வந்துருது. படிப்போ ஹையர் காலேஜ் அந்த இது மாதிரி வரும்போது பெரிய பெரிய வேலைகளுக்கெல்லாம் ஐடி இதெல்லாம் படிக்கும் போது நம்மளுக்கு டெக்னாலஜி தான் வருது. அதனால டெக்னாலஜி தான் இந்த காலகட்டத்துக்கு முக்கியங்கிறது என்னோட கருத்துப்பா.
1: சூப்பர் சூப்பர் பாட்டி, ரொம்ப சூப்பரா பேசுனீங்க, நன்றி.
3: நன்றி சாமி, நன்றி சாமி.
1: ருக்மணி பாட்டி வந்து டெக்னாலஜி தான் ரொம்ப

முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பரா பேசினாங்க. இதே மாதிரி நீங்களுமே எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில எங்க கிட்ட பேசணும் அப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலை எனக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க. இப்போ அடுத்ததா உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு, பாட்டை கேட்டுவாங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: என்ன தலைப்பு அப்படின்னா, இப்ப இருக்க காலகட்டத்துல புத்தக வாசிப்பு முக்கியமா, அப்படி இல்லைன்னா டெக்னாலஜி ரொம்ப முக்கியமா அப்படின்றதுதான். இந்த தலைப்புல நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வெயிட் பண்றாங்க. ஹலோ, வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் நலம் இருக்கீங்களா?
1: ஆ, நல்லா இருக்கோம். நான், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ஆ, நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷம். இன்றைய காலகட்டத்துல பாருங்க, எனக்கு பொறுத்த வரைக்கும் பர்சனலா நான் சொல்றது, புத்தக வாசிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எல்லாருக்குமே இல்ல. பாத்தீங்கன்னா எல்லாருமே யூடியூபா பாக்குறாங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க, டிவி பாக்குறாங்க. ஆனா அந்த புத்தக வாசிப்பு அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். அது இப்ப வந்து ரொம்பவே அருகி போயிடுச்சோ, இளைஞர்களுக்கு அந்த அளவுக்கு பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இப்போ பழைய காலகட்டத்துல பாத்தீங்களா, லைப்ரரிக்கு போவாங்க, புத்தகங்கள் வாங்குவாங்க, நிறைய வாசிப்பாங்க. இப்போ புத்தக வாசிப்புனால தங்க தடையின்றி நம்ம பேச முடியும், நமக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வரும், எல்லாத்த பத்தின ஒரு ஞானம் அப்படிங்கறது இருக்கும். எல்லாத்தோட நம்ம அந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் அப்படிங்கறது நம்ம கத்துப்போம். அது வந்து ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கறத உருவாக்கும். சோ இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் கிட்ட அது கொஞ்சம் லேக்கிங்காக இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணி அவங்க சூப்பரா படிக்க ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க, கத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும். அதே மாதிரி அவங்களை அடுத்த படிநிலைக்கும் எடுத்து செல்வதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கறதையும் சமூக சூழல் அப்படிங்கறதையும் உருவாக்கும். எனவே புத்தக வாசிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயம் தேவைப்படுது. அதை எல்லாருமே எடுத்து ஒர்க் பண்ணணும், அப்படி படிக்கணும், அதுல நிறைய விஷயங்கள் அவங்க கத்துக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறணும்னு நான் ஃபீல் பண்றேன்ப்பா.
1: ஓகே ஓகே, ரொம்ப சூப்பரா பேசுனீங்க, நன்றி.
2: ஆ, தேங்க்யூப்பா, இதுவரைக்கும் நன்றி.
3: ஏஞ்சல், இப்போ இவர் சொல்ல வந்தால் ஒரு விஷயம் வந்துட்டு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, இவர் வந்துட்டு டிஜிட்டல் கற்றலும் முக்கியம், புத்தக வாசிப்பும் முக்கியம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏஞ்சல். ஏன்னா வந்துட்டு புத்தக வாசிப்புலேருந்து நம்ம சில விஷயங்கள் எடுத்துக்க முடியும், புத்தகத்தில் இல்லாத சில விஷயங்களை நம்ம டிஜிட்டல் கற்றல் மூலமாகவும் நம்ம எடுத்துக்க முடியும். கண்டிப்பாக தானே உண்மை?
1: ஆமாம் சத்யா, ரெண்டுமே ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு நானுமே நினைக்கிறேன்.
3: ஸோ இந்த ஒரு கருத்தோடு நாம் இங்கேருந்து கிளம்பலாம். நாளைக்கு இன்னொரு புது தலைப்பில் உங்களுக்குமே மீட் பண்ண வரோம். அது வரைக்கும் உங்ககிட்ட விடுபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா, மற்றும்
1: நான் உங்கள் ஏஞ்சல் கிரேசி.
3: டாட்டா பாபா நேர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசிகிட்டே இருக்கிறோம், தினம் பேசிக்கிட்டே இருப்போங்க. அப்படி இன்றைக்கும் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நம்ம நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆரோக்கியமாக வந்து இருக்கலாங்க. அப்படி இன்றைக்கி முதல் விஷயமாக எந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா சிரிப்புங்க. இந்த சிரிப்பு வாழ்க்கையில் நம்மளுடைய மைண்ட் செட்டையே மாற்றிடுங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் எந்திரிக்கும் போது என்றைக்காவது நம்ம சிரிச்சுக்கிட்டே எந்திரிச்சிருக்கிறோங்களா? ஆனால் சீக்ரெட் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் வந்து நான் படித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காலையில் நம்ம எந்திரிக்கும் போது சிரித்த முகத்தோடு எந்திரிச்சோம் அப்படின்னா அந்த நாள் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீக்ரெட் புத்தகத்தில் நான் வந்து படித்தேன். என்ன நாகராஜி, எனக்கு காலையில் எந்திரிக்கும் போதே திட்டிகிட்டே இருக்காங்களே, எப்படி நான் சிரிச்சுக்கிட்டே எந்திரிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பயும் நீங்கள் அதை தாண்டி தான் சிரிச்சுக்கிட்டு எந்திரிச்சாகணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து அந்த நாள் பாசிட்டிவாக இருக்கும். நம்ம உடனே டென்ஷன் ஆகிட்டோம் அப்படின்னா அந்த நாள் முழுக்க நம்ம டென்ஷன் ஆகிட்டே தான் வந்து இருப்போங்க. சிரிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, அதை நம்ம ஈஸியாக வந்து பண்ண முடியும். அப்படி நம்ம சிரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த நாள் முழுக்க சிரிச்சுக்கிட்டே இருப்போங்க. பொதுவாக வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது என்னுடைய பிறந்த நாளோ இல்லாட்டி நியூ இயரோ வந்துட்டால் எங்கள் பாட்டி வந்து சொல்லுவாங்க, இன்றைக்கி முழுக்க நீ அழுந்துடவே கூடாது, இன்றைக்கி நீ அழுது அப்படின்னா அந்த இயர் ஃபுல்லாக அழுதுகிட்டே இருப்ப அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது அந்த வருடத்தோட முதல் நாள் நியூ இயர், இல்லாட்டி என்னோட முதல் நாள் அந்த பிறந்த நாள், இப்போ அந்த நாளில் அழுதா வருஷம் ஃபுல்லாக அழுந்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னா, இப்போ அந்த டேவோட முதல் நேரம் அந்த காலை நேரம் இல்லைங்களா, எந்திரிச்ச உடனே இருக்கிற நேரம் தான். அதனால தான் வந்து காலையில் எந்திரிச்ச உடனே சிரிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறதுங்க. இது வந்து நான் சொல்லலைங்க, மருத்துவர்கள், உளவியல் நிபுணர்கள், அதற்கப்புறம் நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து இரவில் என்ன ஒரு கஷ்டத்தில் வேணால் இருந்திருக்கலாங்க, ஆனால் காலையில் எந்திரிக்கும் போது சிரிச்சுக்கிட்டே எந்திரிக்கணும், அது அந்த நாளில் பல மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்றது தாங்க. சரி நாகராஜ், மாற்றம் வரும் மாற்றம் வரும்னு சொல்கிறீங்க, காலையில் எந்திரிச்சு சிரிக்கணும்னு சொல்கிறீங்க, அது எதனால் காலையிலுக்கு மட்டும் அவ்வளோ ஒரு வேல்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனே நம்மளுடைய ஆள் மனது சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஓப்பனில் இருக்குங்க. இப்போ நம்ம எந்திரிச்சதும் சோகத்தில் இருந்தோம் அப்படின்னா அது வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிஞ்சு அந்த நாள் முழுக்க வந்து அது நமக்கு வந்து ஒரு சோகமாக இருக்கும். சிரிச்சுக்கிட்டே எந்திரிச்சோம் அப்படின்னா அந்த மகிழ்ச்சி அப்படின்றது அந்த மைண்டில் பதியும், நம்மளை வந்து மகிழ்ச்சியாக வச்சுருக்குங்க. தொடர்ந்து இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்,
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல்.
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை.
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7036663333.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. அதாவது 34 மேட்டூர் டேம் கட்டப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு இந்த தண்ணீரை சேலத்துக்கு கொண்டு வரணும், சேலம் மக்களுக்கு மேட்டூர் தண்ணி குடிநீராக கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து சேலம் மாநகரத்துக்கும் இதர பகுதிகளுக்கும் பனமரத்துப்பட்டி ஏரியினுடைய தண்ணீர் தான் வந்தது, அதுதான் நம்ம மக்கள் குடிநீராக பயன்படுத்துனாங்க. இப்போ அதனுடைய உற்பத்தியோ அந்த தண்ணீருடைய அளவு குறைஞ்சி போனதுனால சேலம் மாநகரின் தண்ணீர் தேவைக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணி, அப்போ வந்து மெட்ராஸ் கவர்மெண்ட்டுடைய கவர்னரா லார்டு எர்ஸ்கின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து காவிரி குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லி

0: ஒரு ஸ்கீமை வந்து 22/10/1937 அவர் வந்து இங்கே சேலத்தில் நம்ம அஸ்தம்பட்டி பகுதியில் இன்னைக்கு இருக்கிற குடிநீர் மேல்நிலை தொட்டி, ரெண்டு தொட்டி இருக்கு பாருங்க, அஸ்தம்பட்டி டேங்க், வாட்டர் டேங்க், அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு போட்டு சேலம் மேட்டூர் வாட்டர் ஸ்கீமை வந்து அவர் வந்து அடிக்கல் நாட்டுறாரு. அந்த கல்வெட்டு இன்னமும் இருக்கு. அப்புறம் இந்த திட்டத்துக்கான இரண்டு தொட்டிகளும் அப்புறம் பைப்பு வசதிகளும் அனைத்துமே வந்து பூமிக்குள்ள பதிக்கிறதான அந்த பணிகள் அனைத்துமே முடிக்கப்பட்டது. எல்லாமே முடிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில இரண்டாம் உலகப் போர் வந்துருச்சு. அதாவது 1939 இரண்டாம் உலகப் போர் வந்ததுனால எல்லா விதமான திட்டங்களும் அப்படியே கிடப்பில் போட்டுட்டு போருக்கான காரியங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதனால வந்து இந்த திட்டம் வந்து சேலம் மேட்டூர் குடிநீர் திட்டம் வந்து அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. அப்போ வந்து 1952 இந்த பணிகளை அப்போ வந்து சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த சேலத்தை சேர்ந்த மூதறிஞர் ராஜாஜி இந்த கிடப்புல போட்ட அந்த திட்டத்தை திருப்பியும் ரிவைவ் பண்ணி திருப்பியும் அதுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்து அந்த திட்டத்துக்கான எல்லா பணிகளையும் திருப்பியும் தோக்கி சேலத்துக்கு வந்து தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் வந்து ஒரு மிகவும் ஒரு தீர்க்கமாக அதை எடுத்து நம்ம ஊர் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தில் அவர் வந்து இந்த காரியத்தை சாதிச்சாரு. அப்போ வந்து ஏற்கனவே அந்த பைப்புகள்லாம் பதிக்கப்பட்ட நிலையில தொட்டிகளும் கட்டப்பட்ட நிலையில இதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு மேட்டூர்லேருந்து தண்ணியை வந்து அந்த பைப்புகள் மூலமாக அனுப்பி இந்த டேங்கில் ரெப்பி இதை வந்து ஒரு செம்பில் வந்து அந்த தண்ணியை பிடிச்சி அன்னைக்கு வந்து அந்த இடத்துல அஸ்தம்பட்டி நீர்த்தேக்கத்துக்கு முன்பாக மிகப்பெரிய கூட்டம் நின்றது. அந்த விழா வந்து 1952 ஏப்ரல் 20 அஸ்தம்பட்டி குடிநீர் தேக்க தொட்டிகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த விழாவில் ஒரு செம்பில் மேட்டூர் தண்ணியை வந்து மூதறிஞர் ராஜாஜி பிடிச்சி அந்த தண்ணியை வந்து மக்கள் மேலே தெளிச்சாரு. அந்த தண்ணியை வந்து மக்களுக்கு அதை வந்து காட்டினாரு. இப்படிதான் வந்து சேலத்துக்கான அந்த குடிநீர் திட்டம் வந்து நிறைவேறியது. இன்னைக்கு நம்ம வந்து காவிரி தண்ணியை குடிக்கிறோம்னு சொன்னா அதற்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாறு இதன் பின்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி. நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
4: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியத்தை பற்றி பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் நம்ம கூட மனநல ஆலோசகர் கவிதா மேம் இணைஞ்சிருக்கிறாங்க. மேம் வணக்கம். மேம் மேம் அதாவது நம்மளுடைய மனநலத்தை, மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய சில பழக்கங்கள் பற்றி சொல்லுங்கள் மேம்.
5: புத்தகம் வாசித்தல். புத்தகம் வாசித்தல் அப்படின்றது ஒரு யோகா செய்கிறதுக்கு சமம். புத்தகம் வாசித்தல், புத்தகம் வாசிக்க வாசிக்க உங்கள் மனசு எல்லாம் ஒருநிலைப்படும், உங்களுடைய கற்பனை சக்தி விரிவடையும், உங்களுடைய அந்த ரிசர்ச் எபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன் எதுக்குன்ற அந்த ஒரு கேள்விகள், நல்ல விதமான கேள்விகள் மனசில் எழும், அதுக்குண்டான பதிலை நோக்கி நீங்கள் போவீங்க. ஸோ புத்தகம் வாசித்தல் ஒரு ஒரு யோகா செய்கிறதுக்குண்டான ஒரு ஈக்குவலான ஒரு செயல்பாடு தான் புத்தகம் வாசித்தல். புத்தகம் வாசிக்க வாசிக்க கட்டாயம் மனநலம் மேம்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நடைப்பயிற்சி.

0: பயிற்சி. காலையும் மாலையும் குறைந்தது அரை மணி நேரமாவது அனைவரும், நாம் அனைவரும், அது பள்ளியில் படிக்கிற குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு கை கால் நல்லா வீசி நடைப்பயிற்சி மேற்கொள்ளணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது, ஓய்வு கிடைக்கும்போது நீங்கள் பாடல் கற்றுக்கலாம், டான்ஸ், ஏதாவது பரதநாட்டியம், எந்த வகையில் உங்களுக்கு ஒரு டான்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நீங்கள் கற்றுக்கலாம். அதே மாதிரி இசைக்கருவிகளை வாசிக்கிறது, இதுவும் யோகா பண்ணுறதுக்கு உண்டான, ஏன்னா நம்ம கான்சன்ட்ரேஷன், நம்மளுடைய சிந்தனை வந்து ஒரே ஒரு செயலில் வந்து ஒருமுகப்படுத்தப்படுது. அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஒரு இசைக்கருவிகளை வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களுக்கு இடம் இருந்தால் நீங்கள் வந்து தோட்டக்கலையில் வந்து உங்களுடைய மனசை செயல்படுத்தலாம். ஒரு விதவிதமான காய்கறிகள், பூச்செடிகள்லாம் உங்கள் கையால் நட்டு அதனுடைய பலன், ஒரு காயை நீங்கள் உங்கள் தோட்டத்தில் வளர்ந்து எடுக்கிறீங்க, அதை சமைக்கும் போது ஒரு அலாதியான ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும்.
1: கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. கேட்டுட்டு இருக்க லிஸ்னர்ஸ்க்கு இந்த ஒரு விஷயம் வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம். அதாவது நம்மளுடைய மன ஆரோக்கிய மேம்பாடு அப்படின்றது சில பழக்கங்களை வச்சு இருக்குங்க, நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணுற பழக்கங்களை பொறுத்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அப்படி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சில பழக்கங்கள் பற்றி சொன்னாங்க, குறிப்பாக நடைப்பயிற்சி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா புத்தகம் வாசிக்கிறது, கார்டனிங், இதெல்லாம் வந்து ஒரு மெயினான விஷயமா சொன்னாங்க. இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: மச்சான் சேகரு, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியே கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம். சோனா எஃப்எம், இது சோனா.

0: மண் வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்குங்க. மனமே நலமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கிறோம். தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மனசை நம்ம வந்து காமாக வச்சுக்கணும்னு தாங்க நினைப்போம். ஆனால் ஏதோ ஒரு டைமில் பார்த்தீங்க அப்படின்னா டென்ஷன் ஆயிரும். இப்போ அந்த டென்ஷனை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் இல்லைங்களா? அதற்கான ஒரு விஷயம் தான் நான் வந்து சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, ப்ரீத்திங் டெக்னிக், அதாவது 4-7-8 அப்படின்ற ஒரு ப்ரீத்திங் டெக்னிக் தான். இது வந்து மூச்சு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக அந்த டென்ஷனில் கோபத்தில் எல்லாம் இருக்கும்போது நமக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மூச்சை நல்லா ஆழமாக இழுத்து பொறுமையாக விடு, அந்த கோபம் டென்ஷன்லாம் போயிடும் அப்படின்னு வீட்டில் அம்மாலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னிக் தான் இது. நம்ம எப்பயாச்சும் வந்து டென்ஷனில் இருக்கிறோம், உடனே அது வந்து ரிலீஃப் ஆகணும் அப்படின்னு நினச்சா இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது டென்ஷன்லாம் இருக்கும்போது மட்டுமே இல்லை, எல்லா டைம்லையும். இப்போ மார்னிங் டைமில் நம்ம டெய்லியுமே இதை பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து நல்லா காமாக இருப்போங்க. அதாவது நம்ம மைண்டுக்குள்ளார, நம்ம வெளியே எண்ணக்கூடாது, மைண்டுக்குள்ளார ஒரு 4 வரைக்கும் எண்ணிக்கிட்டே நம்மளுடைய மூச்சை ஆழமாக வந்து இழுக்கணுங்க. கவுண்ட் வந்து 4, 1, 2, 3, 4 வெளியே எண்ணணும் அப்படின்னா நம்ம இழுக்கிற மூச்சு வாய் வழியாக வெளியே வந்துடும். அப்படி இல்லாமல் மனசுக்குள்ளாரையே நம்ம வந்து சொல்லணுங்க, 4 வரைக்கும் வந்து அந்த கவுண்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் 7 செகண்ட் மூச்சு அப்படியே நிறுத்தணும். அப்பயும் மைண்டுக்குள்ளார கவுண்ட் வந்து போயிட்டே இருக்கணும், 1, 2, 3, 4, 5, 6, 7 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா பொறுமையாக மூச்சை ஸ்லோவாக வந்து விடணுங்க. இது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆரம்பத்தில், ஏன்னா 8 செகண்ட் வரைக்கும் அப்படியே பொறுமையாக நம்ம வந்து மூச்சை விடுறது கொஞ்சம் கஷ்டம். இது வந்து நம்ம இதில் வந்து விடக்கூடாதுங்க, நோஸில் வந்து விடக்கூடாது, நம்மளுடைய மவுத் வழியாக நம்ம வந்து அந்த மூச்சை விடணும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி ஒரு முறை செஞ்சால் அது வந்து ஒரு கவுண்ட். அப்படின்னா ஒரு 5 முறை நம்ம வந்து இதே மாதிரி செஞ்சோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்மளுடைய நரம்பு மண்டலம் வந்து அப்படியே சாந்தமாயிருங்க. இது நமக்குள்ளார வந்து ஒரு பேர் அமைதியை வந்து கொடுக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். டென்ஷனாக இருக்கும்போது மட்டுமே இல்லைங்க, டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம மெடிடேஷன்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்போ அந்த மெடிடேஷனுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய 2 பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. இப்போ பாட்டு தாங்க வந்துகிட்டே இருக்குது, கேட்டுருங்க.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியத்தை பத்தி பல விஷயங்கள் நம்ம வந்து பேசிட்டே இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் கருத்துக்கள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலை எனக்கு அனுப்புங்க. இந்த நேரத்தில் மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்களில் நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த பழங்காலத்து முறைகள், அது நாட்டு வைத்தியம், பாட்டி வைத்தியம், அதை தாண்டி ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. எக்ஸாம்பிள் நடக்கிறது கூட சொல்லலாங்க. இன்றைக்கெல்லாம் வந்து பேருந்துகள், அதுக்கப்புறம் நிறைய வாகனங்கள் எல்லாமே வந்து இருக்குது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி, இன்றைக்கி அவ்வளோ தூரம் கடந்து பேருந்தில் நம்ம பயணம் பண்ணுறதுக்கே வந்து யோசிப்போம். அதாவது ஒரு மணி நேரம் பேருந்து ட்ராவல் அப்படின்னா எவ்வளோ தூரம் இருக்கும்? ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் இருக்கும் பேருந்தில் பயணம் பண்ணுவோம். அதுக்கே நமக்கு வந்து ரொம்ப டயர்டாக வந்து இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் பேருந்துகள்லாம் இல்லாதப்ப அந்த 25 கிலோமீட்டரும் நடந்தே கிடப்பாங்க. போகும்போதும் நடந்து போயிட்டு வரும்போதும் நடந்து வருவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த முறைகள்லாம் கூட நிறைய இருக்குங்க. நடை கூட அதில் வந்து சொல்லலாம். இன்றைக்கி வந்து அந்த நடையெல்லாம் ரொம்ப கம்மியானதுனால தனியாக ஜிம்முக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ நம்ம கூட வந்து இந்த நேரத்தில் மானு பாட்டி முத்துநாயக்கு மட்டிலேருந்து இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட அவங்களுடைய பழங்காலத்து முறைகள் பற்றி நிறைய விஷயங்கள் கேட்கலாம். பாட்டி வணக்கம். பாட்டி, பாட்டி நீங்கள் ஆரோக்கியத்துக்கு ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த விஷயங்கள் பற்றி சொல்லுங்கள் பாட்டி.
7: வேளாங்கொழுந்து இந்த செடியில் பிச்சு எங்கள் மரம் ஓட சுற்றி வேளாண் மரங்கள் அதெல்லாம் உருவி தலையை, அப்புறம் அரப்பு தெரியுமா உனக்கு, அதை உருவி எல்லாம் போட்டு ஆட்டும். உரல நிறைய உள்ள ஆட்டிக்கிடுவோம். ஆட்டி 5 பொட்டைப்பிள்ளைங்க நம்மளோட 6 பசங்களோட எங்கள் அப்பனோட 8 எல்லாம் ஒரு உரல் சிவக்கானுக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமானா மூஞ்சி போயிடும். அதே தான் நாங்கள் தேப்போம். சாமுன்னா என்னென்ன எங்களுக்கு தெரியாது, பாப்படன்னா என்னென்ன தெரியாது.
6: ரொம்ப ரொம்ப நன்றிங்க பாட்டி, இணைஞ்சு இந்த ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டதுக்கு. அதாவது அந்த காலத்தில் ஷாம்பு பவுடர்லாம் இல்லை, ஆரோக்கியத்துக்கு என்ன ஒரு விஷயங்களை வந்து அவங்க பயன்படுத்தினாங்க, அரப்பு, அதற்கப்புறம் சீவக்காய், அதை பற்றியும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க பாட்டி. நன்றிங்க பாட்டி. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லாரும் பாடல்களை கேட்டுருங்க. நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்பாகிற இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடலுக்கு நீங்கள் கட்டாயமாக ஓட் பண்ணலாம். நீங்கள் ஓட் பண்ணுற பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறுங்க. ஜாலியாக அந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: லேசா லேசா
2: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனாயப்பம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசிகிட்டே இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கும் வந்துட்டோங்க. அதாவது இந்த ஒரு காலம் என்ன காலம் அப்படின்னா பருவமழை காலம். பருவமழை அப்படியே பேஞ்சிக்கிட்டே இருக்கும் இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலங்களில், அப்பப்போ இப்பயும் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த பருவமழை காலத்தில் சளி, இருமல், காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் வரும். ஏன்னா மழை அதிகமாக இருக்குது இல்லைங்களா, அதனால் வந்து வரலாம். இப்போ இந்த மழை அதிகமாக இருக்கிற சமயத்தில் நான் வந்து ஒரு பழமொழி தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை. இது வந்து ஒரு பழைய பழமொழி. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சுக்குக்கு மிஞ்சின மருந்து இல்லைங்க. எல்லா பிரச்சனைக்கும் இந்த சுக்கு அப்படின்றது ஒரு சிறந்த தீர்வு வந்து கொடுக்கும். அதுவும் இந்த மழைக்காலத்தில் சளி, இருமல் போன்ற பிரச்சனைகளுக்கு சுக்குப்பாலில். இப்போ நம்ம வந்து சுக்கை வந்து காஃபி மாதிரியும் வந்து எடுத்துக்கலாம். அதாவது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, சுக்கு பொடி அதை வந்து நம்ம வந்து ஷாப்பில் வாங்கிக்கலாம். இல்லை நம்ம வந்து கடைக்கு டீ குடிக்க போனோம் அப்படின்னாலுமே சுக்கு பால் அப்படின்னு கேட்டால் அவங்களே தருவாங்க. சுக்கு காஃபின்னு கேட்டால் அவங்களே தருவாங்க. நமக்கு தெரியும் ஏற்காட்டிலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுக்கு காஃபி ரொம்ப ஃபேமஸ் கூட. இப்போ இந்த சுக்கு பால் இல்லாட்டி சுக்கு காஃபி இது எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் வந்து இருக்குங்க. அதுக்கப்புறம் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் வந்துருக்குங்க, தொண்டை புண். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காய்ச்சல், சளி, அதுக்கப்புறம் இருமலை கட்டுப்படுத்த பெரிதும் உதவும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த ஒரு பிரச்சனைக்கு மட்டும்தானா நாகராஜ் அப்படின்னா இல்லைங்க. செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள், இப்போ நம்ம உணவு சாப்பிட்டதுக்கப்புறமா வயிறு உப்பசம் வந்துருக்கும், அஜீரணம் வந்துருக்கும், வாயு தொல்லை வந்துருக்கும். ஒரு டம்ளர் சுக்குப்பால் குடிக்கிறது இந்த எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இது வந்து வயிற்றை சீராக்கி செரிமான சக்தியை அதிகரிக்கும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துங்க. அதாவது சுக்கில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து இருக்கிறதுனால இதை பாலோடு சேர்த்து தினமும் நம்ம குடிச்சிட்டு வரும்போது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி பல மடங்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு மூட்டு வலி, தசை பிடிப்புகளால் அவதிப்படுவாங்க. அவங்க தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சுக்குப்பால் குடித்தாங்க அப்படின்னா அது அவங்க மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை வந்து குறைச்சி நல்ல நிவாரணம் தருங்க. ஸோ கட்டாயமாக இந்த சுக்குப்பாலை, இந்த பல நன்மைகளை பெறுறதுக்கு பருவமழை காலத்தில் எடுத்துக்கோங்க. அது சளி இருமலுக்கும் ஒரு சிறந்த தீர்வு கொடுக்கும். தொடர்ந்து மீண்டும் அடுத்த என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து இந்த ஒரு வார்த்தையை நான் வந்து சரியாக பயன்படுத்தியிருந்தேன், இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தியிருந்தேன் அப்படின்னா என்னோட வாழ்க்கையே மாறி இருக்கும். ஆனால் நான் அந்த நேரத்தில் அமைதியாக இருந்ததுனால என்னோட வாழ்க்கையே இப்படி மாறி போயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய பல பேர் இருப்போம். அதை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். ஸோ கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நான் ராஜ்குமார் வந்துட்டு நேர்களை கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேர்கள்

நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம். நிகழ்ச்சியில என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களோட மனசுக்குள்ள இவ்வளவு நாளா வந்து சின்ன சின்ன கேள்விகள் எல்லாம் இருக்க ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த மாதிரியான கேள்விகள் எல்லாத்துக்கும் பெண்களுடைய மனசுல இருந்து வரக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையும் வந்து நான் வந்து கேட்கலான் இருக்கேன். அதே மாதிரி நம்ம ஊர்ல சாதனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரை பத்தியும் பேச போறேன். அதையும் தாண்டி நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி கடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றத பத்தியும் அவங்களே வந்து சொல்லுவாங்க. சோ அத எல்லாத்தையுமே அடுத்தடுத்து நான் நிகழ்ச்சியில பந்துக்கிறேன். அதையும் தாண்டி நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் அன்றாட வாழ்க்கையில அவங்க சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய சுகாதார பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றத பத்தியும் நான் நிகழ்ச்சியில தொடர்ந்து நான் வந்து பகிர்ந்துக்க போறேன். சோ அதையும் தொடர்ந்து நாம பகிர்ந்துக்கலாம். சோ நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாமா நேயர்களே? சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நான் சொல்ல நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிகழ்ச்சியின் ஆரம்பத்துல ஒரு கேள்வியும் கேட்டிருந்தேன். அந்த கேள்வியை வந்து இன்னொரு டைம் நான் ஞாபகப்படுத்துறேன். அதுக்கு முன்னாடி, பொதுவா நம்ம எல்லாருக்குமே நம்மளோட வாழ்க்கையில அன்னைக்கு மட்டும் நான் வாயை திறந்து பேசியிருந்தா அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம எல்லா இடத்துலயும் பயன்படுத்திருப்போம். இது வந்து வேலைக்கு போற இடமா இருக்கலாம், இல்ல வீட்டுல ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள் வருது அப்படின்னு போது அந்த நேரத்துல நம்ம வந்து பயன்படுத்திருக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, சரி இந்த பிரச்சனைக்கு நம்ம இந்த இடத்துல பேசியிருந்தா தீர்வு கிடைச்சிருக்கும், ஆனா சண்டை இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும், அதனால நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, அந்த நேரத்துல அந்த வார்த்தையில நம்ம வந்து பயன்படுத்திக்காம அந்த இடத்துல பேசாம அமைதியா இருந்திருப்போம். நம்ம வாயை திறக்காம இருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்படுத்திருக்கும். இது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான விஷயம் தான், ஆனா இது பெண்களுடைய வாழ்க்கையில இந்த மௌனம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது பெண்களுடைய தலைகள்ல சுமக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சுமை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பெண்களா பிறந்துட்டாலே, அதாவது பெண் பிள்ளையா பிறக்கிறாங்க அப்படின்னு போது அமைதியா இருக்கணும், எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்க்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச படிப்பை தான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் போதா இருக்கட்டும், இல்ல கல்யாணத்துக்கு அவங்களுடைய விருப்பம் இல்லைன்னு சொல்ல நினைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, இல்ல நீங்களா உங்களுக்கு வந்து பேச தெரியாது, பெண் பிள்ளைகள் வீட்டுல இருக்கக்கூடிய அப்பா அம்மா சொல்றது மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லக்கூடியது இன்ன வரைக்கும் இருக்க ஆரம்பிக்குது. சோ இதுதான் வந்து குடும்பம் எல்லாம் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க, குடும்பம் வந்து சொல்லக்கூடியதாகவும் இருக்க ஆரம்பிக்குது. நம்ம பேசினா குடும்பம் என்ன நினைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவே பெண்களும் அமைதியா போகக்கூடியவங்களும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு பயத்தாலே, அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அமைதி போயிருன்ற ஒரு பயத்தாலே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அமைதியா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு நிமிஷம் மௌனத்தால அவங்களுடைய ஒட்டுமொத்த எதிர்காலமும் வந்து பாதிக்கக்கூடிய நிலை, அவங்களுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நிலை அப்படின்றதான் ஏற்பட்டு இருக்கு. ஸோ அதுதான் வந்து பெண்கள் அன்றாட வாழ்க்கையில சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அது கல்யாணமா இருக்கலாம், இல்ல சின்ன சின்ன விஷயங்கள் கூட வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சண்டைகள் வரும்போதா இருக்கட்டும், ஒரு நியாயத்துக்காக தான் அவங்க போராடுவாங்க. அந்த நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா, இவங்க இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த நேரத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, அவங்க மேல பழி அப்படின்றது விழுந்திருக்காது. ஆனா தான் மேல பழி விழுந்தாலும் பரவாயில்ல, குடும்பத்தோட அமைதி தான் முக்கியம் அப்படின்றதுக்காக மௌனமா இருந்து பழிகளை தம் மீது வாங்கிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்காகவும் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து ஒரு கேள்வி கேட்கலான் இருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க பேசாம விட்டதுனால இழந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் பகிர்ந்துக்க போறேன். சோ நிறைய சண்டைகள் நடந்திருக்கும், ஆனா அந்த நேரத்துல நீங்க வந்து இந்த விஷயத்துல நான் பேசியிருந்தேன் அப்படின்னா நான் இந்த விஷயத்தை இழக்காம இருந்திருப்பேன் அப்படின்னு பெண்கள் நினைச்சிருப்பீங்க இல்லையா. சோ அதை பத்தி பகிர்ந்துக்கோங்க. 9787707107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம் நேர்களே. சோ இப்போ அடுத்தடுத்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, சா கந்தசாமி அவர்களோட சாயாவனம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த சாயாவனம் அப்படின்னா என்ன நாகராஜ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு கிராமத்தில் பல தலைமுறையாக யாருமே பராமரிக்காமல் அதுவாக அடர்ந்து வளர்ந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அதுதான் சாயாவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த தோப்பில் விதவிதமான புளிய மரங்கள், மூங்கில்கள், மாமரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பறவைகள் விலங்குகளும் அந்த ஒரு காட்டில் வந்து இருக்கும். இப்படிப்பட்ட ஊரில் இருந்து சின்ன வயசுலேயே வந்து வேற ஒரு ஊருக்கு போனவர் தான் சிதம்பரம். அவங்களுடைய அம்மா வந்து சின்ன வயசுலேயே அவரை வந்து வேற ஒரு ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பல வருடங்கள் கழித்து நல்லா காசு பணம்லாம் சம்பாதிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலமையில் இருக்கும்போது திரும்பவும் அதே ஒரு ஊருக்கு வராருங்க. அவருடைய மைண்ட் செட் திரும்ப வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஊரில் பெரியவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈக்குவலாக நாமளும் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு வராரு. அவரோட லட்சியம் என்னவாக இருந்தது அப்படின்னா, அந்த சாயாவனம் அப்படின்ற ஒரு தோப்பு இருக்குது இல்லைங்களா, அதை விலைக்கு வாங்கி மொத்தமாக அதில் இருக்கிற மரங்கள் அதுக்கப்புறம் விலங்குகள் இது எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டு ஒரு கரும்பாலையை வந்து கொண்டு வரணும், சுகர் ஃபேக்ட்ரியை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் அவருடைய எண்ணம். இந்த ஒரு விஷயத்துக்கு அவருக்கு துணையாக இருக்கிறது யார் அப்படின்னா, அந்த ஊரில் இவரோட மாமா முறையில் வரக்கூடிய சிவனாண்டி தேவர் அப்படின்றவர் தான் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவரோட உதவியோடு தான் அந்த காட்டை வந்து அழிக்கிற வேலைகளை வந்து வேகமாக செய்கிறாருங்க சிதம்பரம். ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா, மரங்கள் கொடிகள் அது எல்லாத்தையும் வெட்டிட்டு அந்த ஒரு மரங்கள் கொடிகள் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மலை மாதிரி குவிக்கிறாங்க. அந்த பசுமையான காட்டிலிருந்து வெட்டப்பட்ட அந்த எல்லாத்தையுமே தீ வச்சு அழிக்கிறாங்க. அந்த ஒரு இடம் வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. அந்த தீயில் எதிர்பாராத விதமாக அந்த காட்டை பார்த்துக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு சின்ன வீடு, அந்த வீடுமே வந்து எரிஞ்சு போயிருதுங்க. இதை பார்த்துட்டு சிதம்பரம் அவருடைய மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறார் அப்படின்னா, என் திட்டத்தில் சில விஷயங்கள் வந்து என்னை மீறி நடந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையாளராக அங்கேருந்து கடந்து போயிடுறாருங்க. காடு அழிஞ்சு அந்த இடத்துல கரும்பாலை உருவாகுது. இந்த கதையோட கிளைமேக்ஸ், அந்த கரும்பாலையெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா, சிதம்பரம் ஆற்றங்கரை ஓரமாக அப்படியே நின்றுட்டுருக்கிறாரு. அப்போ அங்கே ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க வராங்க. சிதம்பரம் கடையில் கிடைக்கிற புளி சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிதம்பரம் உடனே என்ன சொல்கிறாரு, சரிங்க பாட்டி நான் வேறு ஒரு புளி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு யதார்த்தமான வார்த்தையை சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தான் நீ வந்து கறிக்கிட்டியே, அப்புறம் எங்கேருந்து புளி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பாட்டி. இந்த ஒரு விஷயம் சிதம்பரத்தை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துது. அந்த சாயாவனம், வளமான ஒரு தோப்பு, அந்த பாட்டி குரலில் அவர்கிட்ட பேசின மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு இடம் வந்து ஃபீல் ஆகிருக்குங்க அந்த நாவலை வந்து படிக்கும்போது. கட்டாயமாக இந்த ஒரு நாவலை எல்லாருமே வாங்கி படிங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற சா கந்தசாமி அவர்கள் எழுதின சாயாவனம். நன்றி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
1: அது என் போன பார்த்தாலே டென்ஷன் ஆகுதா? அதான்
0: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
1: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
0: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
1: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
0: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 5 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
3: டெக் குரு நிகழ்ச்சி
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: லேசா லேசா
5: லேசா லேசா
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
1: தவறுகளை தட்டி கேட்கக்கூடிய துணிச்சலும் தன்னோட உழைப்பின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா இழந்த உரிமையை கூட எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு பெண் ப்ரூஃப் பண்ணிருக்காங்க. அவங்கள பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் பகிர்ந்துக்க போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இப்போ ரீசெண்ட் டைம்ல எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்தது இல்லையா? சோ அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து எல்லாருமே வந்து எழுதியிருப்பாங்க, குறிப்பா அந்த சிபிஎஸ்இ எக்ஸாம் எல்லாம் இருக்கு இல்லையா. ஒரு பெண் எக்ஸாம் எழுதிருக்காங்க. அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்புறமேட்டு அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஷாக் இருந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க யாரு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவனி கெஜ்ரிவால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் தான் இவங்க. சோ ஜார்கண்ட் மாநிலத்துல ராஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரத்தை சேர்ந்தவங்க தான் இவங்க. சோ இவங்க வந்து இப்போ எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இருக்கிற டைம்ல எக்ஸாம் ரிசல்ட்டும் வந்துருச்சு. சோ ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டு அவனி கெஜ்ரிவால் அவங்களுடைய மொத்த மதிப்பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா 95.2% வந்து இருக்க ஆரம்பிக்குது. இது சாதாரண மாணவர்களா இருந்தாங்க அப்படின்னா அந்த மதிப்பெண்களை பெரிய வெற்றியாக தான் வந்து கொண்டாடி இருப்பாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க எழுதியிருக்கக்கூடிய அந்த மதிப்பு இருக்கு இல்லையா, சோ அது வந்து அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. நான் வந்து இவ்வளவு எழுதியிருக்கேன், கண்டிப்பா என்னோட மார்க் வந்து 100% இருக்கணும், ஆனா வந்து 95% இருக்கிறது என்னால பொறுத்துக்க முடியாது அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்துக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை அவங்களுக்கு இருந்ததுனால உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா என்னோட திறமைக்கு வந்து குறைவான மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அமைதியா உட்காந்துராம ரீவேலுவேஷன் போர்ட் ஆரம்பிக்கிறாங்க. சோ ரீவேலுவேஷன் போட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கூடுதலா 24 மதிப்பெண்கள் ஆரம்பிக்கிறாங்க. நீங்களே சொந்தமா பிசினஸ் பண்ணிருக்கலாம், ஆனா உங்களுடைய உழைப்புக்கும் அந்த உழைப்புக்கு ஏத்த மதிப்பு அப்படின்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த மதிப்புக்கு என்னைக்குமே வந்து அந்த மதிப்பையும் அந்த உழைப்பையும் வந்து விட்டு கொடுத்துராம அதுக்கு தட்டி கேட்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில உங்களோட அந்த உழைப்புக்கான மரியாதை அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கும். அவனி கெஜ்ரிவால் அவங்க வந்து அவங்க மேல அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்ததுனாலதான் ஒட்டுமொத்த இந்திய கல்வி வாரியத்தையே வந்து தன்னோட விடைத்தாள்களை திருப்பி பார்க்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவனி கெஜ்ரிவால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்தியாவில மிக இளம் சாதனையாளர்கள் வந்து செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இது வந்து எல்லா பெண்களும் வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கணும். உங்களுடைய வாழ்க்கையிலுமே வந்து சவால்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய உழைப்புக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காத போது விதி இவ்வளவுதான் அப்படின்னு வந்து பெண்கள் நீங்க விட்டுறாம அமைதியை ஏற்றுக்கொள்ளாம உங்களுடைய உழைப்பு மேல முழு நம்பிக்கை உங்களுக்கு இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா அதை நிர்வகிக்கிறதுக்கு எந்த ஒரு எல்லைக்கும் போக முடியும், போகலாம் அப்படின்றத நான் நிகழ்ச்சியின் மூலமா நான் தெரிவிச்சுக்கிறேன். சோ இப்போ அடுத்தடுத்து நிகழ்ச்சியில உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நீர்களே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: மச்சான், என்னடா ஏதோ பெரிய சயின்டிஸ்ட் லெவலுக்கு யோசிச்சுட்டு இருக்க.
1: மச்சான், எனக்கு ஐடியா அருவியா கொட்டுது, அதை என்ன பண்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: டேய் பாத்துடா, வேஸ்ட் ஆகிட போகுது.
1: மச்சான், நேத்து பேங்க்ல அமௌண்ட் எடுக்கலான்னு போனானா?
0: சரி, ஏன்னா பேங்க்ல அமௌண்ட் இல்லையா?
1: அது இல்லடா, அமௌண்ட் எடுக்கலான்னு போனா ஷாக் அடிக்குது.
0: எனக்கு ஷாக் அடிக்குதா? அது எப்படிடா?
1: ஏன்னா அது கரண்ட் அக்கௌண்ட்.
2: நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்.
3: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school, Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautiful ah design panna Sonavaliyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 944259216.

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடியே கெடுக்கும் மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில்
4: கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. கடந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயும் நான் வந்து பெண்கள் தண்ணீர் குடிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம், தண்ணீர் குடிக்க மறக்கக்கூடிய பெண்களை பற்றியும் அதனால் வர பாதிப்புகள் பற்றியும் நான் வந்து நிறைய பகிர்ந்திருந்தேன். ஆனால் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் என்ன பகிர்ந்துக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணீர் முறையாக குடித்தா நம்ம உடம்புல நடக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன, உடல் உறுப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் வந்து சொல்ல போகிறேன். அதே மாதிரி நம்முடைய உடல் உறுப்புகள்லாம் எந்த அளவுக்கு வந்து பலமா இருக்க ஆரம்பிக்கும் அப்படின்றத பத்தியும் நிகழ்ச்சியில நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்க போறேன். சோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். சோ பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களா இருக்கட்டும் இல்ல பெண்களா இருந்து நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது, நீங்க தண்ணீர் குடிச்சிருப்பீங்க ஆனா உங்களுடைய உடல்ல நடக்கக்கூடிய அந்த மாற்றங்களா இல்ல உடல்ல இதுநாள் வரைக்கும் நடக்காத ஒரு மாற்றம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு, நான் தண்ணி அதிகமா குடிக்கும் போது அப்படின்றத பத்தி எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. சோ ஆரம்பிச்சிடலாமா? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்துல பெரும் பகுதி தண்ணீர் தான் இருக்க ஆரம்பிக்குது. அப்போ நம்ம போதுமான அளவு தண்ணீர் குடிக்கும் போது ரத்தம் வந்து சீரான பதத்தில் இருக்க ஆரம்பிக்கும். இதனால இதயம் வந்து ரத்தத்தை உடல் முழுக்க பம்ப் பண்றதுக்கு, உடல் முழுக்க சுத்தி வரதுக்கு, சர்க்குலேட் ஆகிறதுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்க ஆரம்பிக்கும். இப்படி இருக்கும்போது தண்ணி குறையும் போது ரத்தம் வந்து தடிமனாக ஆரம்பிக்கும். சோ ஒரு மாதிரி தடிமனாகி இதயத்துக்கு வந்து பாரமா அமைய ஆரம்பிச்சிடும். அதனால இதயம் ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னா தண்ணீர் நீங்க குடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு சிலர்லாம் வந்து ஒரு மாதிரி எனக்கு எல்லாம் வந்து நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவீங்க இல்லையா? சோ இது எல்லாத்துக்கும் காரணம் தண்ணீர் குடிக்காம இருக்கிறது தான், ரத்தம் வந்து தடிமனா இருக்கிறதுனாலதான். அதுக்கப்புறமேட்டு வந்து சிறுநீரகங்களின் நிம்மதி, அதாவது நம்ம உடம்போட ஃபில்டர் அப்படின்னா அது சிறுநீரகம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தாராளமா தண்ணி குடிக்கும் போது சிறுநீரகம் எந்தவித சிரமமும் இல்லாம வந்து கழிவுகளை வந்து சுத்திகரிக்க ஆரம்பிக்கும், வெளியேற்ற ஆரம்பிக்கும். ஆனா தண்ணீர் குடிக்கல அப்படின்னு போது சிறுநீரகங்கள் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஃபில்டர் பண்றதா இருக்கட்டும் இல்ல புத்துணர்ச்சியா இருக்கிறது இது எல்லாமே இருக்கவே இருக்காது. தண்ணீர் நீங்க குடிக்கும் போது, அதாவது எந்த அளவுக்கு குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய சிறுநீரகங்கள் எல்லாமே வந்து புத்துணர்ச்சியோட வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து நம்மளுடைய மூளையினுடைய சுறுசுறுப்பு கிட்டத்தட்ட 80% தண்ணீர்ல தான் இருக்க ஆரம்பிக்குது. முறையா தண்ணீர் குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் மூளையில இருக்கக்கூடிய செல்கள் நல்லா ஆக்சிஜனை உறிஞ்ச ஆரம்பிச்சு நம்மளோட நினைவாற்றல மெமரி அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி மதிய நேரத்துல வரக்கூடிய அந்த தலைவலியும் சோர்வும் நம்ம பக்கத்துல வராம இருக்கிறதுக்கு நம்ம தண்ணீர் குடிக்கிறது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு இருக்கு இல்லையா, அது வாய்க்குள்ள போய் அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் உள் உறுப்புகளுக்கெல்லாம் போய் கடத்தப்படுறதுக்கு தண்ணீர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆதாரமா இருக்க ஆரம்பிக்குது. போதுமான தண்ணி வந்து குடலுக்குள்ள கிடைக்கும் போது செரிமானம் ரொம்ப சுலபமா இருக்க ஆரம்பிக்கும், வயிறு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு கோளாறுமே வராம இருக்க ஆரம்பிக்கும். அதனால தண்ணீர் அப்படின்றது பெண்களுடைய வாழ்க்கையில நீங்க குடிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய இதயம் வந்து பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து சிறுநீரகங்கள் வந்து நிம்மதியா இருக்க ஆரம்பிக்கும், மூளையில வந்து சுறுசுறுப்பு அப்படின்றது அதிகரிக்க ஆரம்பிக்கும், குடல் அசைவு வந்து சீராக ஆரம்பிக்கும். குடல் அசைவு வந்து சீராக

இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் பகிர்ந்திருக்கேன். அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்க ஆரம்பிக்குது. அதாவது தண்ணீர் குடிக்கிறது நம்மளுடைய உடல் உறுப்புக்கு எந்த அளவுக்கு நன்மைகளை தர ஆரம்பிக்குது அப்படின்றத பற்றி நான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் நான் பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கேன், நீங்கள் கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுகிறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டு தான் தெரிஞ்சுகிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
5: கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன பகிர்ந்துக்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பகிர்ந்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் பகிர்ந்துக்கிறதுக்கு இன்னும் எக்கச்சக்கமா இருக்கும் இல்லையா. அவங்களுடைய மனசுல நினைக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் பத்தி இன்னைக்கு நம்ம கூட வந்து ஒருத்தங்க வந்து பகிர்ந்துக்க போறாங்க. அவங்க யாரு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம்ப்பா. என்னோட நேம் வந்து ஜான்சி ராணி அருண்ராஜ்.
5: சோ ஜான்சி ராணியாக்கா, எங்க இருந்து பேசுறீங்கக்கா சொல்லுங்கக்கா.
6: இது வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட், பெத்தநாயக்கன் பாளையங்கிற ஊரு. நான் இங்க வந்து பியூட்டிஷியன் ஆகி ஒரு 10 இயர்ஸ் ஆகுது.
5: ஜான்சி ராணி அக்கா வந்து நம்ம கூட பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க பெத்தநாயகம் பாளையத்துல இருந்து. ஜான்சி ராணி அக்கா, இப்போ நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க?
6: நான் வந்து இப்போ வந்து பியூட்டிஷியனா இருக்கேன். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் போலீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆமா, மேரேஜ்க்கு அப்புறம் அப்புறம் குழந்தைங்களோட இதுக்காக நான் ஜாப் வந்து ரிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓனா பிஸ்னஸ் அப்படிங்கிற இந்த லைனுக்குள்ள வந்துட்டேன்.
5: ஸோ ஸ்டார்டிங்ல வந்து நான் போலீஸா இருந்தேன், அதுக்கப்புறமேட்டு இப்போ என்னோட ஃபேமிலியை பார்த்துக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் வேலையை குட் பண்ணிட்டு வீட்டில் இருக்க ஆரம்பிச்சேன். இப்போ வந்து பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத இன்னைக்கு நம்ம கூட வந்து ஜான்சி ராணி அக்கா

0: சொல்லியிருக்காங்க. ஸோ ஜான்சி ராணி அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரியான வீரம், ஸோ போலீஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குல்ல கேட்கும் போது. ஸோ அவங்ககிட்ட நாம இன்னும் தொடர்ந்து பேசலாம். அக்கா, நீங்கள் வந்து இப்போ காவல்துறையில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு போது, ஸோ ஒரு பொண்ணாக நீங்கள் அந்த இடத்துக்கு போய் இருக்கும்போது அந்த ட்ரைனிங்லாம் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது, அதை பற்றி சொல்லுங்கக்கா.
1: ஃபஸ்ட்டு நான் போகிறப்ப வந்து அது எனக்கு ஒரு நல்ல தைரியமாக தான் கண்டு போனேன். பட் ஆனால் அங்கே போயிட்டு அங்கே அந்த ஒர்க்கில் வந்து அவங்க பார்க்குற விதம் அதெல்லாம் எனக்குமே அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போவே இப்போ இன்னுமே மாறிடுச்சு, ரொம்ப டஃப் தான் பொண்ணுங்களுக்கு இந்த ஜாப்.
0: ஸோ ஒர்க்குக்காக ட்ரெயின் ஆகுறது அப்படின்றது சவாலான ஒரு விஷயம். அது எல்லாத்தையும் கடந்து நான் போலீஸ் ஆகியிருக்கேன் அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. அக்கா நீங்கள் சொல்லுங்கள், இப்போது அந்த அனுபவம்லாம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க, அந்த ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு போது என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுப்பாங்க, எப்படி இருக்கும் அந்த காலம், அதை பற்றி சொல்லுங்கக்கா.
1: அதாவது நம்மளை 24 hours ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளை ரெடி பண்ணுவாங்க, அவ்வளோதான். நம்ம மைண்டு நம்ம காலையில் இப்போ ஒரு 4:00 எழுப்பிடுவாங்க. எழுப்பிட்டு நம்ம ஒரு 5:00 அவங்க கிரவுண்டு வந்துடணும், பரேடு பண்ணுறது இந்த மாதிரி ஒர்க் இருக்கும். திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு லா கிளாஸ் மாதிரி வைப்பாங்க. அது எப்படின்னா லா சம்பந்தமான இதெல்லாம் படிக்கணும், அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ஈவினிங் ஆஸ் யூஷுவல் பரேடு அந்த மாதிரி இருக்கும். இடையில வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கான டைம் மட்டும்தான் இருக்கும், ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி. தூங்குற அவர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 hours தான் இருக்கும். அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 1 year அந்த மாதிரியே ட்ரைனிங் கொடுத்துட்ருப்பாங்க. நம்ம அதுக்கு அடாப்ட் ஆகிடுவோம், நம்ம அந்த ட்ரைனிங்க்கு நம்ம பழகிடுவோம். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவலாக அப்புறம் தான் நம்ம ஸ்டேஷன் போட்டாலும் அவங்க அந்த இதோட இருப்பாங்க, அலர்ட்டோட இருப்பாங்க. அதுக்காக தான் அதை அவங்க பண்ணுறாங்க. ஓகே தான், இது பொண்ணுங்க வந்து தைரியமாக வந்து இந்த மாதிரிலாம் அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிறது நல்லது தான்.
0: பெண்கள் வந்து எக்ஸாம்ஸ் எழுதிட்டு உள்ளே போனதுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு தைரியத்தை வர வச்சு ஒரு பொண்ணு வந்து தைரியமாக இருக்க முடியும், தைரியமாக செயல்படணும், அதுக்காக தான் வந்து ட்ரைனிங் அப்படின்றத கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ட்ரைனிங் மூலயமா தான் அவங்க எந்த ஒரு இடத்துலையும் போய் தைரியமாக நின்று இப்போ பேசுகிறாங்க இல்லையா, காவல்துறையில் இருக்கக்கூடியவங்க. ஸோ அவங்க எல்லாம் போய் தைரியமாக நின்று பேசுகிறாங்க அப்படின் போது அதுக்கு அந்த ப்ரிப்ரேஷன், அந்த ட்ரைனிங் அதெல்லாம் கொடுக்கறதுனால தான் அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. அதுவும் ஜான்சி ராணி அக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நாம இன்னும் தொடர்ந்து நாம நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரில் கேரிடுவாங்க, தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நிகழ்ச்சி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில நம்ம கூட வந்து யார் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜான்சி ராணி அக்கா. சோ ஜான்சி ராணி அக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ பியூட்டிஷியன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, மேக்கோவர் ஆர்டிஸ்டா இருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி அவங்களோட வாழ்க்கையில அப்படியே திருப்பி பார்த்தோம் அப்படின்னா போலீஸ்ல ஒர்க் பண்ணிருக்காங்க, காவல்துறையில ஒர்க் பண்ணிட்டு தான் வேலையை குட் பண்ணிட்டு இப்போ வந்து இருக்காங்க. சோ அவங்க கிட்ட தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை எல்லாத்தையும் நம்ம கூட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க.
1: வீட்டுக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அந்த சூழ்நிலையில லேண்ட் லைன் போன் மட்டும் தான் இருந்துச்சு. நான் போறப்போ அது மட்டும் பேசிப்போம், அந்த மாதிரி தான்.
0: சோ இந்த ட்ரெய்னிங் எல்லாம் நீங்க முடிச்சிட்டீங்கக்கா, முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்க வந்து ஜாப் வாங்கிட்டீங்க. சோ வாங்குனதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது?
1: நல்லா கெத்தா தான் இருந்துச்சு.
0: கெத்தா தான் இருந்துச்சு அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா வந்து காவல்துறையெல்லாம் வேலை வாங்குறது அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ அதில் வந்து வேலை வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு போது ரொம்ப சூப்பரான விஷயம் தான். ஸோ அக்கா அப்போ அதே மாதிரி ஃபேமிலியில் இருக்கவங்களாம் என்னக்கா சொன்னாங்க?
1: அவங்க எல்லாருமே ப்ரௌட் தான், ஏன்னா ஒரு நல்ல ஜாப் போயிருக்காங்க. ஒரு ஏன்னா சின்ன வயசுலேருந்தே ஸ்போர்ட்ஸ் பிளேயரு, ஒரு நல்ல ஒரு துருத்துருன்னு அப்படி இருக்கிற ஒரு கேரக்டர் தான். அதில் இருக்கும் போது இன்னும் கொஞ்சம் கெத்தா இருந்தது.
0: ஸோ எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் கண்டிப்பாக அவங்களாம் வந்து ஏதாவது ஒரு வேலை வாங்கிடும் பொண்ணு அப்படின்றத நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கூடி சீக்கிரத்தில் அதாவது காலேஜ் முடிக்கிறது
1: எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரிதான். அப்புறம் அது டைம் எடுக்க எடுக்க நமக்கு இது இல்லை.

0: ஒன்று இது ஒன்றுன்னு அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருந்திருக்கு. எனக்கும் அந்த மாதிரி தான்.
1: எனக்கு வந்து கனவு என்னன்னா, எந்த ஒரு விஷயத்திலையும், அதாவது ஒரு வேலை எடுக்கிறோம் அப்படின் போது அதில் வந்து 100% உழைப்பு கொடுக்க ஆரம்பிக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்க ஆரம்பிக்கணும், அதில் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத என்னோட கனவாக இருக்க ஆரம்பிச்சது. அதுக்கேற்ற மாதிரி தான் நானும் இருந்தேன், அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வேலையும் கிடைச்சிருச்சு அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலுமே எல்லாருக்கும் ஒவ்வொரு எண்ணம் இருக்க ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ சின்ன வயசுலேருந்து வந்து ஒரு ஐபிஎஸ் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐஆர்எஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி எண்ணங்கள் இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வேலையெல்லாம் குவிட் பண்ணிட்டு நம்ம ஆஃப்டருக்கு அப்புறமேட்டு வந்து ஏதாவது ஒரு ஃபீல்டில் சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எல்லாருமே கடைபிடிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் ஜான்சி ராணி அக்கா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பேசுறதும். அக்கா ரொம்பவே நன்றிக்கா இவ்வளோ நேரம் எங்களோட நிகழ்ச்சியில் பேசுனதுக்கு. நேயர்களை, நானுமே இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கறத ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறியாங்க கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன இது வாக்கறி, இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நான் முன்னாடி கிளியர் பண்ணிட்டேனா, அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சி இல்லைன்னு இல்லை, எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் போன்ல இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது.

மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்க காதாவரம் செலுத்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க ட்ரெண்ட்ல என்னென்ன ஏஐ வெப்சைட் புதுசு புதுசா வந்திருக்கு, எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போறேன். அது மட்டும் இல்லாம மார்க்கெட்ல இருக்கிற பெஸ்ட் ஸ்மார்ட் கேஜெட்ஸ் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்கு, அதுல எது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல டிஜிட்டல் வேர்ல்டுல நாம் எப்படி சேஃப்

7.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில திவாகர் என் கூட. இதனை தொடர்ந்து இன்னைக்கு ஆரம்பத்துல திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான சமையான ஒரு முக்கியமான விஷயம் தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். நீங்க ஸ்மார்ட் போன் வச்சிருந்தீங்கன்னா எல்லா ஸ்மார்ட் போன்லயுமே காமனான ஒரு செட்டிங்கை நீங்க வந்து கவனிச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னா லொக்கேஷன் அப்படிங்கிறது. இந்த லொக்கேஷன் எதுக்காக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட லொக்கேஷன் பர்மிஷனை கேட்கறதுக்காக மட்டும் நினச்சிங்கன்னா அது உங்களோட தப்பு. இந்த லொக்கேஷனை வச்சு உள்ள நிறையா சர்வீசஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு, நிறையா வேலைகள் ரன் ஆகிட்டுருக்கு உங்கள் ஃபோனில். இது என்னங்கிறத தெளிவாக அதெல்லாம் சொல்கிறேன், நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. நம்ம ஃபோனில் ஒவ்வொரு ஒரு சில ஆப்லாம் வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷனோட பர்மிஷன் தேவைப்படும். உதாரணத்துக்கு கூகுள் மேப் ஆகட்டும், இல்லை வேறு ஏதாவது மேப் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை அது இல்லாமல் நீங்கள் இன்ஸ்டாகிராம்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா லொக்கேஷன் பர்மிஷன் கேட்கும். எதுக்காகனா உங்கள் ரீஜனில் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான கண்டென்ட் கொடுக்கறதுக்கு. கூகுள் மேப் எதுக்காகனா ஜிபிஎஸ்க்காக கேட்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் லொக்கேஷன் பர்மிஷன் கொடுக்க சொல்லி கேட்கும். இந்த லொக்கேஷனை தொட்டு லொக்கேஷன் சர்வீஸ்க்குள்ளே போய் அங்கே டைம் லைன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை தொட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கடைசி 3 மாதம் 6 மாதத்தில் எந்தெந்த ஏரியாவுக்கெலாம் போயிருக்கீங்க அப்படிங்கிறது ரெக்கார்டே பண்ணியிருக்கோம். உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் போன இடத்துக்கெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கும். நீங்கள் அதை எப்போ வேணாலும் எடுத்து பார்த்துக்கிற மாதிரியான ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த லொக்கேஷன் டைம் லைனை நீங்கள் வேணும்னா வச்சுருக்கலாம், இல்லைன்னா ரிமூவ் பண்ணிடலாம். இது எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். உங்கள் மொபைலோட செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே கீழே தள்ளிகிட்டே போனீங்கன்னா அங்கே லொக்கேஷன் அப்படின்னு இருக்கும். அதை தொட்டு உள்ளே போனதுக்கப்புறமா லொக்கேஷன் சர்வீசஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை தொட்டதுக்கப்புறம் டைம் லைன் டேப் டு மேனேஜ் அப்படின்னு இருக்கும், அதை தொட்டுக்கோங்க. அதை தொட்ட உடனே டைம் லைன் இஸ் ஆன் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை தொட்டு நீங்கள் வந்து உங்களோட டைம் லைனை நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். அந்த டைம் லைன் பார்த்தீங்கன்னா அங்கே ஹெல்ப் பிஸ்னஸ் டு எஸ்டிமேட்னு இருக்கும், மேலே டேர்ன் ஆஃப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை தொட்டிங்கன்னா அங்கே டேர்ன் ஆஃப்னு மட்டும் இருக்கும், இல்லை டேர்ன் ஆஃப் அண்ட் டெலிட் ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்கும். டேர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் டெலிட் பண்ணிடுவான்னு கேட்கும். நீங்கள் டேர்ன் ஆஃப்னு கொடுத்துக்கலாம், இல்லை டேர்ன் ஆஃப் அண்ட் டெலிட் ஆக்டிவிட்டின்னு கொடுத்துக்கலாம். இது கொடுக்கறதுனால இனிமேட்டுக்கு நீங்கள் எங்கே போனாலும் உங்களோட லொக்கேஷனை ட்ராக் பண்ணாது. இதை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா கேட்கலாம். இப்போ உங்களுக்காக 2 பாட்டு வந்துகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு பாட்டு கேட்டு வந்துருங்க மக்களே.

0: தாருக்குள்ளே உன் உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரிமீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் முரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாளி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. அதாவது 34 மேட்டூர் டேம் கட்டப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு இந்த தண்ணீரை சேலத்துக்கு கொண்டு வரணும், சேலம் மக்களுக்கு மேட்டூர் தண்ணி குடிநீராக கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து சேலம் மாநகரத்துக்கும் இதர பகுதிகளுக்கும் பனமரத்துப்பட்டி ஏரியினுடைய தண்ணீர் தான் வந்தது, அதுதான் நம்ம மக்கள் குடிநீராக பயன்படுத்துகிறாங்க. இப்போ அதனுடைய உற்பத்தியோ அந்த தண்ணீருடைய அளவு குறைஞ்சி போனதுனால சேலம் மாநகரின் தண்ணீர் தேவைக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணி, அப்போ வந்து மெட்ராஸ் கவர்மெண்ட்டுடைய கவர்னரா லார்டு எர்ஸ்கின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து காவிரி குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை வந்து 22/10/1937 அவர் வந்து இங்கே சேலத்தில் நம்ம அஸ்தம்பட்டி பகுதியில் இன்னைக்கு இருக்கிற குடிநீர் மேல்நிலை தொட்டி, ரெண்டு தொட்டி இருக்கு பாருங்க, அஸ்தம்பட்டி டேங்க் வாட்டர் டேங்க், அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு போட்டு சேலம் மேட்டூர் வாட்டர் ஸ்கீமை வந்து அவர் வந்து அடிக்கல் நாட்டுறாரு. அந்த கல்வெட்டு இன்னமும் இருக்கு. அப்புறம் இந்த திட்டத்துக்கான இரண்டு தொட்டிகளும் அப்புறம் பைப்பு வசதிகளும் அனைத்துமே வந்து பூமிக்குள்ள பதிக்கிறதான அந்த பணிகள் அனைத்துமே முடிக்கப்பட்டது. எல்லாமே முடிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில இரண்டாம் உலக போர் வந்துருச்சு. அதாவது 1939 இரண்டாம் உலக போர் வந்ததுனால எல்லா விதமான திட்டங்களும் அப்படியே கிடப்புல போட்டுட்டு போருக்கான காரியங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதனால வந்து இந்த திட்டம் வந்து சேலம் மேட்டூர் குடிநீர் திட்டம் வந்து அப்படியே கிடப்புல போடப்பட்டது. அப்ப வந்து 1952 இந்த பணிகளை அப்ப வந்து சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த சேலத்தைச் சேர்ந்த மூதறிஞர் ராஜாஜி இந்த கிடப்புல போட்ட அந்த திட்டத்தை திருப்பியும் ரிவைவ் பண்ணி திருப்பியும் அதுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்து அந்த திட்டத்துக்கான எல்லா பணிகளையும் திருப்பியும் தோக்கி சேலத்துக்கு வந்து தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் வந்து ஒரு மிகவும் ஒரு தீர்க்கமாக அதை எடுத்து நம்ம ஊர் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தில் அவர் வந்து இந்த காரியத்தை சாதிச்சாரு. அப்போ வந்து ஏற்கனவே அந்த பைப்புகள்லாம் பதிக்கப்பட்ட நிலையில் தொட்டிகளும் கட்டப்பட்ட நிலையில் இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மேட்டூர்லேருந்து தண்ணியை வந்து அந்த பைப்புகள் மூலமாக அனுப்பி இந்த டேங்கில் ரெப்பி இதை வந்து ஒரு செம்பில் வந்து அந்த தண்ணியை பிடிச்சி அன்னைக்கு வந்து அந்த இடத்துல அஸ்தம்பட்டி நீர்த்தேக்கத்துக்கு முன்பாக மிகப்பெரிய கூட்டம் நின்றது. அந்த விழா வந்து 1952 April 20 அஸ்தம்பட்டி குடிநீர் தேக்க தொட்டிகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த விழாவில் ஒரு செம்பில் மேட்டூர் தண்ணியை வந்து மூதறிஞர் ராஜாஜி பிடிச்சி அந்த தண்ணியை வந்து மக்கள் மேலே தெளிச்சாரு. அந்த தண்ணியை வந்து மக்களுக்கு அதை வந்து காட்டினார். இப்படிதான் வந்து சேலத்துக்கான அந்த குடிநீர் திட்டம் வந்து நிறைவேறியது. இன்னைக்கு நம்ம வந்து காவிரி தண்ணியை குடிக்கிறோம்னு சொன்னால் அதற்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாறு இதன் பின்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: என் பேர் விகாஸ், ராசிபுரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. அன்பே சிவம்.

0: திங்கள் முதல் சனி வரை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
2: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிகிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புற மக்களே. இந்த மாதிரியான டெக்குரு நிகழ்ச்சியில் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா FM வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். நீங்கள் கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா FM ஒலிபரப்புற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா FM வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். அனுப்புகிறப்ப இன்கேஸ் நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க அப்படின்னா பேர் ஊர் பேர் பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்லை எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம்பெறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். இதனை தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகரன் என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான செமையான ஒரு ஃபோன் தான் கொண்டு வந்திருக்கேன் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக. நீங்கள் ஒரு 30,000 ரூபாய் பட்ஜெட் வச்சுருந்தா அதில் ஒரு டீசெண்டான ஸ்பெக்ஸ் உள்ள செமையான ஃபோன் வாங்கணுன்னா இந்த ஃபோனை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது ஒரு சூப்பரான ஃபோன். இந்த ஃபோனோட பேர் என்ன தெரியுமா, மோட்ரோலா ஏஜ் 70 ஃபியூசன் அப்படிங்கிறது தான் இந்த மொபைலோட பேர். மோட்ரோலாவில் என்ன தான் நிறையா மொபைல் இருந்தாலும் இந்த மொபைல் எப்பயுமே வந்து ஒரு தரமான மொபைல்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதில் அவ்வளோ ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க, அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மேலோட்டமாக பார்த்துடலாமா. இந்த மொபைலோட டிசைன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளே பார்க்குறதுக்கே செமையாக இருக்குது. ஒரு கர்வ்டு டிஸ்பிளே மாதிரி கொடுத்துருக்காங்க. பெசில்ஸ்லாம் சைடில் ரொம்ப தின்னாக கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே வருது. எமோல்டு டிஸ்பிளே இது 6.8 இன்ச்சுக்கு ஒரு பெரிய டிஸ்பிளே. அதில் பஞ்ச் ஹோலில் உங்களுக்கு கேமரா கொடுத்துருக்காங்க. 144Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனோடையும் வருது. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிப்பிள் கேமரா செட்டப்பில் ஒரு ஃப்ளாஷ் லைட்டோட கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ரேம் ட்ரிபிள் கேமரா வருது. அதில் மெயின் கேமராவாக பார்த்தீங்கன்னா 50 MP கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு LED ஃப்ளாஷ் லைட்டோட வருது. 4K at 30 FPS உங்களால் வீடியோ எடுக்க முடியும். முன்னாடி கொடுத்துருக்க செல்ஃபி கேமரா 32 MP கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் லைட் இருக்கு. இதை தாண்டி இந்த மொபைலில் சொல்லணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா இந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் தான். Snapdragon 7S Gen 4 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, ஆக்டோகோர் ப்ராசஸர். ரேம்னு பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்ல கொடுத்துருக்காங்க. 8GB ரேம் இருக்கு, 12GB ரேம் இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைலில் AI ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் AI ஃபீச்சர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைலில் 2 SIM போட்டுக்க முடியும், 5G சப்போர்ட்டட் தான். இதில் எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ்லாம் யூஸ் பண்ண முடியாது, இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான். 128GB 256GBன்னு 2 வேரியண்ட்டில் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட்டுமே கொடுக்குறாங்க. இந்த ஃபோனில் பேட்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 7000mAh பேட்டரி கொடுத்து

வச்சிருக்காங்க. 68 வாட்டுக்கு டர்போ பவர் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அதனால டக்குன்னு ஸ்பீடா ஃபாஸ்டா சார்ஜ் ஏறிடும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒரு நல்ல மொபைல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மொபைல் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப சூட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா 30,000 ரூபாய் ரேஞ்சுக்குள்ள ஒரு தரமான சூப்பரான மொபைல்னு கூட சொல்லலாம். இந்த மொபைலோட பெயர் மோட்ரோலா AG70 Fusion. இது ஆன்லைன்லயே அவைலபிளா இருக்கு. இந்த மொபைல் வேணா நீங்க பார்த்து ரிவ்யூஸ்லாம் படிச்சு பார்த்து அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. இப்ப தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க திவாகரனுடன். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. என்னென்ன அப்படிங்கறத அந்த பாடலுக்கு பிறகு கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: மச்சான் சேகரு, என்ன மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்னை நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியே கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: மக்காத நெகிழி மண் வளத்தை அளிக்கும், மக்கும் துணிப்பை மண் வளத்தை காக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி. இது வாக்கரேனுடன் இப்போ ஒரு அருமையான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல் கேட்டிருப்பீங்க. அந்த பாடல் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நம்ம சோனா எஃப்எம்ல நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் நீங்கள் கேட்கலாம். புது புது பாடல்கள், தனித்துவமான பாடல்கள், இந்த மாதிரி நிறைய சாங்ஸ் கேட்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நம்ம சோனா எஃப்எம்ல இந்த பாடல்கள்லாம் போடுற பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதில் ஏதோ ஒரு பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பாட்டோட ஃபீட்பேக்ஸ் நீங்கள் சோனா எஃப்எம்க்கு ஷேர் பண்ணலாம். 9787-107-8, அதாவது 9787-70-1078 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்ஸை சொல்லலாம். மக்களே, மெசேஜ் பண்ணுறப்ப மறக்காமல் பேர், ஊர் பேர், பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியில் நம்ம ஆன்லைன் மோசடிகள், இணையதள மோசடிகள்லேருந்து நம்மளை எப்படி தற்காத்து கொள்வது அப்படிங்கிறத நம்ம கேட்குற கேள்விக்கு தெளிவாக நமக்கு விளக்கத்தை கொடுக்கறதுக்காக ஒரு சிறப்பு விருந்தினர் வந்து இணைஞ்சிருக்காரு டெக்குரு நிகழ்ச்சியில். செக்யூர் வேர்ல்ட்ஸோட சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் மற்றும் சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சராக இருக்கக்கூடிய ஜெய் கணேஷ் லக்ஷ்மணன் சார் தான் இன்றைக்கி நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க.
1: வணக்கம் சார். சார், இதுக்கு முன்னாடி டெக்குரு நிகழ்ச்சியில் நம்ம வீட்டுக்கு ஒரு பேக்கேஜ் வருதுன்னா அந்த பேக்கேஜில் இருக்க அட்ரஸை வச்சு எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அது எப்படி நம்ம வந்து தற்காத்துக் கொள்வது அப்படி ஆகாமல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. இப்போ என்னென்னா, இந்த பேக்கேஜ்லேருந்து வரதாகட்டும் இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயமாகட்டும், நம்மளோட டேட்டாஸ், சின்ன சின்ன டேட்டாஸ்னால் எப்படி வந்து செக்யூர்டாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நம்மளே அறியாமலே சோசியல் மீடியாவில் ஒரு சில தவறுகள் பண்ணிகிட்டு இருப்போம், அந்த மாதிரியான விஷயங்களில் கூட டேட்டாலாம் லீக் ஆகுது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி எப்படி நம்ம டேட்டாஸை செக்யூர்டாக வச்சுக்கிறது?
2: நீங்கள் வந்து ஃபோட்டோ போட்டு நீங்கள் அதை வெளியே வந்து ப்ரொமோட் பண்ண வேணாம். அந்த ப்ராடக்ட் நான் வாங்கிட்டேன் அப்படின்றதுக்காக நீங்கள் வெளியே ஷோகேஸ் பண்ண வேணாம். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அதை ப்ரொசீட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கெல்லாம் வாங்கிட்டுலாம் இல்லை, அந்த ப்ராடக்ட்டை ஃபோட்டோ எடுத்து போடுங்க. கியூஆர் கோடி தான் காட்டி வந்து உங்களோட ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வெளியே நான் வாங்கிட்டுன்னு காட்டுற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை. டேட்டாவில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். இப்போ அவ்வளோ பெரிய செலிபிரிட்டின்னு நம்ம சொல்கிறோம், ஏன் அவங்களுக்கு இந்த இவங்களுக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய செலிபிரிட்டியாக இருந்தாலும் சரி, பிகாஸ் ஒரு நார்மல் பீப்புளாக இருந்தாலுமே சரி, அந்த ஒரு கரெக்டான ஸ்ட்ரென்த் உங்களுக்கு இருக்கணும். உங்கள் டேட்டால நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுன்றது இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு. எல்லாருக்குமே சரி, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டை வந்துட்டு

0: லைக் எப்படி சொல்றது, தெளிவா நீங்க ப்ரொசீட் பண்ற மாதிரி இருக்கணும். ஒரு ப்ராடக்ட் வருது, அந்த ப்ராடக்ட்டுக்கு சில உங்களுக்கு அதுக்குள்ள அந்த ப்ராடக்ட் மேல சில டேட்டாஸ் இருக்கு அப்படின்னா கிழிச்சு குப்பையில போடுங்க. கிழிச்சு போட்டீங்க அப்படின்னா அடுக்கிற அவன் திறமை இல்லை, ஏன்னா ஒரு ஒரு இடத்துக்கு அது மாற மாற சில டேட்டாஸ் அதுலயும் மிஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படின்னும் போது அது கரெக்டான ஒரு வேலிடான ஒரு ப்ராசஸா இருக்கும். ஸோ அதனால இந்த சினாரியோ யூஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிப்போம் டேட்டாஸ் வந்து செக்யூரா கொண்டு போறதுக்கு.
1: ஓகே, நம்ம சோசியல் மீடியாவில் போடுற ஒரு சில போஸ்ட்ல நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷனோ இல்லை நம்மளோட ஐடென்டிட்டியோ ரொம்ப வெளிப்படுத்தி போட வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கோ இல்லை நமக்கு ஏதாவது ஒரு பேக்கேஜ் எடுத்துனா அதில் இருக்க அட்ரஸு மொபைல் நம்பர்ஸ்லாம் நம்ம ஒன்று கிழிச்சு போடணும், இல்லைன்னா அதை மறைச்சி திரும்ப டஸ்ட்பினில் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏன்னா அந்த டேட்டா வச்சு மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் சொல்றதுலேருந்து எங்களுக்கு ரொம்பவே தெளிவாக புரிஞ்சது சார், ரொம்ப நன்றி. மக்களே, இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நமக்கு ஒரு பேக்கேஜ் வருதுன்னா அந்த பேக்கேஜை நம்ம தூக்கி போடுறப்ப அந்த பேக்கேஜில் இருக்க அந்த கவரோ இல்லை பாக்ஸோ அதெல்லாம் தூக்கி போடுறப்ப ரொம்ப இதெல்லாம் கவனித்து தூக்கி போடணும் அப்படிங்கிறத நானும் கேட்டுக்கிறேன்.
2: இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில். இது பாக்கறேன் கூட இன்றைக்கி டெக் குரு நிகழ்ச்சியில் நம்ம கூட ஒரு சிறப்பு விருந்தினர் வந்து இணைஞ்சு நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டாரு. யார் அவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா செக்யூர் வேர்ல்ட்ஸோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ மற்றும் சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சராக இருக்கக்கூடிய ஜெய் கணேஷ் லட்சுமணன் சார் நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாரு, ரொம்ப நன்றி சார். இப்ப தொடர்ந்து இணைந்திருங்கள் மக்களே சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க.

0: ஏ கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகரும் கூட பேசிட்டு நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்து சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, தொழில்நுட்ப வல்லுநர் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புற மக்களே. நம்ம சோனா எஃப்எம்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றோம், உங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ஆனா அது எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால நீங்க என்ன பண்ணணும், நான் இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இதனை தொடர்ந்து இப்ப நீங்க டெக் குரு நிகழ்ச்சியில சூப்பரான பாட்டு கேட்டிருக்கீங்க, கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. கருத்துக்கள் நீங்க அனுப்புறப்ப மறக்காம பேரு, ஊர் பேரு, பாடல் பேரு, இது மூணும் போட்டு அனுப்புங்க மக்களே. இதனை தொடர்ந்து இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு முக்கியமான விஷயம் வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட இயர்பட்ஸ். நீங்க ப்ளூடூத் இயர்பட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அது எப்படி மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் சொல்ல போறேன். ப்ளூடூத் இயர்பட்ஸ் இல்லாமல் அதுவாக மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அவ்வளோ சாதாரணமாக விட்டீங்கன்னா அப்புறம் இயர்பட்ஸ் வந்து சீக்கிரமாக ரிப்பேர் ஆகிடும். இது எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் இயர்பட்ஸை அடிக்கடிக்கு சுத்தம் பண்ணி வைக்கணும். சுத்தம் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல சாஃப்டான கிளாத் எடுத்து இயர்பட்ஸுக்கு அந்த வெளியே இருக்க அந்த கேஸ்க்கு வெளியும் சரி அந்த இயர்பட்ஸை உள்ளே போட்டு வைப்பில்ல அந்த இதுலேயும் சரி நீங்கள் வந்து நல்லா க்ளீனாக சுத்தம் பண்ணணும். ஈரத்துணியோடு சுத்தம் பண்ண வேணாம், ஈரத்துணியோடு சுத்தம் பண்ணவும் கூடாது. நீங்கள் சாஃப்டான கிளாத்தை எடுத்து அந்த இதெல்லாம் சுத்தம் பண்ணணும். அதுக்கப்புறம் காதில் போடுற அந்த இயர்பட்ஸ் இருக்குல்ல, அந்த இயர்பட்ஸு டிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிக்கான் ரப்பர் கொடுத்துருப்பாங்க. நம்ம காதில் போய் குத்தாமல் இருக்கிறதுக்கு அந்த ரப்பரை வந்து நீங்கள் மெதுவாக வெளியே எடுத்து அந்த ரப்பரோட ஹோல்லலாம் வந்து அங்கே இருக்க ஓட்டைகளில் இடுக்கலாம் நீங்கள் நல்லா சுத்தம் பண்ணணும். காதில் ரெகுலராக போட்டு யூஸ் பண்ணுறதுனால அங்கே நிறைய அழுக்குகள் சேர்ந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால் அதெல்லாம் சுத்தம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே காமனாக பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்னென்னா இயர்பட்ஸை சரியாக சார்ஜ் போடாமல் விடுறது. சார்ஜ் போடாமல் விடுறது அப்படின்னா நீங்கள் வந்து 0% வந்து அதுவே ஆஃப் ஆகிற அளவுக்கு எதுவுமே விடக்கூடாது. அப்பப்போ வந்து நம்ம சார்ஜ் போட்டு அது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். நீங்கள் 0% வர வரைக்கும் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இயர்பட்ஸ் கேஸில் இருக்கக்கூடிய பேட்டரி சீக்கிரமாக போயிடும், அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக தான் மாற்றுற மாதிரி இருக்கும். சார்ஜ் போடுற முக்கால்வாசி டிவைஸ் வந்து சீக்கிரமாக ஹீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி ஹீட் ஆகிற சமயத்தில் நீங்கள் சார்ஜரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணாமல் வச்சுருங்க. அந்த டைமில் ஹீட்டை கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னதான் ஹீட் ஆனாலும் பரவாயில்ல, நான் சார்ஜ் போட்டே தான் இருப்பேன் அப்படின்னு அதை விட்டிங்கன்னா சீக்கிரமாக ரிப்பேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால் அந்த தவறை பண்ணாதீங்க. அடிக்கடிக்கு வந்து நீங்கள் உங்களோட இயர்பட்ஸை தனித்தனியாக சார்ஜ் போடுறதை தவிர்த்துட்டு ரெண்டையும் ஒரே டைமில் சார்ஜ் போடுங்க. ஒரு சில டைம் இயர்பட்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சைடு மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்க, இன்னொரு சைடு நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு சைடு யூஸ் பண்ணாமல் அப்படியே கேஸ்க்குள்ளே விடுறதுனால ரெண்டு இயர்பட்ஸுக்குமே ஒவ்வொரு மாதிரி சார்ஜ் வேரி ஆகும். இது 100% இருக்கும், இதில் வந்து 80% இல்லை 20% இருக்கும். இந்த மாதிரி டைமில் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா ரெண்டுத்துக்குமே சரியாக சார்ஜ் ஏறாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால் இந்த மாதிரி தவறுகளை பண்ணாதீங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இன்றைக்கி டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக் குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் அனுப்புங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.
1: போடா டேய் நேரா.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: சோனா எஃப்எம் கேட்டுட்ருக்க நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாரத்தோட முதல் நாள் உங்களுக்கு சூப்பராக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இப்போது எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு சில அவங்களோட லைஃப்பில் ஒரு சில நாட்களில் அவ்வளோ சீக்கிரம் வந்து மறக்கவே வந்து முடியாது. அந்த நாள் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாளாக கூட வந்து இருக்கலாங்க. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்களால் மறக்கவே முடியாமல் இருக்கிற ஒரு நாள்னா எந்த நாள், எதனால் அந்த ஒரு நாளை மறக்கவே முடியாது அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்க, நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 9787-707-1078 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்க பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோனா எஃப்எம் கேட்டுட்ருக்க நம்ம மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ வழக்கம் போல் இன்றைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சமூக வலைத்தளங்களில் நடந்து அது சம பேசு பொருளாக போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் சம பேசு பொருளாக இருக்குது சமூக வலைத்தளங்களில் அப்படின்னு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்

வாட்ஸ்அப் வெப் மூலமா வந்துட்டு வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டை கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த மாதிரி வாட்ஸ்அப் வெப் மூலமா வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு மால்வேர்லாம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மால்வேர் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஹேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து ஒரு வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்து சேஃபாக இருந்துக்கோங்க. நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்திருக்கேன், தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, சா கந்தசாமி அவர்களோட சாயாவனம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த சாயாவனம் அப்படின்னா என்ன நாகராஜ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு கிராமத்தில் பல தலைமுறையாக யாருமே பராமரிக்காமல் அதுவாக அடர்ந்து வளர்ந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அதுதான் சாயாவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த தோப்பில் விதவிதமான புளிய மரங்கள், மூங்கில்கள், மாமரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பறவைகள் விலங்குகளும் அந்த ஒரு காட்டில் வந்து இருக்கும். இப்படிப்பட்ட ஊரில் இருந்து சின்ன வயசுலேயே வந்து வேற ஒரு ஊருக்கு போனவர் தான் சிதம்பரம். அவங்களுடைய அம்மா வந்து சின்ன வயசுலேயே அவரை வந்து வேற ஒரு ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பல வருடங்கள் கழித்து நல்லா காசு பணம்லாம் சம்பாரித்ததுக்கப்புறம் ஒரு நல்ல நிலமையில் இருக்கும்போது

0: திரும்பவும் அதே ஒரு ஊருக்கு வராருங்க. அவருடைய மைண்ட் செட் திரும்ப வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஊரில் பெரியவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈக்குவலாக நாம்மளும் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு வராரு. அவரோட லட்சியம் என்னவாக இருந்தது அப்படின்னா, அந்த சாயாவனம் அப்படின்ற ஒரு தோப்பு இருக்குது இல்லைங்களா, அதை விலைக்கு வாங்கி மொத்தமாக அதில் இருக்கிற மரங்கள் அதுக்கப்புறம் விலங்குகள் இது எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டு ஒரு கரும்பாலையை வந்து கொண்டு வரணும், சுகர் ஃபேக்ட்ரியை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் அவருடைய எண்ணம். இந்த ஒரு விஷயத்துக்கு அவருக்கு துணையாக இருக்கிறது யார் அப்படின்னா, அந்த ஊரில் இவரோட மாமா முறையில் வரக்கூடிய சிவனாண்டி தேவர் அப்படின்றவர் தான் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவரோட உதவியோடு தான் அந்த காட்டை வந்து அழிக்கிற வேலைகளை வந்து வேகமாக செய்கிறாருங்க சிதம்பரம். ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா, மரங்கள் கொடிகள் இது எல்லாத்தையும் வெட்டிட்டு அந்த ஒரு மரங்கள் கொடிகள் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மலை மாதிரி குவிக்கிறாங்க. அந்த பசுமையான காட்டிலிருந்து வெட்டப்பட்ட அந்த எல்லாத்தையுமே தீ வச்சு அழிக்கிறாங்க. அந்த ஒரு இடம் வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. அந்த தீயில எதிர்பாராத விதமாக அந்த காட்டை பார்த்துக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு சின்ன வீடு, அந்த வீடுமே வந்து எரிஞ்சு போயிருதுங்க. இதை பார்த்துட்டு சிதம்பரம் அவருடைய மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறார் அப்படின்னா, என் திட்டத்தில் சில விஷயங்கள் வந்து என்னை மீறி நடந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையாளராக அங்கேருந்து கடந்து போயிடுறாருங்க. காடு அழிஞ்சு அந்த இடத்துல கரும்பாலை உருவாகுது. இந்த கதையோட கிளைமேக்ஸ், அந்த கரும்பாலையெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா, சிதம்பரம் ஆற்றங்கரை ஓரமாக அப்படியே நின்றுட்டுருக்கிறார். அப்போ அங்கே ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க வராங்க. சிதம்பரம் கடையில் கிடைக்கிற புளி சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிதம்பரம் உடனே என்ன சொல்கிறாரு, சரிங்க பாட்டி நான் வேற ஒரு புளி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு யதார்த்தமான வார்த்தையை சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தான் நீ வந்து கறிக்கிட்டியே, அப்புறம் எங்கேருந்து புளி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பாட்டி. இந்த ஒரு விஷயம் சிதம்பரத்தை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துது. அந்த சாயாவனம், வளமான ஒரு தோப்பு, அந்த பாட்டி குரலில் அவர்கிட்ட பேசின மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு இடம் வந்து ஃபீல் ஆயிருக்குங்க அந்த நாவலை வந்து படிக்கும்போது. கட்டாயமாக இந்த ஒரு நாவலை எல்லாருமே வாங்கி படிங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற சா கந்தசாமி அவர்கள் எழுதின சாயாவனம். நன்றி.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஹே குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்திலாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த்த பாத்துக்கிறதுக்கு டாக்டர்லாம் வருவாங்களா?
2: என்னாமாமா, காலையிலே வாக்கிங் போல?
3: ஏண்டா மாப்பிள்ள, நானே பெட்ரோல் டென்ஷன்ல இருக்கேன், நீ வேற என்ன டென்ஷன் ஏத்துற? நீ
2: ஏண்டா மாப்பிள்ள, நடந்து போனா உடம்புக்கு நல்லது தானே? வெயிட் எல்லாம் குறையுது இல்ல?
3: உடம்பு மட்டுமா குறையுது, பர்சும் குறையுதுடா மாப்பிள்ள.
2: என்ன மாப்பிள்ள, முடியெல்லாம் இவ்வளவு விட்டுருக்க? வெட்டி எவ்வளவு நாள் ஆகுது? உள்ள குருவியே கூடு இருக்கும் போல இருக்கே.
3: சுமார் ஒரு 6-7 மாசம் இருக்கு மாப்பிள்ள. சரி மாப்பிள்ள, இதுக்கு மேல பொறுக்க முடியாது, நான் போய் அந்த கடைக்கு போய் முடிவெட்டு வந்துடுறேன்.
4: வாங்க சார், வாங்க. என்ன கட்டிங்கா செய்வீங்க சார் பாருங்க? சல்மான் கான், ஷாருக் கான், அமீர் கான் மாதிரி கட்டிங் பண்ணுங்களா? எந்த மாதிரி சார் வேணும்? கஜினி சூர்யா மாதிரி பண்ணிவிடுவா?
3: தம்பி, எனக்கு அதுல பாதி இதுல பாதி, மீதி எனக்கு வெட்டி விடுங்க தம்பி.
4: மீதி வெட்டி விடுறதா? பாருங்க, மக்களே பீதி ஆற அளவுக்கு வெட்டி விடுறேன். ஸ்டார்ட் பண்ணவா சார்?
3: ஆ ஓகே தம்பி, ஸ்டார்ட் பண்ணுங்க தம்பி.
4: சார் முடிஞ்சது சார், பாருங்க எப்படி இருக்கு.
3: சூப்பரா இருக்கு தம்பி. எவ்வளவு தம்பி ரேட்டு?
4: சார் என்ன கட்டிங் சேவிங்லாம் போக, ஒரு 1500 ஆயிடுச்சு சார்.
3: என்னது 1500? என்ன தம்பி சொல்றீங்க?
4: ஆமா சார், பெட்ரோல் எல்லாம் ஏறிட்டு போயிட்டு இருக்கு, நம்ம கட்டுப்படி ஆகணும்ல
3: தம்பி. பெட்ரோல் வரைக்கும் சலூனுக்கு என்ன தம்பி சம்பந்தம் இருக்கு?
4: சார் கேஷா ஜிபேவா
3: தம்பி?
5: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி உங்க லைஃப்ல மறக்கவே முடியாம இருக்கிற ஒரு நாள்னா எந்த நாளை வந்து சொல்வீங்க? எதுனால அந்த ஒரு நாளை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருக்கேன். ஸோ இதை பத்தி நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு

சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787701078 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்க பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா சமூக வலைதளங்களில் இந்த ஒரு விஷயம் செம்ம பேசு பொருளாக போயிட்டுருக்கு. அதெல்லாம் பார்த்த உடனே கேள்விப்பட்ட உடனே செம்ம இல்லை இந்த மாதிரி லைஃப்லாம் யாருக்கு எத்தனை பேருக்குங்க அமையும் அப்படின்ற மாதிரி தாங்க வந்து இருந்தது. ஸோ நடந்தது என்ன அப்படின்றத அவங்ககிட்ட நான் தெளிவாக சொல்லிடுறேன். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயச நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். என்னென்னா அஸ்ஸாமில் ரிக்கி அப்படின்னு சொல்லிட்டு இவர் இவருக்கு 17 வயசு தாங்க ஆகுது. இவருக்கு ஒரு என்ன மாதிரி ஆசை அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக சைக்கிளில் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அவர் என்ன பண்ணுறாரு, 2005 சைக்கிள் எடுக்கிறாரு. சைக்கிள் எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்படி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும் போதே பெங்களூரில் ஒரு இடத்துல ஒரு நாய்க்குட்டியை வந்து பார்க்குறாரு. அந்த நாய்க்குட்டி வந்து ரோட் சைடில் இருக்கிற ஒரு நாய்க்குட்டி, யாருமே வந்து கண்டுக்காத நிலையில் அந்த ஒரு நாய்க்குட்டி வந்து இருக்குது. அந்த நாய்க்குட்டியை ரிக்கி பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, அதை எடுத்துகிட்டு அதுக்கு சாப்பாடு பால் எல்லாம் வாங்கி கொடுத்து அவர் கொஞ்ச நாள் வந்து கூடிய கூட்டு போகிறாரு. அது சைக்கிளில் ட்ராவல் பண்ணும்போது கூடிய கூட்டு போகிறாரு. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் செம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அந்த நாய்க்குட்டியும் இவரும் செம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. பயங்கரமான ஒரு பாண்டு போல் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த நாய்க்குட்டியோடே சேர்த்து இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் வந்து பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 1000+ கிலோமீட்டர் சைக்கிள்லேயே கிராஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு வீடியோலாம் சமூக வலைதளங்கள்லாம் நான் வந்து பார்த்தேன். அதெல்லாம் பார்க்கும்போது வா செம்மல்ல வா சூப்பர் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி எத்தனை பேருக்கு தான் நடக்கும் தெரில அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்களாக வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னொரு சூப்பரான ட்ரெண்டிங்கான விஷயத்தை எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குருனா பேசிட்டு இருக்கேன்.

0: மச்சான், என்னடா ஏதோ பெரிய சயின்டிஸ்ட் லெவலுக்கு யோசிச்சுட்டு இருக்க.
1: மச்சான், எனக்கு ஐடியா அருவியா கொட்டுது, அதை என்ன பண்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: டேய் பாத்துடா, வேஸ்ட் ஆகிட போகுது.
1: மச்சான், நேத்து பேங்க்ல அமௌண்ட் எடுக்கலாம்னு போனா.
0: சரி, ஏன்னா பேங்க்ல அமௌண்ட் இல்லையா?
1: அது இல்லடா, அமௌண்ட் எடுக்கலாம்னு போனா ஷாக் அடிக்குது.
0: என்ன ஷாக் அடிக்குதா? அது எப்படிடா?
1: ஏன்னா அது கரண்ட் அக்கௌண்ட்.
2: நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்.
3: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school, Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhaningaloda future beautifully design panna Sonavaliyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 94425 92160.

மதுப்பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மதுப்பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: நீர்வளம் நிலவளம் காக்க நெகிழியை தவிர்ப்போம். மகிழ்வாய் வாழ இயற்கையாளான பொருட்களையே பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு நாள்னா எது அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. எதனால் அந்த ஒரு நாளை உங்களால் மறக்கவே முடியாது அப்படின்றத என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நான் என்ன அப்படின்றத கேட்குறதுக்கு நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசி இருக்கேன். அதாவது இப்போது நமக்கே தெரியும், நம்ம ஊரில் பயங்கர சில்லுன்னு கிளைமேட் இருக்குது, மழைலாம் வந்து பேஞ்சிட்ருக்கு. ஆனால் ஒரு இடத்துல வெயிலோட தாக்கம் ரொம்ப ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, இப்போது அந்த மாதிரியான ஒரு சூழல் ஒரு கண்ட்ரியில் இருக்குது. ஸோ என்ன கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து தெரிஞ்சுக்கலாமா? என்னென்னா, ஜெர்மனி அதுக்கப்புறமா இத்தாலி, இந்த ரெண்டு கண்ட்ரீஸில் வெயிலோட தாக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. எந்த அளவுக்கு வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா, அந்த டிராஃபிக் சிக்னல் நல்லா இருக்கும் உள்ள ரோட்டில் வச்சுருப்பாங்களே, இந்த மாதிரி டிராஃபிக் சிக்னல்லாம் உருகிற அளவுக்கு வெயிலோட தாக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கா. அது மட்டும் இல்லாமல் ரோட்டில் தார்லாம் இருக்குல்ல, தாருமே வந்து பயங்கரமாக உருகி மெல்ட் ஆகிற நிலமையில் வந்து இருக்குது. வெயில் வந்து பயங்கர அதிகமாக வந்த டீ தான், வெப்ப அலை வீசுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காங்க. இன்னும் ஒரு சில மக்கள்லாம் என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா, அந்த அடுப்பே இல்லாமல் ஆம்லெட்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி வெளியே வெயில் சும்மா ரோட்டில் ஒரு இந்த தோசைக்கல் மாதிரி வச்சுருக்காங்க, அதில் முட்டையை உடச்சி ஊற்றுறாங்க, கொஞ்ச நேரத்துலேயே ஆம்லெட் அப்பாயெல்லாம் வந்து மாறிடுது. ஸோ இந்த அளவுக்கு வெயிலோட தாக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க இத்தாலி ஜெர்மனி போன்ற நாடுகளில். எதனால் அப்படின்னா, இந்த மாதிரி காலநிலை மாற்றம்னால இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கணும். அதுக்கான வழிகளை நம்ம முன்னெடுத்து செஞ்சோம் அப்படின்னா நமக்கான எதிர்காலம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்திருக்கேன், தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குருனா பேசிகிட்டு இருக்கேன்.

0: தேவை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663330.

எனக்குள்ள பாயும் ஆயுதமா காதல் அம்பு வீசுற பார்வையில அடிராஜா நானா எனக்கு எத்த குயின் நீதா காதல் பொருள் என்னை வெளுத்தி புட்டா.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8
5: இது வாலிப வயசு.
6: என்ன இது வாலிப வயசு?
7: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மறக்கவே முடியாமல் இருக்கிற ஒரு நிகழ்வுனா என்ன சொல்வீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குங்க. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட சென்னையிலேருந்து தாமோதர் அண்ணா கால் பண்ணி அவரோட லைஃப்பில் மறக்கவே முடியாமல் நடந்த ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தார். அவர் சொல்ல மாதிரியே சொல்லியிருந்தார், என்னோடய லைஃப்பில் நிறைய விஷயங்கள்லாம் மறக்க முடியாமல் அதளவுக்கு நடந்திருக்கு, ஆனால் நீங்கள் இப்போ கேட்குறதுனால எனக்கு டக்குன்னு இதுதான் ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, தாமோதர் அண்ணாவுக்கு ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுது. என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தில் ஒரு பொய் சொன்னால் அந்த இடத்துலேருந்து ஒரு தப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து வருது. ஆனால் அதை வந்து அவர் பண்ணலையாங்க, அதுக்கு பதிலாக உண்மையே வந்து சொல்லிட்டாரா. ஸோ இதனால் அவருக்கு வந்துட்டு அப்ரிசியேஷன் வந்து கிடைக்குது. ஸோ இதை வந்துட்டு நிறைய பேர் வந்து பாராட்டினாங்களாம். ஸோ இந்த ஒரு விஷயத்த அவரால் மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி தாமோதர் அண்ணா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம வாழ்க்கையில் நிறையா டைமில் நிறைய சுச்சுவேஷன்ஸில் போய் சொல்கிற மாதிரியான அனுபவங்கள்லாம் வந்து வரும். ஆனால் அந்த டைமில் அந்த இடத்துக்கு மட்டும் நம்ம வந்துட்டு காப்பாற்றிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஃப்யூச்சரில் அது மூலிமா நமக்கு நிறைய ப்ராப்ளம்லாம் வந்து வரும். ஸோ நீங்கள் போயெல்லாம் வந்து சொல்லிடாதீங்க. ஸோ நாம் இது வரைக்கும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசினோம். இப்போது இதை தொடர்ந்து நம்ம கூட சோஷியல் மீடியா கிரியேட்டர் இணைஞ்சிருக்கிறாரு. யார் அவர் அப்படின்னா, நம்ம சிவா பிரதர் தாங்க. ஸோ இவரோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அப்படியே அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சிவா பிரதர், நீங்கள் தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. லாஸ்ட்டாகவே நீங்கள் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதாவது புதுசாக வர சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ் ஸ்டார்டிங்லேயே ஃபுல் டைமாக வரலாமா வேணாமா, அதில் என்னென்ன ட்ராபேக்ஸ்லாம் இருக்குது, சப்போஸ் ஃபுல் டைமாக வந்தாங்க அப்படின்னா அவங்க என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நிறைய விஷயங்களாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதுவுமே கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ ஒரு சில சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்படின்னா, இந்த மாதிரி வீடியோவோட அவுட்புட் நல்லா இருக்கணும், டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய கேஜெட்ஸில் இன்வெஸ்ட் வந்து பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட்டே வந்து சோஷியல் மீடியாவிலேருந்து வர ஸ்டார்ட் ஆயிருக்காது, ஆனால் இருந்தாலுமே கேஜெட்ஸில் நிறைய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணலாமா வேணாமா பிரதர் ஸ்டார்டிங் ஸ்டேஜில்?
8: அது கண்டிப்பாக பண்ணக்கூடாது பிரதர். இப்போ உங்ககிட்ட ஆண்ட்ராய்ட் ஃபோனும் இல்லை, நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனும் ஒரு மைக் இருந்தாலும் போதும், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் மட்டுமே ஒரு சில ஃபோன் வாங்குங்க, இல்லைன்னா அதுவும் வந்து இப்போ எல்லாரும் புதுசாக வாங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணதெல்லாம் ஒரு ஆர்வத்தை காட்டுறாங்க. ஆனால் செகண்ட் நீங்கள் போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பெட்டரான இது கொடுக்கும், அதுவே உங்களை அடுத்தக்கடுத்து கூட்டிகிட்டு போயிடும்.

நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குருனா பேசிட்டு இருக்கேன்.

0: be the Zona FM.
1: சோனா எஃப்எம் 107.8
2: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
1: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்கள் லைஃப்ல மறக்கவே முடியாமல் இருக்கிற ஒரு நாள் தான் எந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். ஸோ இதை கேட்டுட்டு லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவோம்ப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ருக்மணி பாட்டி தாதகா பாட்டியிலேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் துணி தைக்கலாம் ட்ரெயின் ஆகிருப்பாங்களே, துணி தைக்க கற்றுக்கிட்டு இருக்கும் போது அவங்க ஆசை ஆசையாக தன்னோட அப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை வந்து தைச்சிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் தைக்கும் போது கொஞ்சம் அப்படி இப்படி தானே சைஸ்லாம் வந்திருக்கும், அந்த ட்ரெஸ்ஸோட சைஸ் வந்து பெருசாக பத்தலையா இருந்தாலும் அவரோட அப்பா வந்துட்டு எந்தையும் வந்து மனசு வச்சுக்காம, நீ ஃபஸ்ட்டு எனக்குன்னு தச்சு கொடுத்துருக்க பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைஸ் பத்தலை அப்படின்னாலுமே அவர் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிட்டு வேட்டிலாம் மடிச்சு கட்டிட்டு, இங்கே பாருங்க என்னோட பொண்ணு துணி தச்சிருக்காங்க ரொம்ப ஆசையாக தச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பயங்கர பெருமையாக வந்து எல்லாத்திட்டையும் ஷேர் பண்ணியிருந்தாரான். அந்த ஒரு நாளை என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி பாட்டி பயங்கரமாக செம்ம சந்தோஷமாக வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி எல்லாரோட லைஃப்லையும் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து இருக்குங்க. ஸோ நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பக்கத்துக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம கூட பேசுறதுக்காக சோசியல் மீடியா கிரியேட்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு சிவா பிரதர். ஸோ இவரோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அப்படியே வந்து பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாரு அப்படின்றத இன்னும் ஒரு சில விஷயங்கள் எடுத்து வச்சிருக்கிறாரு, அது என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்டே கேட்டுக்கலாம். சிவா பிரதர் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சோசியல் மீடியா அப்படின்றது எந்த அளவுக்கு இருந்ததுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனால் அதே சோசியல் மீடியா இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும். ஆஸ் அ சோசியல் மீடியா கிரியேட்டராக இந்த ஒரு வளர்ச்சி, அதாவது சோசியல் மீடியாவோட க்ரோத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பிரதர்?
4: சோசியல் மீடியா க்ரோத் வந்து ரொம்பவே இந்த ஜியோ சிம்மெண்ட் ஒரு சிம் வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே பார்க்குற முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் யூடியூபர் தான் இருப்பாங்க. ஆஃப்டர் வந்து இந்த மாதிரி சிபிஐ கணக்குல நெட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லாருக்கும் நெட் வந்து அவைலபிலிட்டி இருக்கு. 24 hours வந்து நெட் வந்து அவைலபிலிட்டி இருக்கு. ஸோ அதுவே மற்றவங்க நிறைய விஷயத்த கத்துக்கிடக்கூடிய ஆர்வத்தை வந்து கொண்டு போயிருது. அதுக்கு முன்னாடி வந்து அந்த புரிதல் இருக்காது, நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃப்ளூயன்சர்னா என்ன, இவங்க வந்து நிறைய கேட்டகரி பண்ணிருப்பாங்க, இவங்களால மட்டும்தான் முடியும் அப்படின்னு நம்பிட்டு இருக்கோம். பட் இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது இந்த சோசியல் மீடியா ஆபீஸ்ல நிறையவே இருக்கு. இந்த ஃப்ரீ நெட் கொடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாருமே அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க.
1: கண்டிப்பா பிரதர், நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனா இருக்கு. அதை வந்து நம்ம அப்போஸ் பண்ணவே வந்து முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ சோசியல் மீடியானால நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வந்திருக்கு. நிறைய கம்பெனிஸ்ல இதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் வந்து ஆகணும். இப்போ வீடியோ எடிட்டர், கண்டென்ட் ரைட்டர், அது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான நிறைய எக்கச்சக்கமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்திருக்குங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நம்ம கரெக்டா நோட் பண்ணிக்கணும், இந்த ஒரு சோசியல் மீடியாவை நாம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வந்திருக்கு. சோசியல் மீடியாவில் எல்லாமே வந்திருக்குங்க. நீங்கள் சோசியல் மீடியாவை கரெக்டான வேயில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். நீங்கள் தப்பு தப்பாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட்டு தான் உங்கள் கையில் வந்திருக்கும். ஸோ நீங்கள் சோசியல் மீடியாவை எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதும் வந்து ஒரு மெயினான மேட்டராக வந்திருக்கும். இதேமே நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும். அதை தாண்டி சோஷியல் மீடியா கிரியேட்டரான நம்ம சிவா பிரதருமே அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே சூப்பராக அழகாக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் மறக்கவே முடியாமல் இருந்த ஒரு நாளை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட ரெண்டு பேர் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. யார் யார் அப்படின்னா, சென்னையிலேருந்து தாமோதர் அண்ணன் கால் பண்ணி அவரோட லைஃப்பில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இன்சிடெண்ட்டை ஷேர் பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தாதகா பாட்டியிலேருந்து ருக்மணி பாட்டி கால் பண்ணி அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு முக்கியமான விஷயத்த மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஸோ இங்கேருந்து இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால் நான் உங்ககிட்ட டாடாபாவை சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேறு ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களே வந்து மீட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம சேலமில் நிறைய இடங்களில் மழையெல்லாம் வந்து பேஞ்சிட்ருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா பார்த்து போங்க, பைக்கில் போகிறீங்க அப்படின்னா சேஃபாக போங்க, ரெயின் கோட்லாம் எடுத்துகிட்டு போங்க. இப்போ தான் ஈவினிங்ல

யாவது கிளம்ப போறீங்க அப்படின்னாலும் சேஃப்டியா வந்து முக்கியமா வந்து வச்சுக்கோங்க. இந்த சில்லான கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட உங்களே வந்து மீட் பண்றேன். பாய் பாய்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம் இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
1: சோனா எஃப்எம் வானொலியின் கதை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்காக வண்ணதாசனின் பெயர் தெரியாமல் ஒரு பறவை என்ற சிறுகதையோடு நான் வந்திருக்கிறேன். இந்த மலைச்சாரர்கள் எவ்வளவு அழகா இருக்கு. இதில் தான் ஒரு வாடகை வீடு, அதில் தான் வாழ்க்கை. இந்த வீட்டின் நடையிலிருந்து அப்படியே மலையை பார்த்துட்டு இருக்கிறது ஒரு விருப்பமான பொழுதுபோக்கு. ஆனால் இன்னைக்கு மலையை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் மலை மீது ஏனோ கவனம் இல்லை. சில நாட்களில் அங்கங்கே தீப்பிடிச்சு எரியும் மலை, இன்னைக்கு அதுவும் தென்படலை. மழை வர மாதிரி ஒரு சூழல் இருந்ததுனாலேயோ என்னவோ எங்கேயும் தீப்பிடிக்கலை. ராமுவுக்கு இன்றைய சிந்தனை என்னன்னா, எதிரில் குப்புற கவிழ்ந்து கிடக்கிற அந்த பறவையை பற்றி தான். அந்த பறவையின் பெயர் என்னன்னு தெரியல, புதுசாக இருக்குது. புதுசாக இருக்குதுன்னு சொல்கிறத விட பறவைகளை பற்றி ராமு பெருசாக தெரியாது. வெளியில் போய் சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி மலைச்சரிவில் இறங்கி வரும்போதே கிட்டத்தட்ட வெளிச்சம் குறைஞ்சிருந்தது. வீடுகளை வாடகைக்கு விட்டுருந்த வக்கீல் ஒரு கருப்பு நாய் வளர்த்துறாரு. அதுதான் அங்கே இருக்கிற எல்லா வீட்டுக்கும் காவல். இன்னைக்கு என்னவோ அந்த நாய் இந்த வீட்டு கதவை தள்ளி தள்ளி திறக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தது. வீட்டுக்குள்ள நுழைய முயற்சி பண்ற அந்த நாயை அப்படியே அனுமதிச்சு விடவும் முடியாது. ஆளை பார்த்த உடனே வாழாற்ற அந்த நாயோட குணம் இன்னைக்கு என்னமோ காணோம். அதனுடைய கவனமெல்லாம் கதவை திறக்கிறதுலேயே இருந்தது. கொஞ்சம் உருமலோட கதவை உள்ளுக்கு தள்ள முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தது. சோ அப்படின்னு ராமு அதை ஒரு குரல் கொடுத்து கொஞ்சம் விரட்டிட்டு ராமு கதவை திறந்ததும் உள்ள வந்து கதவை தாள் போட்டாச்சு. சப்போட்டா பழத்தில் இருக்கிற வவால்களுடைய வாசனை மூக்க தொலைச்சது. இந்த ஊரில்

உட்கார்ந்த பிறகு மூக்குக்கு உணர கிடைத்த ஒரு புது வாசனை இந்த வவ்வால் வாசனை. ஊரில் இருக்கும்போது ராமுவுக்கு தெரிஞ்சதெல்லாம் வேப்ப மரமும் முருங்கை மரமும் தான். முருங்கை மரத்தில் ஏற முடியாது, உடஞ்சிரும். ரெண்டாவது அதில் கீரைகள் காய்கள்லாம் இருக்கிறதுனால கண்காணிப்பு அதிகமாக இருக்கும். வேப்ப மரம்னா ஏறி விளையாடலாம்,

0: என் பேர் ராஜமாணிக்கம், ஊர் வலது சுரமங்கலம், சேலம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாழ்க வளம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. அதாவது 34 மேட்டூர் டேம் கட்டப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு இந்த தண்ணீரை சேலத்துக்கு கொண்டு வரணும், சேலம் மக்களுக்கு மேட்டூர் தண்ணி குடிநீராக கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து சேலம் மாநகரத்துக்கும் இதர பகுதிகளுக்கும் பனமரத்துப்பட்டி ஏரியினுடைய தண்ணீர் தான் வந்தது, அதுதான் நம்ம மக்கள் குடிநீராக பயன்படுத்துகிறாங்க. இப்போ அதனுடைய உற்பத்தியோ அந்த தண்ணீருடைய அளவு குறைஞ்சி போனதுனால சேலம் மாநகரின் தண்ணீர் தேவைக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணி, அப்போ வந்து மெட்ராஸ் கவர்மெண்ட்டுடைய கவர்னரா லார்டு எர்ஸ்கின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து காவிரி குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை வந்து 22/10/1937 அவர் வந்து இங்கே சேலத்தில் நம்ம அஸ்தம்பட்டி பகுதியில் இன்னைக்கு இருக்கிற குடிநீர் மேல்நிலை தொட்டி, ரெண்டு தொட்டி இருக்கு பாருங்க, அஸ்தம்பட்டி டேங்க், வாட்டர் டேங்க், அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு போட்டு சேலம் மேட்டூர் வாட்டர் ஸ்கீமை வந்து அவர் வந்து அடிக்கல் நாட்டுறாரு. அந்த கல்வெட்டு இன்னமும் இருக்கு. அப்புறம் இந்த திட்டத்துக்கான இரண்டு தொட்டிகளும் அப்புறம் பைப்பு வசதிகளும் அனைத்துமே வந்து பூமிக்குள்ள பதிக்கிறதான அந்த பணிகள் அனைத்துமே முடிக்கப்பட்டது. எல்லாமே முடிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில இரண்டாம் உலக போர் வந்துருச்சு. அதாவது 1939 இரண்டாம் உலக போர் வந்ததுனால எல்லா விதமான திட்டங்களும் அப்படியே கிடப்பில் போட்டுட்டு போருக்கான காரியங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதனால வந்து இந்த திட்டம் வந்து சேலம் மேட்டூர் குடிநீர் திட்டம் வந்து அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. அப்போ வந்து 1952 இந்த பணிகளை அப்போ வந்து சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த சேலத்தைச் சேர்ந்த மூதறிஞர் ராஜாஜி இந்த கிடப்பில் போட்ட அந்த திட்டத்தை திருப்பியும் ரிவைவ் பண்ணி திருப்பியும் அதுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்து அந்த திட்டத்துக்கான எல்லா பணிகளையும் திருப்பியும் தோக்கி சேலத்துக்கு வந்து தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் வந்து ஒரு மிகவும் ஒரு தீர்க்கமாக அதை எடுத்து நம்ம ஊர் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தில் அவர் வந்து இந்த காரியத்தை சாதிச்சாரு. அப்போ வந்து ஏற்கனவே அந்த பைப்புகள்லாம் பதிக்கப்பட்ட நிலையில் தொட்டிகளும் கட்டப்பட்ட நிலையில் இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மேட்டூர்லேருந்து தண்ணியை வந்து அந்த பைப்புகள் மூலமாக அனுப்பி இந்த டேங்கில் ரெப்பி இதை வந்து ஒரு செம்பில் வந்து அந்த தண்ணியை பிடிச்சி அன்னைக்கு வந்து அந்த இடத்துல அஸ்தம்பட்டி நீர்த்தேக்கத்துக்கு முன்பாக மிகப்பெரிய கூட்டம் நின்றது. அந்த விழா வந்து 1952 ஏப்ரல் 20 அஸ்தம்பட்டி குடிநீர் தேக்க தொட்டிகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த விழாவில் ஒரு செம்பில் மேட்டூர் தண்ணியை வந்து மூதறிஞர் ராஜாஜி பிடிச்சி அந்த தண்ணியை வந்து மக்கள் மேலே தெளிச்சாரு. அந்த தண்ணியை வந்து மக்களுக்கு அதை வந்து காட்டினார். இப்படிதான் வந்து சேலத்துக்கான அந்த குடிநீர் திட்டம் வந்து நிறைவேறியது. இன்னைக்கு நம்ம வந்து காவிரி தண்ணியை குடிக்கிறோம்னு சொன்னால் அதற்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாறு இதன் பின்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி. சோனா எஃப்எம், இது சோனா எஃப்எம்.

0: ஹே குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த்த பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
2: சமுதாய வானொலியில் கதை நேரம்.

0: கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
1: ராமுக்கு முருங்கை மரத்தை விட வேப்ப மரம் ரொம்ப பிடிக்கும். அந்த வெளிப்புற கதவை திறந்து அதை தாள் போட்டுட்டு உள்ள நடந்து போய் அந்த மெயின் கதவை, வீட்டு கதவை திறக்கிறதுக்காக சாவியை தொலாவிக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கும் போது தான் அந்த பறவை காலில் தென்பட்டுது. இன்னும் கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்திருந்தா அதை மிதித்து அநேகமாக அது இறந்து போகிற வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும். அந்த பறவை தலை குப்புற படுத்திருந்தது, சிறகுகள் அப்படியே அகலமாக விரித்து கிடந்தது. பூட்டை திறந்து சாவியை அதிலேயே வச்சு தின்ன மேலே வச்சுட்டு வெளிச்சத்தை போட்டு அந்த பறவையை பார்க்கும்போது, சமீபத்தில் சுற்றிலும் நடக்கிற இனக்கலவரங்களில் கொல்லப்படுகிற மனித உடல்கள் மாதிரியே தெரிஞ்சுது. கொத்து கொத்தாக குழந்தைகளும் பெரியவர்களும் இளைஞர்களும் செத்து மடிவதை பார்த்துருக்குறோம். அந்த காட்சி தான் ஞாபகம் வந்தது. இதுவும் ஒரு உயிர் தானே, இதுவும் மரணம் தானே அப்படின்னு மனசுக்குள்ள ராமுவுக்கு தோணுச்சு. இது என்ன பறவையாக இருக்கும், யார்கிட்ட கேட்குறது? கோழிகளை தெரியும் ராமுவுக்கு. சில நேரம் வாத்து மேய்க்கிறவங்க கூட்டத்தில் அந்த வாத்துகளை பார்த்த அனுபவம் உண்டு. நரிக்குறவர்கள் தெருவில் கூவி கூவி விற்கிற போது கௌதாரிகளை பார்த்துருக்கிறான் ராமு. ஒரே ஒரு தடவை கோபால் புறா பார்க்கலாமாடா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் அவனுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க வளர்த்துற புறாவை காட்டினான். புறா தெரியும். குடிஞ்சி அந்த பறவையை கையில் எடுக்கும்போது மைனா மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் அது மைனா இல்லை அப்படின்னு பிறகு ஒரு உணர்வு தோன்றுச்சு. மைனாவை கையில் தொட்டு பார்த்ததில்லை அப்படின்னாலும் இது மைனா இல்லை அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரிஞ்சுது. பறவையோட அடிப்பாகத்தில் எந்த வெதுவெதுப்பும் இல்லை. நகங்கள் கூரா இருந்தது, கால்கள் விரைப்பேரண மாதிரி இருந்தது.

நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராயநல்லூர் கவிஞர் மதிமயேந்திரன் அவர்கள் பாடியது. கேட்போமா அந்த இனிய பாடலை?

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியை கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: எரியும் பிளாஸ்டிக்கை தவிர்த்து துணிப்பையை கைகளில் ஏந்துவோம். எதிர்காலத்தை வளமானதாய் மாற்றுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: கால்கள்ல மஞ்சளோ இளஞ்சிவப்போ எந்த நிறமும் தென்படல. பறவை முழுவதுமே சாம்பல் நிறமா தான் இருந்தது. கால்களுக்குன்னு தனியா நிறம் எதுவும் இல்லை. விரல்களை விரிச்சு பார்த்தா ராமோ விரிஞ்சது. விட்ட உடனே மறுபடியும் அது சுருங்கி அதே நிலைக்கு வந்தது. கண்கள் மறுபடியும் சுருங்கி போச்சு. அவருடைய நண்பர் ஒருத்தர் வருவார். அவர் இந்நேரம் இருந்திருந்தா இந்த பறவையை பார்த்த உடனே அது பேர் சொல்லியிருப்பாரு, அப்புறம் அதோட குணங்கள் பற்றியும் சொல்லியிருப்பாரு. இப்போ எந்தெந்த பறவை இதை தாக்கும், இது எந்தெந்த பறவையை தாக்கும் அதெல்லாம் சொல்லுவார். இப்போ இந்த பறவைக்கு என்ன நடந்திருக்கும்னு கூட யூகித்து சொல்லுவார். இதை எந்த பறவைகளாவது அடிச்சிருக்குமா இந்த பக்கம் அப்படிங்கிறத கூட கண்டுபிடிச்சிருவார். ஆனால் அவர் இல்லை, அவர் வந்தார்னா இதை கேட்டுக்கணும் அப்படின்னு நினச்சி வெளியில் போடப்பட்டிருந்த இந்த கம்பி கட்டிலில் அப்படியே படுத்தார் கொஞ்ச நேரம். இந்த கட்டிலில் தான் அவர் வந்தால் மத்தியானம் படுத்து தூங்குவார். அவரை நினைத்து கொண்டே கொஞ்ச நேரம் படுத்திருந்து மறுபடியும் எந்திரிச்சு உட்கார்ந்தார் ராமு. மலைப்பகுதிகளிலிருந்து ஈர வாசனை வந்தது. எங்கோ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது போல அப்படின்னு நினச்சிக்கிட்டார் ராமு. இந்த பகுதிக்கு மட்டும் அடிக்கடி மழை பெய்யறது உண்டு. வெளியில் போயிட்டு வந்தாக்க பஸ்ஸை விட்டு இறங்கி கொஞ்ச நேரம் நடந்து வர வரைக்கும் ஒரு துளி இருக்காது, ஆனால் இங்கே வந்த உடனே மழை இருக்கும். அப்படியெல்லாம் அடிக்கடி நடக்கிறது உண்டு. இன்றைக்கும் அது போல தான் போல மழை வரப்போகுது. பறவையை கீழே போட மனமில்லை, அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு போய் அந்த வரந்தாவில் ஒரு மூலையில் அந்த பறவையை வச்சுட்டு நாற்காலி இழுத்து போட்டு உட்கார்ந்தா ராமு. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நேரம் ஆக ஆக அது கனமழையாகவும் மாறிடுச்சு. மழையவே பார்த்துக்கிட்டு இருந்தான் ராமு உள்ள சேரில் உட்காந்துட்டு இருந்து. மழையின் சத்தம் மட்டுமே கேட்டது, மற்ற சத்தங்கள் எல்லாம் அடங்கி போச்சு. சோன்னு மழை பெய்து கொண்டே இருந்தது. மழை பெய்யும் போது நம்முடைய மனமும் மழையிலேயே ஆழ்ந்துருது இல்லையா. நாம் என்னென்னவோ சிந்தனைகள் இருந்தாலும் நாம் மழையோட கலந்துருவோம், அதுதானே இயல்பு. சார் அப்படின்னு ஒரு சத்தம். மழையில் யாருன்னு தெரிய போகுது. சைக்கிளை தள்ளிட்டு ஒரு உருவம் உள்ளே வந்தது. அந்த பிரம்பு நாற்காலியை பின்னாடி தள்ளிட்டு எழுந்து வர்றதுக்குள்ள முன்னாடி வந்து சார் இல்லையா அப்படின்னு மறுபடியும் அந்த உருவம் கேட்டது.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்.
4: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
5: பதிலுக்கு ஏதோ காத்திருக்காம சைக்கிளுக்கு பின்னாடி இருந்த அட்டைப்பெட்டியை வேக வேகமா கைத்துல இருந்த அவிழ்த்து எடுத்து மலைக்கு பாதுகாப்பா உள்ள கொண்டு வந்து வச்சுது. நல்ல நனைஞ்சு போயிருந்தாரு. பக்கமா வந்து ரெண்டு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிடுதவா அப்படின்னு கேட்டுட்டு அதை எடுத்துக்கிட்டாரு. அந்த வரண்டாவில் தான் அந்த செய்தித்தாள்களை விரிச்சாரு, அப்படி நீவி விட்டாரு. ராமு எழுந்து கொஞ்சம் இடம் விட, நீங்க உட்காருங்க ஐயா, நான் செஞ்சுக்கிடுதேன் அப்படின்னு வேலையை பார்த்தாரு. அட்டைப்பெட்டிக்குள்ள ரொட்டிகள் இருந்தது. அதை திறக்கும் போதே அந்த வாசனை ராமுவுக்கு அதை காட்டி கொடுத்தது. அது ஒவ்வொன்றா எடுத்து அந்த செய்தித்தாள் மேலே பரப்ப ஆரம்பித்தார். அடித்த மழையில் எல்லாம் நனைஞ்சு பொதுமி போச்சு. மழை என்ன மழை, என்ன மழை இது, இப்போ காயலன்னா 2 நாளில் வம்பா போகும் அப்படின்னு விளக்கம் சொல்லி கொண்டே வேலையை பார்த்து கொண்டிருந்தார். பெட்டியினோட மேல் பக்கத்தில் இருந்ததெல்லாம் கொஞ்சம் அதிகமாக நனைஞ்சிருந்தது, கீழே போக போக குறைவாக தான் நனைஞ்சிருந்தது. நிரம்ப நனைஞ்சதையெல்லாம் ஒரு புறமாகவும் நனையாததையெல்லாம் இன்னொரு புறமாகவும் அடுக்க ஆரம்பித்தார். இன்னும் அவர் உடம்புல இருந்து மழை நீர் சொட்டு சொட்டா கீழே சிந்திக்கிட்டே இருந்தது. ராமுவும் அவரோட எதுவும் பேசிக்கல, அவர் பேசுகிற அளவுக்கும் இல்லை, ஏன்னா அவர் வேலையிலேயே கவனமாக இருக்கார். அந்த வேலை ஏன் நடக்குதுங்கிறத மட்டும் ராமுகிட்ட ஒரு விளக்கமாக சொல்லிக்கிட்டே இருக்கார். மழை வர்றதுக்குள்ளே ஆஸ்பத்திரியில் சேர்த்து போடலாம்னு நினச்சேன் என்று சொல்லிக்கொண்டே ரொட்டிகளை அடுக்க ஆரம்பித்தார். அவருடைய பேச்சு முழுவதும் அந்த ரொட்டிகளின் மீது இருந்ததை கவனித்த ராமு உள்ளே சென்று ஒரு துண்டை எடுத்து கொண்டு வந்து அவர் மீது போட்டு தவட்டிக்கோ என்று சொன்னார். முதியவர் ராமுவை ஏறிட்டு பார்த்தார். தலையை தவட்டுப்பா என்று ராமு சொன்னார். அவருடைய கண்கள் லேசாக கலங்கியதை போல் இருந்தது. துவட்டதுக்கு பழைய துணி எதுவும் இல்லைங்களா ஐயா என்று கேட்டார். சும்மா துவட்டும் என்று கட்டளை போல பேசிய ராமுவின் குரலை கேட்டு அதே துண்டால் தலையை தோட்ட ஆரம்பித்தார் பெரியவர். துவட்டிய துண்டை தோல் மீது போட்டுக்கொண்டு ரொட்டிகளை அடுக்கி கொண்டிருந்தார்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ். ஷக்கலக்க குட்டீஸ்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்
3: கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்

கால்வாசி நனைஞ்சு போச்சு, காயுமா, எவ்வளவு நேரம் ஆகுமோ தெரியலையே என்று பெட்டிகளை பிரித்து பிரித்து அடுக்கி கொண்டிருந்தார். எப்பா தீப்பெட்டி இருக்கா என்று கேட்டார். ஆ இருக்குது ஐயா என்று தீப்பெட்டியை ராமுவிடம் கொடுத்தார். ராமு ஒரு சிகரெட்டை எடுத்து தீப்பெட்டியால் பற்ற வைத்து கொண்டு சேரில் அமர்ந்து கொண்டான். பெரியவரும் தீப்பெட்டியை வாங்கி ஒரு பீடியை பற்ற வைத்து கொண்டு மெதுவாக புகையை விட ஆரம்பித்தார். கொஞ்ச நேரம் அந்த ரொட்டி அடுக்கும் வேலைக்கு ஓய்வும் கொடுத்தார். இந்த தீப்பெட்டி பரிமாற்றம் அவர்களிடையே ஒரு அணுக்கத்தை ஏற்படுத்தி இருப்பது போல தோன்றியது. துண்டை பெறும்போது இருந்த மனநிலையிலிருந்து விடுபட்டு சற்று நெருக்கமாக உணர்ந்தார் பெரியவர் ராமுவிடம். முதுகை காட்டியே பேசிக்கொண்டிருந்த பெரியவர் இப்போது ராமுவின் முகத்தை பார்த்து பேசிக்கொண்டிருந்தார். இரண்டு புகைகளும் ஒன்றோடு ஒன்று கலந்து கொண்டிருந்தன. மறுபடியும் ரொட்டியை அடுக்க துவங்கும் முன் வெளியே பார்த்த பெரியவர், நாய் வந்து எதையோ தூக்கிட்டு போறப்பல இருக்கே அப்படின்னு சொன்னாரு. ராமுவுக்கு புரிந்து விட்டது, அதுவும் ரொட்டி இல்லப்பா, நீ வேலைய பாரு என்று மட்டும் ராமு சொன்னார். இப்படியாக இந்த சிறுகதை நிறைவு பெறுகிறது. பெயர் தெரியாமல் ஒரு பறவை என்ற இந்த சிறுகதையின் மூலம் வண்ணதாசன் நமக்கு சொல்ல வரும் செய்தி என்ன என்று பார்த்தால், பறவைகளும் ஒரு உயிர்தான். மரண தருவாயில் எல்லா உயிர்களுக்கும் ஒரே உணர்வு தான் இருக்கும். அதை நாம தடவி கொடுக்கணும், அந்த மரணிக்கும் வரை கூட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை இதுல நான் பாக்குறேன். எல்லா மனிதனும் ஒண்ணுதான், அவங்களோட நம்ம சகஜமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை நான் பாக்குறேன். நாய் தூக்கிட்டு போனது இந்த பறவையை தான் என்பதை சொல்லாமலே முடித்திருக்கிறார் இந்த கதையில. இவ்வளவு செய்திகளோடு இருக்கிற இந்த கதையில இந்த கருத்துக்கள் இருப்பதா நான் உணர்றேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: 97.8 ஷக்கலக்க குட்டி.
1: நம்பிக்கையான நாய்க்குட்டி இதுதான் இந்த கதையோட பேரு. ஜீவா அப்படிங்கிற ஒருத்தர் நாய்க்குட்டி ஒன்று வளர்த்துட்டு இருந்தாரு. அந்த நாய்க்குட்டியை பிறந்ததுலேருந்தே அவர் தான் வளர்த்துட்டு இருந்தார். ஸோ அந்த நாய்க்குட்டிக்கும் ஜீவாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த ஜீவா அப்படிங்கிறவர் அதிகமாக வியாபாரம் பண்ணக்கூடியவர். அவரோட ஸோ வியாபாரத்துக்காக வெளியூர் வரைக்கும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுச்சு. அதனால் ஜீவா வந்து என்ன பண்ணாருன்னா வெளியூருக்கு கிளம்பி போயிட்டாரு. நாய்க்குட்டியை அவரோட சொந்தக்காரங்க வீட்டில் விட்டுட்டு போயிட்டாரு. ஆனால் நாய்க்குட்டிக்கு அங்கே இருக்கிறதுல சுத்தமாக விருப்பமே இல்லை. ஏன்னா அந்த நாய்க்குட்டி பிறந்ததுலேருந்தே ஜீவா கூட தான் இருந்துச்சு. ஜீவா தான் அந்த நாய்க்குட்டியை வந்து பார்த்துக்கிட்டாரு. அப்புறமா அந்த நாய்க்குட்டி வந்து ரொம்ப தனிமையாக இருந்துச்சு. எதுவுமே சாப்பிடல, யார்கிட்டையுமே பெருசாக விளையாடவே இல்லை. ஆனால் அந்த நாய்க்குட்டி நம்பிக்கையோடு இருந்துச்சு, ஒரு நாள் நம்மளை வந்து ஜீவா கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்னு. அதே மாதிரி 10 நாளைக்கு அப்புறம் ஜீவா வந்து ஊர்லேருந்து திரும்பி வந்துட்டாரு. வந்த உடனே அவரோட வீட்டுக்கு கூட போகாமல் நாய்க்குட்டியை யாரோட வீட்டில் விட்டாரோ அவரோட வீட்டில் வந்து உடனே கூட்டிகிட்டு போயிட்டாரு. அப்போ தான் அந்த நாய்க்குட்டியோட முகத்தில் உண்மையான அந்த சந்தோஷம் வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னென்னா, எப்பயுமே நம்ம நம்பிக்கையோடையும் உண்மையான அன்போடையும் இருந்தோம் அப்படின்னா நமக்கான விஷயம் நமக்கு கிடைக்கும். நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நமக்கு கிடைக்கும். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காரு இல்லையா, அவரு கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: ஹாய், உங்க நேம்?
2: அஜய்.
1: அஜய், என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: 4th ஸ்டாண்டர்ட்.
1: சூப்பர். எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
2: கிஸ் பார்க் கேவலின் ஸ்கூல்.
1: ஓகே, உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? ம், யார் யாரெல்லாம் அது?
2: பரீத், அனாஸ், மகிலன், ஆரோ, தீக்ஷித், ஆரேஸ், விஸ்வா, சுரேஷன்.
1: ஓ, இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கீங்க. சரி ஓகே, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அஜய் கூட பேசலாம். ஸ்டேடியூண்டாக இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி கூட இப்போ பாட்டை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து பேசலாம். பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7036663330.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
3: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, சா கந்தசாமி அவர்களோட சாயாவனம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த சாயாவனம் அப்படின்னா என்ன நாகராஜ் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு கிராமத்தில் பல தலைமுறையாக யாருமே பராமரிக்காமல் அதுவாக அடர்ந்து வளர்ந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அதுதான் சாயாவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த தோப்பில் விதவிதமான புளிய மரங்கள், மூங்கில்கள், மாமரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பறவைகள், விலங்குகளும் அந்த ஒரு காட்டில் வந்து இருக்கும். இப்படிப்பட்ட ஊரில் இருந்து சின்ன வயசுலேயே வந்து வேற ஒரு ஊருக்கு போனவர் தான் சிதம்பரம். அவங்களுடைய அம்மா வந்து சின்ன வயசுலேயே அவரை வந்து வேற ஒரு ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பல வருடங்கள் கழித்து நல்லா காசு பணம்லாம் சம்பாதிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலமையில் இருக்கும்போது திரும்பவும் அதே ஒரு ஊருக்கு வராருங்க. அவருடைய மைண்ட் செட் திரும்ப வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஊரில் பெரியவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈக்குவலாக நாமளும் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு வராரு. அவரோட லட்சியம் என்னவாக இருந்தது அப்படின்னா, அந்த சாயாவனம் அப்படின்ற ஒரு தோப்பு இருக்குது இல்லைங்களா, அதை விலைக்கு வாங்கி மொத்தமாக அதில் இருக்கிற மரங்கள், அதுக்கப்புறம் விலங்குகள், இது எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டு ஒரு கரும்பாலையை வந்து கொண்டு வரணும், சுகர் ஃபேக்ட்ரியை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் அவருடைய எண்ணம். இந்த ஒரு விஷயத்துக்கு அவருக்கு துணையாக இருக்கிறது யார் அப்படின்னா, அந்த ஊரில் இவரோட மாமா முறையில் வரக்கூடிய சிவனாண்டி தேவர் அப்படின்றவர் தான் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவரோட உதவியோடு தான் அந்த காட்டை வந்து அழிக்கிற வேலைகளை வந்து வேகமாக செய்கிறாருங்க சிதம்பரம். ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா, மரங்கள், கொடிகள், அது எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஒரு மரங்கள் கொடிகள் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மலை மாதிரி குவிக்கிறாங்க. அந்த பசுமையான காட்டிலிருந்து வெட்டப்பட்ட அந்த எல்லாத்தையுமே தீ வச்சு அழிக்கிறாங்க. அந்த ஒரு இடம் வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. அந்த தீயில் எதிர்பாராத விதமாக அந்த காட்டை பார்த்துக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு சின்ன வீடு, அந்த வீடுமே வந்து எரிஞ்சு போயிருதுங்க. இதை பார்த்துட்டு சிதம்பரம் அவருடைய மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறார் அப்படின்னா, என் திட்டத்தில் சில விஷயங்கள் வந்து என்னை மீறி நடந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையாளராக அங்கேருந்து கடந்து போயிடுறாருங்க. காடு அழிஞ்சு அந்த இடத்துல கரும்பாலை உருவாகுது. இந்த கதையோட கிளைமேக்ஸ், அந்த கரும்பாலையெல்லாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா, சிதம்பரம் ஆற்றங்கரை ஓரமாக அப்படியே நின்றுட்டு இருக்கிறார். அப்போ அங்கே ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க வராங்க. சிதம்பரம் கடையில் கிடைக்கிற புளி சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சிதம்பரம் உடனே என்ன சொல்கிறாரு, சரிங்க பாட்டி, நான் வேற ஒரு புளி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு யதார்த்தமான வார்த்தையை சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தான் நீ வந்து கறிக்கிட்டியே, அப்புறம் எங்கேருந்து புளி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பாட்டி. இந்த ஒரு விஷயம் சிதம்பரத்தை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துது. அந்த சாயாவனம், வளமான ஒரு தோப்பு, அந்த பாட்டி குரலில் அவர்கிட்ட பேசின மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு இடம் வந்து ஃபீல் ஆயிருக்குங்க அந்த நாவலை வந்து படிக்கும்போது. கட்டாயமாக இந்த ஒரு நாவலை எல்லாருமே வாங்கி படிங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற சா கந்தசாமி அவர்கள் எழுதின சாயாவனம். நன்றி.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
5: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
6: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகள்

0: உடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று,
1: மலையோரம் வீசும் காற்று.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சிவகாமி மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட நலன் பத்தியும் அவங்களோட நலனை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இப்போ குழந்தைங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம், இப்போ கடைக்கே போகிறோம் அப்படின்னாலும் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அடம்பிடிச்சு பயங்கரமாக ராவடி பண்ணுவாங்க. அந்த உச்சக்கட்டத்துக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து பயங்கர கோபம் வந்து ஏற்படுது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் மேம்?
4: அது இயற்கையாகவே குழந்தைங்களுக்கு ஒரு நம்மளுக்கு எப்படி இன்டெலிஜென்ஸ் இருக்கோ அதே மாதிரி குழந்தை பிறக்கும் போதே ஒரு இன்டெலிஜென்ஸோடு தான் பிறக்குது. அதுக்கு ஒரு அறிவு இருக்குது. அப்போது ஒரு முறை அழுவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு பிறந்த குழந்தை பொண்ணை போவேன்னு வளர்க்குறோம். லேசாக அழுத உடனே ஒரு பொருளை கொடுத்து பழக்கியிருப்போம். ஓஹோ, இப்போ இவங்க அழுதான் நம்மளுக்கு பொருள் தராங்க, பொருள் கிடைக்குது நம்மளுக்குங்கிறது அவங்க மனசில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுது. அப்போ நெக்ஸ்ட் டைம் கேட்குறாங்க, நெக்ஸ்ட் டைமும் நம்ம செய்துடுறோம். இப்படியே நம்ம எனேபிள் பண்ணி ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு அழுதான் அடம் பிடிச்சா நம்மளுக்கு கிடைக்குங்கிற மாதிரி அவங்க நினைக்க தொடங்கிடுறாங்க. ஸோ இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? ரொம்ப அடம் பிடிக்கிறாங்களா, கண்டுக்காதீங்க, விட்டுருங்க. நம்மளுக்கு குழந்தை இப்போ அழுறதுனால ஒன்றும் ஆகிட போகிறது இல்லை, அழுதான் அழட்டும்னு விட்டுருங்க. ரொம்ப நம்ம அதுக்காக அதிகப்படியான அடி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம மென்மையாகவே சொல்லி கொடுக்கலாம், இந்த நேரத்தில் இந்த பொருள் எங்களுக்கு வாங்க முடியாது, இதுதான் நம்மளுடைய வீட்டு சூழல், உனக்கு நம்மளுக்கு வீட்டு சூழல் அமையும் போது வாங்கி தரேன்னு சொல்லலாம். இல்லை, இந்த பொருள் நம்மளுக்கு நல்லதில்லை, இது கெட்டதுன்னு சொல்லி புரிய வைக்கலாம். ஸோ அவங்க அடம் பிடிக்கிறாங்கன்ட்டு நம்ம அந்த இடத்துல நம்ம எம்ப்ரேஸ் ஆகிட்டு ஐயோ பொது இடத்துல வந்து கத்துறானே அவன் கத்துறதை அடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முறை செய்தோம்னா அதே தான் பழக்கமாக திரும்ப திரும்ப செய்வாங்க.
3: கண்டிப்பாக மேம், நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து வேணாம் அப்படிங்கிறத நம்ம புரிய வைக்கணும். ஸோ எந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க கோவப்படுறாங்களோ அது ஏன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அது நமக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு புரிய வச்சுட்டாலே இந்த ஒரு பிரச்சனை ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. அடுத்த நம்ம அஜய் கூட பேசலாம். அண்ட் அஜய் மாதிரியே உங்க குழந்தைங்களும் சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில பேசணுமா? கண்டிப்பா பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம் ஓட நிலைய எண்ணான 9787701078 இந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணியோ இல்ல மெசேஜ் பண்ணியோ சொல்லுங்க, அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். இப்போ பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: மச்சான், என்னடா ஏதோ பெரிய சயின்டிஸ்ட் லெவலுக்கு யோசிச்சுட்டு இருக்க.
1: மச்சான், எனக்கு ஐடியா அருவியா கொட்டுது, அதை என்ன பண்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: டேய் பாத்துடா, வேஸ்ட் ஆகிட போகுது.
1: மச்சான், நேத்து பேங்க்ல அமௌண்ட் எடுக்கலாம்னு போனா.
0: சரி, ஏன்னா பேங்க்ல அமௌண்ட் இல்லையா?
1: அது இல்லடா, அமௌண்ட் எடுக்கலாம்னு போனா ஷாக் அடிக்குது.
0: எனக்கு ஷாக் அடிக்குதா? அது எப்படிடா?
1: ஏன்னா அது கரண்ட் அக்கௌண்ட்.
2: நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்.

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ?
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியே கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.
3: ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணி பையை வரவேற்போம்.
4: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
5: 107.8 சக்கலக்க குட்டி.
6: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம அஜய் கூட தான் பேச போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்ப நம்ம அஜய் கூட பேசிடலாமா? அஜய், உங்களுக்கு வந்து ஸ்கூல்ல எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொன்னீங்க. சோ நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த சேட் எல்லாம் பண்றது அதெல்லாம் பண்ணி மிஸ் கிட்ட திட்டெல்லாம் வாங்கிருக்கீங்களா இல்லையா?
7: நான் மட்டும் வாங்குவேன், வாங்க மாட்டாங்க.
6: அது என்ன கணக்கு, நீங்க மட்டும் வாங்குவீங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்க மாட்டாங்க?
7: போயிடுவீங்க.
6: போய் ஹோம்ஒர்க் முடிச்சிருவீங்க. சரி ஓகே. சரி உங்களுக்கு

0: எந்த மிஸ் ரொம்ப பிடிக்கும்?
1: மேம் அனிதா மிஸ்.
0: அனிதா மிஸ் ஏன்?
1: மேம் அங்கே சித்துவும் பார்த்தாங்க, கொஞ்சம் தெரியும்னாலும் சொல்லி தருவாங்க மேம்.
0: ஓகே சரி, அப்போ எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
1: மேக்ஸ்.
0: மேக்ஸ் சூப்பர். நீங்கள் மேக்ஸ்ன்னு சொன்னோடனே எனக்கு ஒரு எனர்ஜி வந்துருச்சு. ஸோ அதனால் உங்கள் கூட இப்போ ஒரு கேம் ஒன்று விளையாட போகிறேன். என்ன கேம்னா, நான் வந்து நம்பர்ஸ் கேம் விளையாட போகிறேன். நான் ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் சொல்லுவேன், அந்த நம்பரை ஆட் பண்ணி அது கூட ஒன்றை மைனஸ் பண்ணி நீங்கள் எனக்கு ஆன்சராக சொல்லணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2+3 வந்து 5, பட் ஆனால் ஆன்சரை நீங்கள் 4 அப்படின்னு சொல்லணும். இந்த கேம் தான் விளையாட போகிறேன். உங்களுக்கான ஃபஸ்ட்டு நம்பர் என்ன அப்படின்னா 4+5. என்ன
1: பண்ணிட்டுருப்பீங்க?
0: கொஞ்ச நேரம் வந்து படிக்கிறது, கொஞ்ச நேரம் மட்டும் விளையாடுறது அப்படின்னு. சூப்பர், இதே மாதிரி தான் இருக்கணும். வெரி குட். ஓகே, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அஜய் கூட பேசலாம். ஸ்டேட்யூன்டாக இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ். நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போது பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். அண்ட் அஜய் மாதிரியே உங்கள் குழந்தைங்களும் ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில் பேசணுமா? கண்டிப்பாக பேசலாம். எப்படின்னா, சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787707 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ சொல்லுங்கள். அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க.

0: பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: என்ன சொல்லுவேன், வழக்கமா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான மற்றும் ஆரோக்கியம் நிறைந்த ரெசிபிகளை தான் சொல்லுவேன். அந்த வகையில இன்னைக்கு நான் என்ன ரெசிபி எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்பாத்தி தான். ஆனால் சாதா சப்பாத்தி கிடையாது, கேரட் சப்பாத்தி. ஸோ கேரட்டை எப்படி சப்பாத்தியில் இன்ஃபியூஸ் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். நீங்கள் நினச்சிக்கலாம் இந்த கேரட்டை பொரியல் பண்ணி உள்ளே வச்சு ரோல் பண்ணி கொடுக்கறதுன்னு, ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. சப்பாத்தியே கலரை மாற்றி நல்லா ஆரஞ்சு கலரில் கேரட் மாதிரி எப்படி செஞ்சு கொடுக்கறது அப்படிங்கிறது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள், சப்பாத்தி மாவு 1 கப்பு, உப்பு தேவையான அளவு, தண்ணி தேவையான அளவு நான் மாவு பிசைகிறதுக்கு. அடுத்ததாக கேரட் வந்து 2-3 எடுத்துக்கணும். நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி சுடுதண்ணியில் வேக வச்சிடணும். அப்படி இல்லைன்னா குக்கரில் கூட ஒரு விசில் விட்டு வேக விட்டு எடுத்துடலாம். இப்போ அந்த சப்பாத்திக்கு போடுறதுக்காக கேரட்டை நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். மசிச்சு எடுத்துட்டு மாவு பிசைவோம் இல்லையா, அதில் அப்படியே நம்ம வேக வச்சுருக்க கேரட்டையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடணும். ஸோ கலரே வந்து நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்கும். குழந்தைங்க பார்த்த உடனே அட்ராக்ட் ஆகிடுவாங்க, கண்டிப்பாக வேணாம் அப்படின்லாம் சொல்லவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நல்லா மாவு பிசைஞ்சு எப்பயும் போல் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சி கல்லில் போட்டு எடுத்து இதை வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு சைடிஷாக நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, சட்னி அப்படி இல்லைன்னா இந்த எக் புர்ஜி, இதெல்லாம் வந்து பயங்கர காம்பினேஷனாக இருக்கும். ஸோ காலையில் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா எக் புர்ஜி மாதிரி டக்குன்னு ரெடி ஆகிற ரெசிபியை வந்து பேர் பண்ணி கொடுத்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்குன்னே ஸ்பெஷலாக நம்மக்கிட்ட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு இல்லையா, இந்த பன்னீர் பட்டர் மசாலா. ஸோ அதை கூட இதுக்கு செம்மையான ஒரு காம்பினேஷனாக செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அண்டு கேரட்டை சும்மா பொரியல்லாம் பண்ணி கொடுத்தோன்னு வைங்களேன், அவங்களுக்கு இறங்கவே இறங்காது. ஆனால் அதை இந்த மாதிரி இன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதனால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணி கொடுங்க. அண்ட் இதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரட் வந்து கண் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் இந்த ஹேர் ஃபால் பிரச்சனையெல்லாம் இப்பயே குழந்தைங்க இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்குமே கேரட் ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபைபர் கண்டென்ட் கேரட்டில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அண்டு கார்போஹைட்ரேட்டுக்கு நமக்கு சப்பாத்தி இருக்கு இல்லையா, கோதுமை மாவு அதுலேயுமே இருக்குது. ஸோ எல்லா வகையான நியூட்ரியன்ஸும் ஒரே டிஷ்ஷில் கிடைக்குது அப்படின்னா அது இந்த கேரட் சப்பாத்தி தான். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது பேக் டு பேக்கில் சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பாட்டை கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று. மலையோரம் வீசும் காற்று சோனா எஃப்எம் நம்ம மக்களின் குரல்.
2: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: வெளிக்கொண்டு வரதுக்கு நம்ம சைட்ல இருந்து என்னென்ன சப்போர்ட்லாம் பண்ண நல்லா இருக்கும் அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இப்போ குழந்தைங்களுக்கு அதிகமான டேலண்ட் இருக்கு. ஸோ படிப்புல அவங்க வந்து கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் அவங்களுக்கு டேலண்ட் இருக்கு அப்படிங்கறத நம்ம எப்படி மேம் வெளியில கொண்டு வந்து தெரிஞ்சுக்கிறது?
2: இப்போ நல்ல திறமை அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம பேரண்ட் கூப்பிட்டு பேசணும். உங்க குழந்தைக்கு அதை ஒண்ணு எக்ஸ்ட்ரா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல பாட்டு பாடுது, அது தனியாக ஒரு மியூசிக் கிளாஸ் அனுப்புவோம், அல்லது ஏதாவது வேறு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்டல் இதில் இதாக இருக்குது அந்த பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்களுடைய சப்போர்ட்டையும் நம்ம இதில் சீக் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக டெவலப் ஆகும். சரிங்களா, ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா படிக்கவே பிடிக்காது, ஆனால் பார்த்திங்கன்னா யோகாவில் சூப்பர் லெவல். இப்போ அந்த பொண்ணு நம்ம நம்ம ஸ்கூலில் பார்த்திங்கன்னா நல்லா என்கரேஜ் பண்ணி இப்போ வந்து இந்த பேரா ஒலிம்பிக் அளவுக்கு போகிற அளவுக்கு

0: சூப்பராக வரக்கூடியது. ஆனால் லேர்னிங்கில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக ஃபீல் பண்ணுது. பட் இந்த மாதிரி ஆக்டிவிட்டியில் ரொம்ப அதாவது யூனிக்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி பண்ணுங்கள்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். இப்போ ஏதாச்சும் அவங்கக்கிட்ட யூனிக்கான கேரக்டர் இருந்துச்சு அப்படின்னா, இல்லை புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் அவங்க செய்கிறாங்க அப்படின்னா, நம்ம அந்த டேலண்ட்டை வெளியே கொண்டு வந்து அதை ஒரு ஸ்கில்லாக அவங்களுக்கு டெவலப் பண்ணி விடணும். ஸோ அதுக்கு பேரண்ட்ஸோட சப்போர்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே நோட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அஜய் கூட பேசிடலாமா? அஜய், நீங்கள் எனக்காக ஒரு திருக்குறள் சொல்கிறீங்களா? கிளம்ப போற மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ். நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து சோனா எஃப்எம்ல 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில தருண் உங்க கூட பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. சோ நிகழ்ச்சிய கேட்டுருங்க. மலைவாழ் மக்களோட வாழ்க்கை வரலாறு எப்படி இருக்கும், அவங்களோட கலாச்சாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி சுவாரஸ்யமா நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். சோ நிகழ்ச்சிய கேளுங்க. கேட்டுட்டு உங்களோட கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம சோனா எஃப்எம்மோட நிலை எனக்கு மெசேஜ் மூலமா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இப்போ நான் இங்கிருந்து கிளம்புறேன். பை பை மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பரா இருக்கேங்க. இன்னைக்கு சக்ரதா அப்படின்னு சொல்லக்கூடிய இமயமலையோட மறைந்திருக்கக்கூடிய மலைநகரத்தை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன். நான் அவங்க தருண் தாங்க. உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமைதியான மற்றும் இயற்கை எழில் நிறைந்த ஒரு மலைநகரம் தாங்க சக்ரதா மலைநகரம். டேராடூன் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மலைநகரம் சுற்றுலா பயணிகள் அதிகம் அறியாத ஒரு இயற்கை பொக்கிசமாக இருக்குங்க. கடல் மட்டத்திலிருந்து சுமாரா 2118 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த சக்ரதா டோன்ஸ் மற்றும் யமுனா நதிகளுக்கு இடையில் அமைஞ்சிருக்குங்க. மாநிலத்தோட தலைநகரமான டேராடூன்லேருந்து சுமாராக 98 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த பகுதி. குளிர்ச்சியான காலநிலை, பசுமையான மலை காட்சிகளுக்கு புகழ்பெற்ற இடம்னு கூட சொல்லலாம். நேர்களே, சக்ரதாவோட வரலாறு ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த பகுதி ஜான்சர் பவார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பழமையான கலாச்சார பிராந்தியத்தில் ஒரு பகுதினும்னே சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தனித்துவமான பழக்க வழக்கங்கள், மொழி மற்றும் பாரம்பரிய வாழ்க்கை முறையை பின்பற்றிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மௌரிய மன்னர் அசோகரோட புகழ்பெற்ற பாறை கல்வெட்டு பக்கத்தில் கல்சி பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது இந்திய வரலாற்றில் ரொம்பவுமே முக்கியமான தொல்பொருள் சான்றுகளில் ஒன்றா இருக்குங்க. 1869வது வருஷம் பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தால் சக்ரதா ஒரு இராணுவ பாசறையாக உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு ஒரு முக்கியமான இராணுவ மையமாகவுமே இருக்கு. நேர்களே, சக்ரதாவோட மிகப்பெரிய ஈர்ப்பு என்ன தெரியுமா? அதோட இயற்கை சுற்றுலா தலங்கள் தான். அதில் ரொம்பவுமே பிரபலமானது டைகர் ஃபால்ஸ். இது உத்தரகாண்டோட மிக உயரமான நேரடி நீர்வீழ்ச்சிகளில் ஒன்றா இருக்கு. சுமாரா 312 அடி உயரத்திலிருந்து தண்ணி கொட்டக்கூடிய இந்த நீர்வீழ்ச்சி இயற்கை ஆர்வலர்களை மெய்மறக்க செய்யுதுங்க. இன்னொரு முக்கியமான இடம் லக்மண்டல். சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த பழமையான கோயில் வளாகம் மகாபாரத கதைகளோட தொடர்புடையதா நம்பப்படுது. இந்திய தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்ட முக்கிய பாரம்பரிய தலங்கள்ல இதுவுமே ஒண்ணுதாங்க. இயற்கையோட மடியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த அழகிய மலைநகரம் நகர வாழ்க்கையோட பரப்பிலிருந்து கொஞ்சம் நகர்த்தி அமைதியை தேடக்கூடிய பயணிகளுக்கு ஒரு அரிய பரிசாக இருக்குங்க. எனக்கு சான்ஸ் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இங்கே போய் விசிட் பண்ணிட்டு வருவேன். நீங்களும் சான்ஸ் கிடச்சிச்சின்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாயம்.

0: தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, EEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. அதாவது 34 மேட்டூர் டேம் கட்டப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு இந்த தண்ணீரை சேலத்துக்கு கொண்டு வரணும், சேலம் மக்களுக்கு மேட்டூர் தண்ணி குடிநீராக கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாட வந்து சேலம் மாநகரத்துக்கும் இதர பகுதிகளுக்கும் பனமரத்துப்பட்டி ஏரியினுடைய தண்ணீர் தான் வந்தது, அதுதான் நம்ம மக்கள் குடிநீராக பயன்படுத்துனாங்க. இப்போ அதனுடைய உற்பத்தியோ அந்த தண்ணீருடைய அளவு குறைஞ்சி போனதுனால சேலம் மாநகரின் தண்ணீர் தேவைக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணி, அப்போ வந்து மெட்ராஸ் கவர்மெண்ட்டுடைய கவர்னரா லார்டு எர்ஸ்கின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து காவிரி குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை வந்து 22/10/1937 அவர் வந்து இங்கே சேலத்தில் நம்ம அஸ்தம்பட்டி பகுதியில் இன்னைக்கு இருக்கிற குடிநீர் மேல்நிலை தொட்டி, 2 தொட்டி இருக்கு பாருங்க, அஸ்தம்பட்டி டேங்க், வாட்டர் டேங்க், அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு போட்டு சேலம் மேட்டூர் வாட்டர் ஸ்கீமை வந்து அவர் வந்து அடிக்கல் நாட்டுறாரு. அந்த கல்வெட்டு இன்னும் இருக்கு. அப்புறம் இந்த திட்டத்துக்கான 2 தொட்டிகளும் அப்புறம் பைப்பு வசதிகளும் அனைத்துமே வந்து பூமிக்குள்ள பதிக்கிறதான அந்த பணிகள் அனைத்துமே முடிக்கப்பட்டது. எல்லாமே முடிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில 2ஆம் உலகப் போர் வந்துருச்சு. அதாவது 1939 2ஆம் உலகப் போர் வந்ததுனால எல்லா விதமான திட்டங்களும் அப்படியே கிடப்பில் போட்டுட்டு போருக்கான காரியங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதனால வந்து இந்த திட்டம் வந்து சேலம் மேட்டூர் குடிநீர் திட்டம் வந்து அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. அப்போ வந்து 1952 இந்த பணிகளை அப்போ வந்து சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த சேலத்தைச் சேர்ந்த மூதறிஞர் ராஜாஜி இந்த கிடப்பில் போட்ட அந்த திட்டத்தை திருப்பியும் ரிவைவ் பண்ணி திருப்பியும் அதுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்து அந்த திட்டத்துக்கான எல்லா பணிகளையும் திருப்பியும் தோக்கி சேலத்துக்கு வந்து

0: நீர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் வந்து ஒரு மிகவும் ஒரு தீர்க்கமாக அதை எடுத்து நம்ம ஊர் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் வந்து இந்த காரியத்தை சாதிச்சாரு. அப்போ வந்து ஏற்கனவே அந்த பைப்புகள்லாம் பதிக்கப்பட்ட நிலையில தொட்டிகளும் கட்டப்பட்ட நிலையில இதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு மேட்டூர்லேருந்து தண்ணியை வந்து அந்த பைப்புகள் மூலமாக அனுப்பி இந்த டேங்கில் ரெப்பி இதை வந்து ஒரு செம்பில் வந்து அந்த தண்ணியை பிடிச்சி அன்னைக்கு வந்து அந்த இடத்துல அஸ்தம்பட்டி நீர்த்தேக்கத்துக்கு முன்பாக மிகப்பெரிய கூட்டம் நின்றது. அந்த விழா வந்து 1952 ஏப்ரல் 20 அஸ்தம்பட்டி குடிநீர் தேக்க தொட்டிகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த விழாவில் ஒரு செம்பில் மேட்டூர் தண்ணியை வந்து மூதறிஞர் ராஜாஜி பிடிச்சி அந்த தண்ணியை வந்து மக்கள் மேலே திணிச்சாரு. அந்த தண்ணியை வந்து மக்களுக்கு அதை வந்து காட்டினார். இப்படிதான் வந்து சேலத்துக்கான அந்த குடிநீர் திட்டம் வந்து நிறைவேறியது. இன்னைக்கு நம்ம வந்து காவிரி தண்ணியை குடிக்கிறோம்னு சொன்னால் அதற்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாறு இதன் பின்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்னா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம ஏற்காட்டில் பட்டிப்பாடி கிராமத்தை சேர்ந்த சத்யராஜ் அப்படின்ற ஒரு அண்ணாவை சந்திச்சிருந்தேங்க. அவர்கிட்ட வந்துட்டு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் என்னென்ன சொல்கிறாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
4: வணக்கங்க, என் பேர் சத்யராஜ் பேசுகிறேன். பட்டிப்பாடி கிராமத்துலேருந்து பேசுகிறேன், ஏற்காடு வட்டம். எங்கள் கிராமத்தில் வந்து மிளகு, காப்பி,

0: இந்தமாரி குறுக்கு சாகுப்பை தான் பண்ணி பயிரிட்டு பண்ணியிருக்கிறாங்க. மக்கள் வந்து அதை விட்டுற மேஜிஸ்ட்ரேட் வேலைக்கு இதுமாரி தொழில் வேலைக்கு தான் போயிட்டுருக்காங்க. கூட்டு இந்த விவசாயம் தொழில் தான் போயிட்டுருக்கிறாங்க.
1: ஓகேண்ணா, இங்கே எத்தனை வருஷமாக நீங்கள் இருக்கீங்க?
0: இங்கே வந்து காலங்காலமாக இங்கே இருக்கிறாங்க, பேருந்து வளத்தில் இங்கே தான் இருக்கிறாங்க.
1: ஓகேண்ணா, அப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்து இங்கே இருந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இருந்த கிளைமேட்டுக்கும் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கும் ஏதாவது மாற்றம் இருக்குது?
0: இப்போ சேஞ்ச் ஆகிட்டேங்குது. ஃபஸ்ட்டு வந்து எனி டைம் மிஸ்ட் அதிகமாக இருக்கும், இப்போ அந்த அளவுக்கு வெயில் அடிக்க ஆரம்பிக்குது. அது இது விவசாயன்றதும் மரமாட்டாக கொஞ்சம் அழிச்சிக்கிட்டே வராங்க, அதனால் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டுக்கிறது. ஃபஸ்ட்டு வந்து எங்கே பார்த்தாலும் இருள் சூழ்ந்தே இருக்கும், இப்போ நிறைய இடம் வெளிச்சம், இப்போ அந்தளவுக்கு மரம் வெட்ட ஆரம்பிச்சிட்டுக்கிறாங்க.
1: விலைவாசிக்கு இப்போ இருக்கிற விலைவாசிக்கு
0: விலைவாசி ஏறிக்குது. அது தப்பு எதுனாலன்னா எல்லாம் சூழ்நிலை மாறி இருக்கிறதுனால விலைவாசியும் மாறி இருக்குது.
1: சுற்றுலா தலங்கள்னால உங்களுக்கு ஏதாவது இங்கே பிரச்சனைகள் இல்லைன்னா வந்து ப்ளஸ் பாயிண்ட்ஸ் ஏதாவது?
0: இல்லை, முடிஞ்ச அளவுக்கு ஏற்காட்டில் வந்து எந்த அளவுக்கு சுற்றுலாத்தலம் உருவாக்குறாங்களோ அந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்வாதாரம் உயர்ந்து இருக்கும். நிறைய சுற்றுலாத்தலம் இருக்குது, கவர்மெண்ட் பார்த்து எடுத்து செஞ்சால் பரவாயில்ல.
1: இங்கே இருக்கிற மக்கள் வாழ்வாதாரத்துக்கு என்னென்ன வேலைலாம் செய்யறாங்க?
0: இங்கே இருக்கிற மக்கள் வாழ்வாதாரனாவே கொஞ்சம் எஸ்டேட்டை நம்பி தான் வாழ்கிறாங்க. எஸ்டேட்டு சொல்லி விவசாயம் அவ்வளோதான்.
1: நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
0: நான் வந்து டிப்ளமோ முடிச்சிட்டேன். டிப்ளமோ
1: என்ன
0: ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் லீவில் இருக்கிறதுனா
1: இங்கே வந்துட்டு பேருந்து வசதியெல்லாம்
0: இருக்குது? பேருந்து வசதியெல்லாம் இருக்குது.
1: பள்ளிக்கூட வசதி?
0: அதான் இருக்குது. பள்ளிக்கூட வசதி இருக்குது, அங்கன்வாடி வசதி எல்லா வசதியுமே இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாத்ரூம் வசதி முறை தான் கொஞ்சம் இல்லாத மாரி இருக்குது. தண்ணி பாத்ரூம் இருக்குது, தண்ணி வசதி கிடையாது. அதனால் மின்சார வசதியும் இருக்குது. மழை காலத்தில் அப்பாப்பிக்கு ஈபி லைனுக்கு கரண்ட் கட் ஆகி தான் வருது. அது பிரச்சனை ஆகிட்டு
1: இருக்குது. வனவிலங்கு பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது?
0: ஆ இருக்குது, வனவிலங்கு பிரச்சனை இருக்குது. காட்டு எறும்பு தொல்லை அது மாதிரி இருக்குது.
1: ஏதாவது பாதிப்புகள் இருக்குது?
0: இருக்குது.
1: என்ன மாதிரி பாதிப்பு?
0: அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது, எந்த டைம் பார்க்கணும் சொல்ல.
1: ஆமாம், ரொம்ப நன்றி.
0: ஓகே, தேங்க்ஸ்.
2: ரொம்ப தெளிவா அருமையா பல விஷயங்களை நமக்காக பகிர்ந்துகிட்ட சத்யராஜ் அண்ணாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். அருமையான பாடல்கள் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: மச்சான் சேகரு, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியே கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: மண் வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் ஆனைக்காடு பகுதியில் நிகழ்த்தி காட்டின பக்த மார்கண்ட சிவபூஜை அப்படின்ற நாடகத்தை தினமுமே நம்ம கேட்டுட்டு வரோம். அதிலிருந்து ஒரு சின்ன பகுதி இன்னைக்கு உங்களுக்காக இதோ வந்தாச்சு. கேட்டுட்டு வந்து எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம சொல்லுங்க.
4: சேலம் மாவட்டம் ஏற்காடு வட்டம் வள்ளக்கடை ஊராட்சியை சேர்ந்த ஆனைக்கடை கிராமத்தில் எழுந்தருளிய திரு மணியப்பன் நாடக சபா குழுவினர்கள் ஏற்றிய இந்நாடகம் இந்நாடகம் என்னவென்றால் மார்கண்ட பக்த மார்கண்டன் சிவபூசை என்ற நாடகத்தை இந்த ஆனகாட்டு நன்னகரத்தில் வாழ்ந்து வரக்கூடிய மக்களால் ஏற்றி இந்த ஸ்ரீ மணியப்பன் நாடக சபாநாயகர்கள் வழங்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் வணக்கம், சந்தோஷம்.

0: ரொம்ப அருமையா இருக்குல்ல. இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம் நேயர்களே. தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.
1: நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராயநல்லூர் கவிஞர் மதிமயேந்திரன் அவர்கள் பாடியது. கேட்போமா அந்த இனிய பாடலை?

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. இன்னைக்கு ஏற்காட்டில் பதிவு செய்யப்பட்ட கிழக்கு சிவப்பு பிட்டம் கொண்ட தகை விழான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பறவையை பற்றி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கிழக்கு சிவப்பு பிட்டம் கொண்ட தகை விழான் பறவை சின்ன உருவம் கொண்டது தான். தன்னோட தனித்துவமான தோற்றம் மற்றும் அற்புதமான பறக்கும் திறனால பறவை ஆர்வலர்களை கவருதுங்க. தகை விழான் குடும்பத்தை சேர்ந்த இந்த பறவை தென்கிழக்கு ஆசியாவிலிருந்து வடகிழக்கு இந்தியா, தைவான் மற்றும் பல ஆசிய நாடுகள் வரைக்கும் பரவலாக இருக்கு. மலைப்பாங்கான பகுதிகள், விவசாய நிலங்கள் மற்றும் திறந்த வெளிகள் இதோட விருப்பமான வாழ்விடங்களாக இருக்குங்க. இந்த பறவையோட நீளம் எவ்வளோ தெரியுமா? சுமார் 19 சென்டிமீட்டர் மட்டும்தான். ஆனால் இந்த நீண்ட ஆழமான பிளவுப்பட்ட வாலும் நீல நிற மேற்பகுதியும் செம்பழுப்பு நிற பிட்டமும் இதை ரொம்பவுமே அழகாக காட்டுது. முகப்பகுதி மற்றும் கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய கருமையான கோடுகளும் இதோட அடையாளங்களில் ஒன்றா இருக்கு. கிழக்கு சிவப்பு பிட்டம் கொண்ட தகை விழான் ரொம்பவுமே சுறுசுறுப்பான பறவை. இது வானத்தில் பறந்தபடியே பூச்சிகளை பிடிக்குங்க. மற்ற பல பறவைகள் மாதிரியே தரையில் இறங்கி உணவு தேடுறதில்லை. காற்றுல மிதந்தபடியே வேட்டையாடும் திறன் இதோட சிறப்பம்சமாக இருக்கு. பறக்கக்கூடிய பூச்சிகளே இதோட முக்கியமான உணவாகவுமே இருக்கு. இந்த பறவையோட குரலுமே ரொம்ப இனிமையானது. தொடர்புக்காக மென்மையான பின் அப்படின்ற ஒலியையும், ஆபத்து நேரங்களில் சிசிசி அப்படின்ற எச்சரிக்கை ஒலியையும் எழுப்புங்க. அதோட பாடல் கீச்சொலிகளால் ஆன மென்மையான குரலோடு இருக்குங்க. இதில் கூடு கட்டக்கூடிய முறையுமே சுவாரஸ்யம் இருக்குங்க. மண்ணுருண்டைகளை பயன்படுத்தி குடுவை மாதிரியான வடிவத்தில் கூடுகளை உருவாக்கும். அந்த கூட்டோட உள்ள உலர்ந்த புற்கள் மற்றும் இறகுகளை வச்சு மென்மையாக்கும். இயற்கையான குகைகள் மட்டும் இல்லைங்க, பாலங்கள், கட்டிடங்கள் மற்றும் சின்ன பாலங்களுக்கு கீழேயும் இது கட்டுது. இனப்பெருக்க காலத்தில் ஆண் மற்றும் பெண் பறவைகள் ரெண்டுமே சேர்ந்து கூடு கட்டும் பணியிலையும், முட்டைகளை அடைகாக்கும் பணியிலையும், குஞ்சுகளை வளர்க்குறதுலேயும் பங்கேற்குது. இது குடும்ப ஒற்றுமைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. சில துணை இனங்கள் தங்களோட வாழிடங்கள்லேயே தங்கிடுதுங்க. ஆனால் சில இனங்கள் குளிர்காலத்தில் தெற்கு நோக்கி வலசை செல்லக்கூடிய தன்மையுமே கொண்டிருக்கு. இப்படி நீண்ட தூரம் பயணம் செய்யக்கூடிய திறன் இந்த சின்ன பறவையோட வலிமையை எடுத்துக்காட்டுது. இயற்கையோட அழகையும் உயிரினங்களோட அற்புதமான வாழ்க்கை முறையையும் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு பறவை தான் கிழக்கு சிவப்பு பிட்டம் கொண்ட தகை விழான். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பத்தியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபுன்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் இன்னைக்கு பண்டைய பியூப்ளோ மக்களை பத்தி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. அமெரிக்காவோட தென்மேற்கு பகுதியில் வாழ்ந்த ஒரு அதிசய நாகரிகம் கொண்ட பழங்குடியின மக்கள் தான் பண்டைய பியூப்ளோ மக்கள். பண்டைய பியூப்ளோ மக்கள் அப்படி இல்லைன்னா மூதாதையர் பியூப்ளோ மக்கள் அப்படின்னு இவங்களை கூப்பிடுவாங்க. இன்னைக்கு அரிசோனா, நியூ மெக்சிகோ, கொலராடோ மற்றும் யூட்டா பகுதிகளை மையமாக கொண்டு வாழ்ந்தாங்க. இவங்க தாங்க இன்றைய ஹோபி, ஜூனி மற்றும் பல பியூப்ளோ இன மக்களோட முன்னோர்கள் அப்படின்னு நம்பப்படுறாங்க.

ஆரம்ப காலங்களில் இவங்க நாடோடி வேட்டைக்காரர்களாகவும் உணவு சேகரிக்கிறவங்களாகவும் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறமா சோளம், பூசணி மாதிரியான பயிர்களை பயிரிட்டு நிரந்தர குடியிருப்புகளை அமைக்க தொடங்கினாங்க. கூடை நெய்யக்கூடிய கலையில் சிறப்பாக இருந்ததுனால அவங்கள கூடை நெய்கிறவங்க அப்படின்னுமே கூப்பிட்டாங்க. காலப்போக்கில் தரைக்கு அடியில் குழி வீடுகளையும் அதுக்கப்புறம் தரைக்கு மேலே களிமண் மற்றும் கற்களால் ஆன வீடுகளையும் கட்டினாங்க. கிபி 500 ஆண்டளவில் நிரந்தர கிராமங்கள் உருவாக தொடங்கினது. அது மட்டும் இல்லாமல் வேட்டைக்காக ஈட்டிக்கு பதிலாக வில்லும் அம்பும் பயன்படுத்தப்பட்டது. பியூப்ளோ மக்களோட கட்டிடக்கலை உலகத்தையே வியக்க வச்சதுன்னு கூட சொல்லலாம். உயரமான பாறை சுவர்களோட வீடுகளை கட்டி வாழ்ந்தாங்க. கொலராடோவில் இருக்கக்கூடிய மேசா வேர்டே பகுதியோட பாறை வீடுகள் இன்னைக்குமே அவங்களோட திறமையை எடுத்துக்காட்டுது. நியூ மெக்சிகோவோட சாக்கோ கேகன் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய பலமாடி கட்டிடங்கள் அந்த கால நாகரிகத்தோட பொற்காலத்தை வெளிப்படுத்துது. விவசாயத்தில் வல்லவர்களாக இருந்த இவங்க நீர்ப்பாசன முறைகளையும் திறமையாக பயன்படுத்தினாங்க. அதே நேரத்தில் அழகிய மண்பாண்டங்கள், பாறை ஓவியங்கள் மற்றும் செதுக்கல்களையும் உருவாக்குனாங்க. வரலாறு அப்படின்றது கடந்த காலத்தோட கதை மட்டும் இல்லைங்க, எதிர்காலத்துக்கு வழிகாட்டக்கூடிய பாடமும் கூட. பண்டைய பியூப்ளோ மக்களோட வாழ்க்கை மனிதன் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்ததுனால எந்த மாதிரியான அற்புதங்களை உருவாக்க முடியும் அப்படின்றத நமக்கு உணர்த்துது. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேயர்களே நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். நான் இப்போ விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண், சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடாவே வேணேர்களே, நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நாகராஜ் நான் வந்து சொல்லிகிட்டே இருப்பேங்க. அப்படி இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ஒரு கதை எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஒரு சிங்கப்பெண் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. யூபிஎஸ்சி தேர்வு அப்படின்றது இந்தியாவுடைய ரொம்ப கஷ்டமான தேர்வு. லட்சக்கணக்கான பேர் பகல் இரவு பாராமல் படித்து எழுதுகிற ஒரு தேர்வு தான். இதில் பாஸ் பண்ணுறதே ஒரு இமயமலை சாதனை மாதிரிங்க, அவ்வளோ ஒரு பெரிய விஷயம். ஆனால் அந்த தேர்வில் பாஸ் பண்ணதுக்கப்புறமும் மாற்றுத்திறனாளி அப்படின்ற ஒரு ரீசனுக்காக இவங்களுக்கு வந்து பணி வந்து ஒதுக்கப்படலைங்க. அந்த ஒரு வலி, அந்த ஒரு வேதனை அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அந்த நிராகரிப்பையே அவங்களுக்கான ஒரு ஏணியாக மாற்றினவங்க தான் இரா சிங்கால். அவங்களோட வெற்றி கதை தான் இன்னைக்கு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேங்க. அடுத்த முறை அகில இந்திய அளவில் முதல் ரேங்க் வாங்கி அவங்களுடைய அந்த நிராகரித்த அந்த சிஸ்டத்தோட ஒரு முன்னாடி மிகப்பெரிய ஒரு பதிலடி அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. பதிலடி அப்படின்னு வந்து சொல்ல முடியாது, ஒரு நேர்மையான அணுகுமுறை அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது அவங்க யார் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக இவங்களோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். இரா சிங்கால் 1983 ஆகஸ்ட் 31 உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மீரட் அப்படின்ற ஊரில் பிறக்கிறாங்க இரா சிங்கால். இவங்களுடைய அப்பா ஒரு இன்ஜினியருங்க, அம்மா வந்து இன்சூரன்ஸ் சம்மந்தமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நடுத்தர குடும்பம். இவங்களோட அப்பா அம்மா இவங்களை வந்து ரொம்ப ஒரு அன்பாக வளர்த்துறாங்க அந்த சின்ன வயசில். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து அந்த பிறவி குறைபாடு இருந்தது தெரிய வந்ததுங்க. மருத்துவ மொழியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குறைபாட்டை ஸ்கோலியோசிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது சாதாரண மனிதர்களுக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த முதுகெலும்பு இராசிங்களுக்கு வந்து வளைஞ்சி இருந்ததுங்க. ஆரம்பத்தில் அவங்களுடைய நிராகரிப்புக்கு காரணமானதும் அந்த ஒரு இஷ்யூ தாங்க. தொடர்ந்து எப்படி பல தடைகளை கடந்து மிகப்பெரிய அளவில் அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாடலை கேட்டு வந்துடுங்க.

0: ஏ தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலையும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி இரா சிங்கல் அவங்களோட ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். இவங்களோட நேட்டிவ் உத்தரப்பிரதேசம். அங்கே ஒரு அழகான குடும்பத்தில் பிறந்து வளர்கிறாங்க. சாதாரண மனிதர்களுக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த முதுகெலும்பு இரா சிங்கல் அவங்களுக்கு வந்து வளைஞ்சு இருந்ததுங்க பிறக்கும்போதே. இதனால் அவங்களுடைய இடுப்பு பகுதியும் தோல் பகுதியும் சீரற்றதாக இருக்கும், சமம் இல்லாமல் இருக்கும். அவங்களால எல்லாரும் மாதிரியும் கைகளை வந்து முழுமையாக தூக்கவோ மடக்கவோ முடியாதுங்க. இப்போ இந்த ஒரு பிறவி குறைபாடு அவங்களுக்கு இருந்ததுனால பள்ளி பருவத்தில் அவங்க நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க. எல்லாரும் பள்ளி பருவத்தில் குழந்தைகள் ரொம்ப ஓடி ஆடி விளையாடுவாங்க, ஆனால் அவங்களால வந்து அப்படி விளையாட முடியல. அதே மாதிரி எல்லாருமே ஒரு பரிதாப பார்வையோடு அவங்கள வந்து பார்த்துருக்காங்க. ஆனாலும் எங்கே அவங்க வித்தியாசப்பட்டாங்க அப்படின்னா, அவங்களோட அந்த கவனத்தினால, படிப்பு மேலே இருக்கிற கவனத்தினால தான் அவங்க எல்லாரோடவும் ரொம்ப வித்தியாசப்பட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் ரா சிங்கால் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு தாங்க வந்திருக்காங்க, அதாவது படிப்பில். அப்போ நினச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த படிப்பு மேலே ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு. அதற்கு காரணமும் பார்த்திங்க அப்படின்னா, இதில் மட்டும்தான் நம்மளோட திறமையை காட்ட முடியும் அப்படின்னு அவங்க நினச்சதுனால தான் அந்த படிப்பில் எல்லா வகுப்புலேயும் எல்லா காலேஜ் வந்ததுக்கப்புறம் கூட ஃபஸ்ட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் டெல்லியில் இருக்கக்கூடிய சுபாஷ் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்

படிக்கிறாங்க. அதற்கப்புறம் டெல்லி பல்கலைக்கழகத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய எஃப்எம்எஸ் கல்லூரியில் பார்த்திங்க அப்படின்னா எம்பிஏ முடிக்கிறாங்க. அவங்களுடைய படிப்பு முடிஞ்சதும் உலக புகழ்பெற்ற மல்டிநேஷ்னல் கம்பெனி, அந்த கம்பெனியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட்டிங் மேலாளராக ஒரு வேலைக்கும் சேர்றாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சம்பளம் வந்து கிடைச்சிதுங்க. ஏன்னா ஒரு மேலாளர் அப்படின்னா எந்தளவுக்கு வந்து ஒரு பணம் கிடைக்குமோ அந்தளவுக்கு ஒரு பணம் கிடைச்சிது, ஒரு சொகுசான வாழ்க்கையும் கிடைச்சிது. அவங்க நினச்சிருந்தா அப்படி ஒரு வாழ்க்கையிலே வந்து தொடர்ந்து இருக்கலாம். ஆனாலும் அவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது என்ன முடிவு, அது எப்படி அமைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை உங்கள் கூட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: மச்சான், என்னடா ஏதோ பெரிய சயின்டிஸ்ட் லெவலுக்கு யோசிச்சுட்டு இருக்க.
1: மச்சான், எனக்கு ஐடியா அருவியா கொட்டுது, அதை என்ன பண்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: டேய் பாத்துடா, வேஸ்ட் ஆகிட போகுது.
1: மச்சான், நேத்து பேங்க்ல அமௌண்ட் எடுக்கலாம்னு போனா.
0: சரி, ஏன்னா பேங்க்ல அமௌண்ட் இல்லையா?
1: அது இல்லடா, அமௌண்ட் எடுக்கலாம்னு போனா ஷாக் அடிக்குது.
0: எனக்கு ஷாக் அடிக்குதா? அது எப்படிடா?
1: ஏன்னா அது கரண்ட் அக்கௌண்ட்.
2: நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்.

0: மச்சான் சேகரே, நான் மச்சான் வேலை கிளம்பிட்டியா? நல்லா இருடா, இந்த மச்சனோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்.
1: மச்சான் தீனா, ஏன்டா இப்படி டெய்லியும் குடிச்சு குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிற? இப்படியே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம இருந்தா உன் குடும்பத்தோட நிலைமை யோசிச்சு பாரு. உன்னோட சந்தோஷத்துக்காக அவங்களோட சந்தோஷம் பறி போகணுமா?
0: ஏ மச்சான், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, ஆனா இந்த குடி எப்படி விடுறதுன்னு தெரியலையே.
1: இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறத குறைச்சிட்டு ஒரு நாள் விடாம வேலைக்கு போயிட்டே இரு. உன்ன நீயே பிஸியா வச்சுக்கோ, தானா நீ அதை மறந்துடுவ.
0: கண்டிப்பா மச்சான், நீ சொல்ற இதுக்கு மேல இந்த பாட்டில தொடவே மாட்டேன்டா.
2: குடி குடியே கெடுக்கும், மது பழக்கம் உடல் நலத்தை பாதிக்கும். மது பழக்கத்தை விடுத்து ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. ரா சிங்கால் அவங்களோட ஒரு வெற்றி கதையை தாங்க நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா படித்து முடிச்சுட்டு ஒரு ஐடி ஃபீல்டில் ஒரு மேலாளராக பணி செஞ்சிட்ருக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு வந்து நம்ம இந்த வேலை செய்யணுமா, நம்மளை மாதிரி இருக்கிற பீப்புள்ஸுக்கு நம்ம வந்து ஒரு சேவை பண்ணுற மாதிரி ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்திங்க அப்படின்னா அவங்க ரிசைன் பண்ணிவிட்டு யூபிஎஸ்சி தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அதற்கு முன்னாடி அவங்க பார்த்துட்டு இருந்த வேலையே ரொம்ப நல்ல வேலை, மார்க்கெட்டிங் மேலாளராக இருக்கிறாங்க, நல்ல ஒரு சம்பளம் கிடைக்குது, ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து கலெக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்குங்க. அந்த எண்ணம் அவங்களுடைய மனசில் ரொம்ப ஆழமாக இருக்குது. அந்த வேலையை விட்டுட்டு 2010 பார்த்தீங்க அப்படின்னா முதல் முறையாக சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதுறாங்க. முதல் முயற்சியிலே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ அப்படின்னு எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி இந்திய வருவாய் சேவை IRS இந்தியன் ரெவன்யூ சர்வீஸில் அதிகாரி ஆகிறதுக்கான ஒரு தகுதி அவங்களுக்கு கிடைக்குதுங்க. இவங்க வந்து பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு அப்புறமா அரசாங்கம் அவங்களுக்கு வந்து வேலை தர மறுக்குது. எந்த ஒரு ரீசன்னால் அப்படின்னா அவங்க வந்து மாற்றுத்திறனாளி அப்படின்ற ஒரு ரீசன்னால், அதாவது அவங்களோட கை கால்கள் வந்து முழுமையாக செயல்பட முடியாத ஒரு சுச்சுவேஷன். அதனால் எப்படி நீங்கள் வந்து ஃபீல்டுக்கு போவீங்க, ஃபீல்டுக்கெலாம் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேலையை வந்து அவங்களுக்கு தர முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ அந்த ஒரு டைமில் வேறு யாராவது வேறு யாருக்காதும் இப்படி நடந்துருது அப்படின்னா ரொம்ப உடஞ்சி போயிருப்பாங்க. சரி நம்ம வந்து அந்த ஐடி ஃபீல்ட்லேயே போயிட்டு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்கங்க. ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோம், இந்த ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்ற ஒரு ரீசன்னால் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமும் பட்டிருப்பாங்க. ஆனால் ரா சிங்கால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து என்னுடைய பிரெயின் ரொம்ப நல்லா வேலை செய்யுது, ஃபைல்களை படித்து என்னால் சரியான ஒரு முடிவெடுக்க முடியும், இந்த ஒரு விதி வந்து தப்பானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை மறுக்கிறாங்க. தொடர்ந்து என்ன நடந்தது, எப்படி அவங்க வந்து ஒரு சாதனை பெண்ணாக உயர்ந்தாங்க அப்படின்ற கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். கேட்டுகிட்டே இருங்க, இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. ரா சிங்கால் ஐஏஎஸ் அவங்களோட வெற்றி கதையை தாங்க நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன இன்னைக்கு. ரா சிங்கால் அவங்க முதல் முறையாக அந்த யூபிஎஸ்சி தேர்வில் அவங்க எழுதி அவங்க வந்து பாஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க மாற்றுத்திறனாளி அப்படின்ற ஒரு ரீசன்னால் அவங்களால வந்து ஃபீல்டில் ஆக்டிவாக போக முடியாது அப்படின்றதுனால அந்த ஒரு பணித்தர மறுக்கிறாங்க. அதற்கு எதிராக நீதிமன்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கு தொடர்றாங்க ரா சிங்கால். ஒரு பக்கம் அந்த கோர்ட் கேஸ் போயிட்டுருக்கு, ஆனாலும் ரா சிங்கால் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து 3 முறை யூபிஎஸ்சி தேர்வை திரும்ப எழுதுறாங்க, எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. 2011, 12, 13 இந்த அடுத்தடுத்த வருஷங்கள்

ஸ்கூல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி தேர்வில் அவங்க தேர்வாகி மூணு தடவையுமே அவங்களுக்கு வந்து ஐஆர்எஸ் பணிக்கு வந்து ஒரு தகுதி கிடைக்கிது. ஆனாலும் வேலை வந்து வழங்கப்படலை அவங்க மாற்றுத்திறனாளி அப்படின்ற ஒரு ரீசன்னால். ஒரு முறை யூபிஎஸ்சி பாஸ் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப கஷ்டங்க, எவ்வளோ பேருக்கு அது கனவாக இருக்குது. 8 வருடங்கள் முயற்சி பண்ணி கூட பாஸ் பண்ண முடியாமல் நிறைய பேரை வந்து நம்ம வந்து பார்த்துருக்குறோம். தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி தொடர்ந்து 4 முறை யூபிஎஸ்சி தேர்வை அவங்க வந்து கிளியர் பண்ணியும் அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கல. கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் வந்து அவங்களுடைய அந்த பயணம் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஒரு பெரிய மன உளைச்சலும் கண்டிப்பாக இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. ஆனால் இறுதியாக 2014 பிப்ரவரி மாதம் பார்த்திங்க அப்படின்னா நீதிமன்றத்திலிருந்து ஒரு சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு வருது. ராசிங்காவுக்கு வந்து உடனடியாக ஐஆர்எஸ் துறையில் அசிஸ்டன்ட் கமிஷனர் பதவி வந்து வழங்கணும் அப்படின்னு வந்து தீர்ப்பு வருதுங்க. இந்த 4 வருஷ போராட்டத்துக்கு கிடைச்ச ஒரு வெற்றி அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனாலும் அவங்க வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் ஐஆர்எஸ் கிடைச்சா கூட அவங்களுடைய இலக்கு அப்படின்றது ஐஏஎஸ்ஸாக இருந்ததுங்க. தொடர்ந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, ரா சிங்கால் ஐஏஎஸ் அவங்களோட ஒரு வெற்றி கதை தாங்க சொல்லிட்டு இருக்கேன். ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் யூபிஎஸ்சி தேர்வு எழுதணும், கலெக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை வருதுங்க. நான்கு முறை எழுதி நான்கு முறையும் தேர்வாகி ஐஆர்எஸ் பணிக்கு தகுதி பெறுறாங்க. ஆனால் அவங்க மாற்றுத்திறனாளி அப்படின்ற ரீசனுக்காக அவங்களுக்கு வந்து பணி ஒதுக்கப்படலைங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டில் கேஸ் போட்டு போராடி அவங்களுக்கான நீதியை அவங்க வந்து பெறுறாங்க. ஆனாலும் ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஐந்தாவது முறையாக யூபிஎஸ்சி தேர்வை எழுதுறாங்க ரா சிங்கா. எந்த ஒரு சலுகையும் இல்லாமல் பொது பிரிவுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா அளவில் முதலிடம் பிடிக்கிறாங்க. சிவில் சர்வீஸ் வரலாற்றில் முதலிடம் பிடித்த முதல் மாற்றுத்திறனாளி பெண் அப்படின்ற ஒரு சாதனையும் ரா சிங்கால் அவங்களுக்கு வந்து கிடைக்குதுங்க. அவங்களுக்கு 30 வயசு. பெருமையோட இந்திய ஆட்சிப்பணி ஐஏஎஸ் பதவி வந்து அவங்களுக்கு வழங்கப்பட்டதுங்க. அவங்க நினச்சிருந்தா ஆரம்பத்திலே, அதாவது முதல் தேர்வில் வெற்றி பெற்றாங்க இல்லைங்களா, அப்போயே மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீட்டில் ஏதாவது ஒரு வேலை வாங்கியிருக்கலாம். இல்லை அதுக்கு முன்னாடி அவங்க ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, மார்க்கெட்டிங் மேலாளராக அதே ஒரு பணியில் வந்து இருந்திருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து என்ன ஒரு இலக்கோ அதை அடையணும் அப்படின்னு அதற்காக கோர்ட் வரைக்கும் போய் போராடி அதற்கப்புறம் அதை விட ஒரு பெரிய வெற்றி பெற்று ஒரு சாதனை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க சாதனை பெண் ரா சிங்கா. அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது உன்னால் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த சமூகத்துக்கு வந்து எந்த உரிமையுமே இல்லை. நீ யார் அப்படின்றத, உன்னோட எல்லை என்ன அப்படின்றத இந்த உலகம் தீர்மானிக்கக்கூடாது, நீங்கள் தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் அவங்க வந்து சொல்கிறாங்க. இது அவங்களுடைய தன்னம்பிக்கை வரிகளாகவே எடுத்துக்கிட்டாலும் இது எல்லாருக்குமே வந்து ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வரிகளாக இருக்குங்க. மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் ஒரு அழகான ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ்ங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க. பாய் பாய் நேயர்களே.

ஹாய், வணக்கம். என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.